நேரம் விடியற்காலை 5:47. கேட்பவற்றையெல்லாம் தருபவன் அல்ல இறைவன். நம் தேவையறிந்து அனைத்தும் தரும் இறைவனை இசையோடு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். கொடிப்பன்மலை 105 அருள்மாலையில்

இனிய அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல். இதில் கேட்கலாம் கோயில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் காலை 6:45 நண்பகல் 12:40 மாலை 6:30 இரவு 8 மணிக்கும் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் என்று தரும் வண்ணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சிறப்பு விருந்தினராக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்தியவேந்தன் அவர்கள். 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மான் கி பாத் டெல்லி அஞ்சலாகவும், தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாகவும் கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் R.R. சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள் ஒலிக்கும். 2:30 டோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, ஈரோடு மாவட்டம் SSP நகர் கலாராணி அவர்களின் தெருவிலிருந்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் ஒலிக்கும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்களில் விளக்கேற்றும் வேளை. 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன். 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மான் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது இன்று தொட்டு தொட்டு 1, 2, 3 என்ற 2 விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல், கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி

ஒன்றியம் பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஒரு சந்திப்பு. இரவு 10 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் இன்று மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. இனி கோடிப்பண்பலை 100.5 வசந்த விடியல். முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம். புயலின் எதிர்ப்பை தனக்கு சாதகமாக்கி உயரத்தை தொடும் கழுகின் சாதனை அதன் முயற்சியின் விளைவுதானே. எட்டாத கதவுகளையும் எட்டி திறக்கும் திறவுகோல் முயற்சியின் கைவசம் என்பதை அறிவோம். வெள்ளத்தனையதுதானே மலரின் நீட்டம். இது கோடி பான்மலை 1.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல்.

0: காணாமல் கண்ணால் சிறக்கணித்து பார்க்கின்ற இவளது பார்வை காமத்தில் சரிபாதி அன்று அதைவிடப் பெரியது. குறள் எண் 1092 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகமன்று பெரிது.
0: காணாமல் கண்ணால் சிறக்கணித்து பார்க்கின்ற இவளது பார்வை காமத்தில் சரிபாதி அன்று அதைவிடப் பெரியது. குறள் எண் 1092 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நேரம் காலை 6:16. உதயமான இன்றைய நாளை இறை இசையோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடி பன்மலை 100.5 வசந்த விடியல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சிலார்பட்டியில் எழுந்தருளி இருக்கும் கோபாலசுவாமி திருக்கோயிலில் நாளை காலை 6:30 கோபாலசுவாமி கருட வாகனத்திலும் தாயார் சத்யபாமா ருக்மணி சப்பரத்திலும் வேணுகோபாலசுவாமி குதிரை வாகனத்திலும் எழுந்தருளல். பிற்பகல் 3 மணிக்கு திருமஞ்சனம், மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணம், நாளை இரவு 9 மணிக்கு சுவாமி திருவீதி உலா.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: AC ஃபேன் ஏர் கூலர் நாளே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: திருவாரூர் மாவட்டம் திருவேலி மிழலை வேலிநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

சிவனின் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 61வது தலமாக இருக்கின்றது அருள்மிகு திருவீலி மிளலை வேலி நாதேஸ்வரர் திருக்கோயில். திருஞான சம்பந்தர் மட்டுமல்லாது அப்பர் மற்றும் சுந்தரராலும் சைத்தனார் மற்றும் அருணகிரிநாதராலும் புகழப்பட்ட திருத்தலம் திருவீலி மிளலை வேலி நாதேஸ்வரர் திருக்கோயிலாகும். முன்னொரு காலத்தில் காத்தியாயன முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி மனைவியுடன் கடும் தவம் புரிந்தார். இவரது தவத்திற்கு மெய்ச்சிய பார்வதி அந்த முனிவருக்கே மகளாக பிறந்தாள். அக்குழந்தைக்கு கார்த்தியாயினி என்று பெயரிட்டு வளர்த்தனர். பெண்ணிற்கு திருமண வயது வந்ததும் இறைவனே கார்த்தியாயினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டினார். முனிவரின் வேண்டுகோளின்படி சித்திரை மாதம் மகம் நட்சத்திரத்தன்று சிவபெருமான் ஒரு மணமகனின் பிரகாசமான வடிவத்தில் தோன்றி அவளை இந்த இடத்தில் திருமணம் செய்து கொண்டார். சிறிது தாமதம் ஏற்பட்டது. அதனால் காத்தியாயனியை கேலி செய்ய மணமகள் தோன்றாததால் தான் என்றென்றும் காசிக்கு செல்ல போவதாக சிவன் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். விரைவில் காத்தியாயனி வெளியே வந்தார். அரசாணை மற்றும் பந்தக்கால் நிறைந்த ஒரு திருமண மண்டபத்தை ஒத்த கருவறையில் திருமணம் நடந்தது. அப்போது முனிவர் என்றென்றும் இதே திருமண கோலத்தில் இத்தலத்தில் அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டினார். அதன்படி இறைவன் மூலஸ்தானத்திலேயே திருமண கோலத்தில் அருள்பாலிக்கிறார். சுயமூர்த்தியாக அருள்பாலிக்கும் சிவன் பாதாள நந்தியோடு உள்ளார்.

0: கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல் உள்ளது. இங்கு இறைவன் காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள் பாலிப்பதால் மாப்பிள்ளை சுவாமி எனப்படுகிறார். அம்பிகை சுந்தர குசாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். மகா மண்டபம் திருமண மண்டபம் போல் பந்தக்காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பம்சம். ஒரு காலத்தில் இத்தலம் முழுவதும் வீழி எனப்படும் சந்தனம், செண்பகம், பலா, பிலா ஆகிய மரங்கள் அடங்கிய காடுகளாக இருந்தன. மிளலை குறும்பர் என்ற வேடுவர் இத்தல இறைவன் மேல் கொண்ட அன்பினால் தினமும் விளாங்கனியை நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தார். இறைவன் அவரது அன்பிற்கு இறங்கி அஷ்டாமா சித்திகளை வழங்கினார். வேடுவரால் நிவேதனம் செய்யப்பட்ட விளாங்கனி வீழிநாதரின் பாதத்தில் இன்றும் காட்சியளிக்கிறது. இதனால் இத்தலம் திரு வீழி மிளலை என்று அழைக்கப்படுகிறது. திருவீழி மிளலை வீழிநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தனித்தல வரலாறும் உண்டு. மகாவிஷ்ணுவின் சக்ராயுதத்தை சலந்தரன் என்ற அரக்கன் பறித்து கொண்டு சென்று விட்டான். அவர் பரமசிவனிடம் சக்ராயுதத்தை மீட்டு தர வேண்டினார். பூலோகத்தில் வீழி செடிகள் அடர்ந்த இடத்தில்தான் இருப்பதாகவும் அங்கு தினமும் பூஜை செய்தால் சக்ராயுதம் கிடைக்கும் என்றும் அருளினார் சிவபெருமான். விஷ்ணுவும் இத்தலத்தில் தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதிலிருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து 1000 தாமரை மலர்களால் ஈசனை வழிபாடு செய்து வந்தார். ஒரு நாள் சிவனின் திருவிளையாடல் சிவ பூஜைக்கான 1000 தாமரையில் ஒன்று குறைந்தது. அந்த ஒரு தாமரைக்கு பதில் விஷ்ணு தன் கண்ணையே 1000 மலராக தந்தார். இதனால்தான் கோயில்களில் கண்மலர் காணிக்கை தரும் பழக்கம் உருவானது. இப்பூஜைக்கு மகிழ்ந்த சிவன் சலந்தரனை வதம் செய்து சக்ராயுதத்தை கொடுத்தருளினார். விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் இன்றும் சிவனின் பாதத்தில் இருப்பதை காணலாம். அனைவருக்கும் திருவீழி மிளலை வீழிநாதீஸ்வரரின் அருளாசி கிடைக்க பிரார்த்திப்போம். இதுவரை திருவாரூர் மாவட்டம் திருவீழி மிளலை வேளிநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நுறுபுழியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் வசந்த விடியல்.
8: தெய்வீக இசைச்சாரல் தூவும் வசந்த விடியலை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடைப்பான்மலையின் 1.5. நேரம் காலை 6:30.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524933.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1-15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்

0: பண்பலையின் பூந்தலை நிகழ்ச்சிக்காக இப்போ ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க நிலையத்துக்கு. வணக்கம்.
1: நான் தன்சிகா சால மாட்டம் ஆதியம் பற்றி தன்சிகா பேசுகிறேன்.
0: தன்சிகா என்ன படிக்கிறீங்க?
1: ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: 1வது வகுப்பு படிக்கிறீங்க. ஸ்கூலில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: நிறைய பேர்.
0: இப்போ கொடைக்கானல் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: சூப்பராக இருக்குது.
0: சூப்பராக இருக்கா? குளிராக இருக்கா வெயிலாக இருக்கா?
1: குளிராக இருக்குது.
0: குளிராக இருக்குது. ஆனால் சுற்று கூட போடாமல் இருக்கீங்க. குளிர் தாங்க முடியுதா? பிடிச்சிருக்கா? இங்கே இருந்துக்கிறீங்களா? தலையாட்டுனாலாம் கேட்காது. சரி, தன்சிகா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, ஆயா, அண்ணன், அவ்வளோதான்.
0: வந்ததுலாம் சிலக்கு சிலக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த குலுசு யார் வாங்கி கொடுத்தாங்க? அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? குலுசுனா ரொம்ப பிடிக்குமா? சரி, என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்காக?
1: ஐலசா ஐலசா பாட்டு போடுறேன்.
0: ஐலசா பாட்டா? யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாட்டு?
1: மேம் சொல்லி தான் சொன்னாங்க.
0: உங்கள் மேம் பேர்?
1: சாலி மேம்.
0: சரி, பாடல் சொல்லுங்கள்.
1: ஐலசா ஐலசா அன்னி மலை பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இல்லை பஞ்சி வெடிச்சி இருக்கு, ஈச்ச பழம் காய்ச்சி இருக்கு, உற்சாகமாக கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், எடுக்கும்போது வீட்டே நடக்கும், ஏறு பூட்டை பார்த்திடுவோம். ஐலசா ஐலசா ஐலசா ஐலசா ஒன்று இரண்டு கத்திக்குவோம், ஓடி ஆடி பறிவோம், அவசரம் இல்லை, அது எனக்கு வேலையா. தேங்க்யூ.
0: நன்றி. ரொம்ப அழகாக பாடுனீங்க. பாட மட்டும்தான் செய்வீங்களா, ஆடவும் செய்வீங்களா?
1: ஆடவும் செய்வேன்.
0: இந்த பாட்டு காட தெரியுமா? சரி, ஆட ஆடலாம் தெரியாது இல்லையா? ஆனால் ரொம்ப அழகாக பாடுனீங்க. இப்போ சின்ன தன்சிகாவாக இருக்கீங்க இல்லையா? பெருசாக இருந்தோன்னே என்னவா வரணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: டீச்சர்.
0: எதனால் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? எந்த டீச்சராவது பிடிக்குமா உங்களுக்கு? யாரை பிடிக்கும்?
1: ஒருத்தங்க பிடிக்கும்.
0: ஒருத்தவங்க, அவங்க பேர்?
1: சாலி மேம்.
0: அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்க தன்சிகா, வருங்காலத்தில் ஒரு சிறந்த ஆசிரியராக கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றிமா.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க, உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
11: நமது கோடிப்பண்பலை 100.5 இன்று வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், இன்று குழந்தைகளுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்தியவேந்தன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு மான் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை, டெல்லி அஞ்சலாக. நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்று ஈரோடு மாவட்டம் SSP நகர் கலாராணி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ். இரவு 9 மணிக்கு கொடை தென்றல், இன்று கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பாரதி அண்ணா நகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு. நிகழ்ச்சி நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் நமது கோடைப்பண்பலை 100.5 இன்று வளமர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
13: அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
14: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
15: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
12: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
16: நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு நம் கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது குழந்தை செல்வங்களை. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும்

0: வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சிறப்பு விருந்தினராக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்தியவேந்தன் அவர்கள் நம்மோடு இணைவிருக்கிறார். இனி நாம் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 ஆம்

0: தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனிமாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகள் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள்ஸ் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து

பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: விடியலோடு. இப்போது நேரம் காலை 6:55.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: அட்டி உள்ள

0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: கனவுகள் மேம்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: நல்லிசையோடு நற்சிந்தனைகளை விதைத்து நிறைவு

வருகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் உதயமாகும் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை.

நேர்கள் அனைவருக்கும் என் அன்புகலந்த காலை வணக்கங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் சுகமான காலை. ஒரு புதிய நாள் உதயமானது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வீதியெங்கும் நிறைந்திருக்க கவலைகள் களைந்து கனவுகள் மலர்ந்து புன்னகையோடு வரவேற்போம் இன்றைய சுகமான காலையை. நிகழ்ச்சியில் கொடுமுடி ரகுநாதன்.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: உற்சாகமான காலை வேளையில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான காலை. நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக வலம் வர காத்திருக்கிறது. குழந்தைகளே, உங்களுக்கான பாடலை கேட்டு நிகழ்ச்சியில் பேச வரலாம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான்
5: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம் அண்ணா.
10: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
9: என்ன அண்ணா காலையிலேயே இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்?
10: அமைச்சரே, நான் ஒலிம்பிக்கில் ஓட போகிறேன்.
9: அண்ணா, நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னீர்களானால் நான் இங்கிருந்து ஓடிவிடுவேன். ஏன்மண்ணா இப்படி காலையிலேயே கோபம் வருவதைப் போல காமெடி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தர்பாருக்கு தேவையான பயனுள்ள செய்திகள் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்களேன்.
10: அப்படியா, சரி சொல்லுகிறேன், கேளுங்கள்.
9: கேட்கிறேன், சொல்லுங்கள்.
10: அமைச்சரே, இன்று June 28 திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்களுடைய பிறந்த நாள்.
9: மாரியப்பன் தங்கவேலு, எங்கோ கேள்விப்பட்டப்பே. அண்ணா, 2016 என்று நினைக்கிறேன், அப்போது பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிற்காக தங்கம் வென்றாரே, அந்த மாரியப்பன் தங்கவேலுவை தானே சொல்கிறீர்கள்?
10: சரியாக சொன்னீர் அமைச்சரே, அதே மாரியப்பன் தான். அமைச்சரே, அவரின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டால் வாழ்வில் துவண்டு போய் இருக்கும் ஒவ்வொரு இளைஞனையும் வீறு கொண்டு எழ வைக்கும் அமைச்சரே.
9: அப்படியா, என்ன சொல்லுகிறீர் மன்னா? அவரின் வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் கூறுங்களேன், கேட்போம்.
10: அமைச்சரே, சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகில் பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்தவர் தான் திரு மாரியப்பன் அவர்கள். இவருடைய தாய் சரோஜா வீடு வீடாக சென்று காய்கறி வியாபாரமும், இவரது தந்தை செங்கல் சூளையிலும் வேலை செய்திருக்கிறார்கள். மாரியப்பன் 5 வயது குழந்தையாக இருந்த போது ஒரு பஸ் விபத்தில் அவரது வலதுகால் உடைந்து போனது அமைச்சரே. அதன் பிறகு எவ்வளவு சிகிச்சை எடுத்தும் அவரது கால் குணமாகவே இல்லை. மாரியப்பனுக்கு விளையாட்டு என்றால் மிகுந்த ஆர்வம். ஆனால் பள்ளியில் அவரது கால் ஊனத்தை காரணம் காட்டி விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளவே மாட்டார்களாம். மனம் உருகி மற்ற மாணவர்கள் விளையாடுவதையே வேடிக்கை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்த மாரியப்பனுக்கு தன் விடாமுயற்சி இன்னொரு காலாக இருந்திருக்கிறது. பள்ளி முடிந்து மாணவர்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு மாரியப்பன் மட்டும் மைதானத்தில் தனியாக விளையாடி கொண்டிருப்பாராம். ஒரு நாள் இதை உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் பார்த்து விட்டார். அப்போது மாரியப்பனுக்கு வாலிபால் விளையாட்டில் தான் அதீத ஆர்வம் இருந்திருக்கிறது. உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் தான் மாரியப்பனுக்கு இருந்த உயரம் தாண்டுதலின் திறமையை கண்டு உயரம் தாண்டுதலில் அவருக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பித்திருக்கிறார். 14 வயதில் பள்ளியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு 2ம் இடம் பிடித்திருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு இந்த விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. 2013 பெங்களூருவில் நடந்த தேசிய அளவிலான போட்டியில் மாரியப்பன்

0: கலந்து கொண்ட போது பயிற்சியாளர் சத்யநாராயணனை சந்தித்திருக்கிறார். மாரியப்பனின் இந்த வளர்ச்சிக்கு அவருடைய பயிற்சியும் ஒரு முக்கிய காரணம் அமைச்சரே.
1: ஓஹோ,
0: அதே போல் 2016 பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லுகிற வரை மாரியப்பன் தன்னுடைய வாழ்வில் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் கொஞ்சமில்லை அமைச்சரே.
1: அப்படியாமண்ணா.
0: மாரியப்பன் சிறுவனாக இருக்கும் போதே அவருடைய தந்தை பிரிந்து சென்று விட்டார். குடும்ப வறுமையை தாங்க முடியாமல் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தற்கொலை செய்ய எண்ணிய போது மாரியப்பன் தான் அதை தடுத்து நிறுத்தி, நிச்சயமாக நாம் வறுமையை வென்று வாழ்க்கையின் மேன்மைக்கு வருவோம் என்று தேற்றியிருக்கிறார்.
1: ஓ, தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர் தான்.
0: ஆமாம் அமைச்சரே. பள்ளி விடுமுறை நாட்களில் கட்டுமான வேலைகளுக்கு சென்று அதில் கிடைத்த கூலித் தொகையில் தனக்கான செலவையும் குடும்பத்துக்காகவும் வழங்கியிருக்கிறார் திரு மாரியப்பன் அவர்கள். மாற்றுத்திறனாளியான மாரியப்பன் தினமும் 3 கிலோமீட்டர் வரை நடந்து வீடுகளுக்கு செய்தித்தாள் போடும் வேலைகளை செய்திருக்கிறார். தினமும் 200 ரூபாய் சம்பாதித்து அதை அப்படியே வீட்டுக்கும் கொடுத்திருக்கிறார். தந்தை உடன் இல்லை, காலில் ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்து, இளமை பருவத்திற்குரிய எந்த மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியாத வறுமை என இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் விடாமுயற்சியுடன் தன்னுடைய லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் கடுமையாக ஒவ்வொரு நாளும் உழைத்து 2016 பிரேசிலில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி உலக சாதனை செய்து தங்கம் வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தந்திருக்கிறார்.
1: சிறப்பு மன்னா, ஆச்சரியமாக இருக்கிறது.
0: இன்னொன்றை கேளுங்கள் அமைச்சரே. 2012 லண்டனில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள மாரியப்பன் தேர்வாகி இருந்தார். ஆனால் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கிடைக்க தாமதமானதால் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த போட்டியில் 1.74 மீட்டர் உயரத்தை தாண்டியவர் தான் தங்க பதக்கத்தை வென்றிருந்தார். அப்போதைய தகுதி சுற்றிலேயே மாரியப்பன் 1.76 மீட்டர் உயரம் தாண்டியிருந்தார். ஒருவேளை அந்த ஒலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் கலந்திருந்தால் 2012 மற்றும் 2016 ஆகிய 2 பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வென்று இந்தியாவிற்கு 2 தங்கத்தை பெற்று சாதனை படைத்திருப்பார் மாரியப்பன்.
1: அந்த இளம் வயதில் இத்தனை சோதனைகளையா சந்தித்திருக்கிறார் அந்த சாதனையாளர் மாரியப்பன்.
0: ஆமாம் அமைச்சரே. ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கம் வெல்லுகிற வரை குடிசை வீட்டில் தான் வசித்திருக்கிறார் மாரியப்பன். அது மட்டும் இல்லை அமைச்சரே, இந்தியாவிற்கு தங்கம் வென்று பெருமை சேர்த்ததற்காக இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் அவருக்கு பரிசு தொகைகள் அறிவித்தன. 5 வயதில் ஏற்பட்ட பெரிய விபத்தால் தன்னுடைய காலை இழந்தாரே, அந்த சிகிச்சைக்காக அவருடைய தாய் அப்போது வாங்கிய 3 லட்சம் ரூபாய் கடனையும் இந்த பரிசு தொகையில் இருந்துதான் செலுத்தியிருக்கிறார் அமைச்சரே. அது மட்டுமல்ல, பரிசு தொகை அறிவித்த உடனேயே தான் படித்த அரசு பள்ளிக்கு 30 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் மாரியப்பன்.
1: ஆஹா, அருமை அருமை மன்னா. மாரியப்பன் தங்கவேலுவின் வாழ்க்கை மிகப்பெரிய வியப்பை அளிக்கிறது. உண்மையாகவே வாழ்க்கையில் உடல் அளவிலோ மனதளவிலோ பாதிக்கப்பட்டு சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் நம் மாரியப்பனின் வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய பாடம் மன்னா.
0: 1000% உண்மை அமைச்சரே.
1: ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் மன்னா.
0: என்ன அமைச்சரே?
1: அந்த சாதனையாளர் பிறந்திருக்கும் மண்ணில் நீங்களும் பிறந்திருக்கிறீர்களே என்று நினைக்கும் போதுதான்
0: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸின் மனதோடு ராகம்.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல்

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூன் 28
0: முதலாம் உலக போருக்கான முதல் காரணம்
2: முழு உலகமும் எண்ணற்ற இழப்புகளை சந்திக்க செய்த சம்பவம்
0: ஆஸ்திரிய ஹங்கேரி நாடுகளின் இளவரசராய் இருந்தார் பிரான்ஸ் பெர்டினாண்ட்
2: அவரின் முடியாட்சிக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தது செர்பிய நாடு
0: சரையவோ பகுதியில் தன் மனைவியுடன் மேற்கொண்டார் பயணம்
2: இருவரும் அங்கே படுகொலை செய்யப்பட்டதால் தொடங்கியது கலவரம்
0: ஆஸ்திரிய ஹங்கேரி படைகள் செர்பியாவின் மீது படையெடுப்பு
2: இதனால் ஜெர்மனியின் தலைமையிலான நேச படைகள் ஆஸ்திரிய ஹங்கேரி மீது போர் தொடுப்பு
0: ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே கணன்று கொண்டிருந்த காழ்ப்பு
2: காத்திருந்து வெடித்தது பெரு நெருப்பு
0: 1914
2: முதலாம் உலக போருக்கான உடனடி காரணமான
0: ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் கொல்லப்பட்ட தினம் இன்று
2: உலகில் உருவாகிட வேண்டும் உடனடியாக ஓர் சமாதான ஒப்பந்தம்
0: அனைத்து நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிர்பந்தம்
2: சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்தனர்
0: சமாதானம் ஒன்றே வருங்கால நலம் காக்கும் என்று மொழிந்தனர்
2: உருவானது ஓர் நாள்
0: உலக போரை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்த நாள்
2: முதலாம் உலக போருக்கு அடித்தளமான நாள் 1914 ஜூன் 28
0: அதனை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் சேர்ந்து கையெழுத்திட்ட நாள் 1919 ஜூன் 28
2: 1919
0: முதலாம் உலக போரை நிறுத்த
2: பாரிஸில் ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இன்று
0: இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தவர்
2: ஆந்திராவின் கரீம் நகர் எனும் ஊரில் பிறந்தவர்
0: பமுலபர்த்தி வெங்கட நரசிம்மராவ் என்பது அவரது பெயராக
2: பள்ளி படிப்பும் பட்டப்படிப்பும் முடித்து பணி செய்ய நினைத்ததோ வழக்கறிஞராக
0: இந்திய விடுதலை போராட்ட வீரராக தொடங்கியது இவரது சேவை
2: ஆந்திரா மகாராஷ்டிரா ஒடிசாவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தது வாழ்க்கை
0: மாநில முதலமைச்சராக ஆந்திராவில் 3 ஆண்டுகள்
2: மத்திய அமைச்சராக பல்வேறு துறைகளை தொடர்ந்தன பல ஆண்டுகள்
0: 1991 முதல் 1996 வரை நம் நாட்டின் பிரதமராக பொறுப்பு
2: பொருளாதாரத்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது சிறப்பு
0: 1921
2: முன்னாள் பிரதமர்
0: பி.வி. நரசிம்மராவ் பிறந்த தினம் இன்று
2: வங்காள தேசத்தின் பொருளாதார நிபுணர்
0: ஆற்றிய பணியோ வங்கி முதல்வர்
2: சிறு கடன் திட்டத்தை தோற்றுவித்தது இவருக்கு பெருமை
0: கிராம வங்கிகளை உருவாக்கியதும் இவரின் திறமை
2: முகமது யூனுஸ் எனும் இவர் ஏழைகளின் பொருளாதார முன்னேற்றத்துக்காய் பாடுபட்டவர்
0: சமுதாய முன்னேற்றமே பொருளாதார முன்னேற்றம் என்று முழங்கியவர்
2: மகளிருக்கான சிறு தொழில் கடன்களை வழங்கி உதவினார்
0: மக்கள் மனங்களில் அதனால் எப்போதும் உயர்ந்து நின்றார்
2: நுண் கடன் தந்து எளியோர் வாழ்க்கைக்கு ஒளியூட்டி
0: ஏழைகளுக்கு நேசக்கரம் நீட்ட வங்கிகளுக்கு வழிகாட்டினார்
2: ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தமைக்காக 2006 ஆம் ஆண்டு கிடைத்தது நோபல் பரிசு
0: தேசிய மற்றும் பன்னாட்டு விருதுகளோடு கிடைத்தது உலக உணவு விருது
2: 1940
0: வங்கதேச பொருளியலார்
2: முகமது யூனுஸ் பிறந்த தினம் இன்று
3: தென்னாப்பிரிக்காவில் பிறந்த
4: கனேடிய அமெரிக்க தொழிலதிபர்
3: கண்டுபிடிப்பாளர்
4: முதலீட்டாளர்
3: தற்போதைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி
4: மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும்
3: டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கட்டுமான தலைவர் மற்றும்
4: முதன்மை செயல் அதிகாரியாகவும் திகழும்
3: எலன் மஸ்க் பிறந்த நாள்
4: என்று
3: ஆண்டு
4: 1971
3: தமிழ்நாட்டின் சேலம் ஓமலூரில் பிறப்பு
4: 4 சகோதரர்கள் 1 சகோதரி உடன் பிறப்புகள்
3: ஆரம்ப காலத்தில் தந்தை குடும்பத்தை கைவிட
4: தாய் சரோஜா அம்மாள் செங்கல் தூக்கி மரக்கறி வெற்றி நடத்தினார் குடும்பத்தை
3: தன் வயிற்றில் உதித்த முத்து ஒன்று
4: தன் 5ஆம் அகவையில் இழந்தது காலை விபத்து ஒன்றில்
3: வீரமங்கையின் பிள்ளை என்பதை நிரூபிக்கும் விதமாக
4: விளையாட்டில் ஆர்வம் கொண்டு தக்க பயிற்சி பெற்று
3: இந்திய மாற்று திறனாளர் தடகள விளையாட்டு போட்டிகளில்
4: உயரம் தாண்டுதல் போட்டியில்
3: ரியோ டி ஜெனிரோவில் பங்கு பெற்று
4: தங்க பதக்கம் பெற்ற இவருக்கு
3: இந்திய அரசு

0: பத்மஸ்ரீ,
1: ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்தது.
0: தமிழக மாற்றுத்திறனாளர் தடகள விளையாட்டு வீரர்
1: மாரியப்பன் தங்கவேலு பிறந்த நாள்
0: என்று
1: ஆண்டு
0: 1995.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

இதுவரை இணைந்து ரசித்தும் அழகான வேளையில் சுகமான காலை. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையைந்து சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: இனி நாம் ரசிக்கலாம் மனதோடு ராகம். வரும் முன் செய்தி சுருக்கம்.

0: உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு இராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 இராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கொளுத்தும் கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, வணக்கம் குழந்தைகளே. இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு குழந்தைகளுக்காக நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னால இரண்டு முக்கிய நபர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தர் 1955 தடுப்பூசி வடிவிலான போலியோ தடுப்பு மருந்த தந்த ஜோன்ஸ் சால்க். இன்னொருத்தர் 1961 வாய் வழி போலியோ சொட்டு மருந்தை உலகிற்கு தந்த ஆல்பர்ட் சபின். இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் காலையில் 7 மாலை 5 வரைக்கும் நடைபெறுது. பிறந்த குழந்தை முதல் 5 வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இதுக்கு முன்னால் சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கும் கொடுக்கலாம். நம்ம வீட்டு செல்ல குழந்தைகளை போலியோ வைரஸ்லேருந்து பாதுகாக்கலாம் என்ற தகவலோடு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கான தொலைபேசி எண்களையும் குறிச்சுக்கோங்க குட்டீஸ். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில ஒரு செல்ல குட்டி வந்திருக்காங்க, முதலாவது நேரா வந்திருக்காங்க, பாத்துடலாம் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. பேர் சொல்லுங்க. யாழினி, நீங்க பாடுவீங்களா? அழகா பாடுவீங்களா? ஏதாவது இசை கருவி எல்லாம் மீட்ட தெரியுமா உங்களுக்கு?
3: ஸ்கூல்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க, அத பாடட்டுமா?
1: இப்பதான் பாட போறீங்களா? பாடுங்க.
3: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்த்தவளே, என்னை வளர்த்தவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி

0: காமராசி.
1: யாழை மீட்டின மாதிரி ரொம்ப அழகா பேசிட்டீங்க யாழினி. வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் யாழினி? பேச்சு சொல்லுங்க.
0: அவர் முதல எழுத்தெல்லாம் மாறி வருவது
1: நிறைய குறள்கள் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிதானே? சரி, ரொம்ப அழகா சொன்ன யாழினிக்காக என்ன பாடல் தரலாம் கேப்போமா? தேங்க்யூ.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

0: ₹1200 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்? நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக நான்கு நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: ஒரு விஷயத்தை பத்தி வளவளவளா வச்ச வச்ச வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட 1, 2, 3, 4, 5, 6 இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு நோட் பண்ணி கொடுக்கறது வெற்றிக்கு ரொம்ப துணையா இருக்கும். இது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு யாராவது பாயிண்ட்ஸ் போட்டு கொடுக்க முடியுமா? இப்படிலாம் இருந்தா சௌக்கியமா இருக்கலாம்பா, சந்தோஷமா இருக்கலாம்பா, நீண்ட ஆயுஷோடு இருக்கலாம்பா, நிம்மதியா இருக்கலாம்பா. எல்லாத்தோட முக்கியம் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு. நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தானே முக்கியமே. இது பாருங்கள், நீண்ட காலம் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்கிறவனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, ஒன்று அதிகாலையில் எந்திரிக்கிறவனாக இருக்கணும். அதாவது படுக்கையை விட்டு நீ எப்போ எந்திரிக்கனா, சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. ஏன், அதாவது வள்ளல் பெருமான் எழுதுகிறாரு, ஒவ்வொரு காலத்துலேயும் இப்போ பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சபூதங்கள்லேயும் விஷமான பாகம்னு ஒன்று இருக்குது, அமிர்தமான பாகம்னு ஒன்று இருக்குது. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? காற்றுல விஷமான பாகம்னு ஒன்று இருக்குது, காற்றுல வந்து அமிர்தமான பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சமநிலையான ஒரு பாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அமிர்தமான பாகம் அதாவது நீண்ட நாள் வாழ்வதற்கானது என்னென்னா 4-6 அந்த காற்றை சுவாசிக்கணும். அந்த காற்றை நாம் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், விஷமான காற்று இல்லை, விஷமில்லாத காற்று உங்களுக்கு கிடைக்கும். சயின்ஸ் படியே அப்படி இருக்குது, ரிலிஜன்லேயும் அப்படி இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? அதிகாலையில் எழுந்திரிக்கணும். கூடுமான வரைக்கும் உணவில் இயற்கையினுடைய உணவு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள், நல்ல தண்ணீர், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இயற்கையை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு. கொஞ்சம் முளைக்கட்டிய தானியங்கள், அப்புறம் வந்து மண்பானையில் முடிஞ்சால் சமைச்சு பார்க்கறது வாய்ப்பு இருக்கிற போது, அப்புறம் உணவை நன்கு மென்று தின்னுகிறவர்கள். ஐயோ, இதுவே கஷ்டமாக இருக்குது. சில பேர் எப்படி இருக்கான்னா, இந்த பொக்லைனர் மணல் அழுற மாதிரி அழுறான் அப்படி. அதுவும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன வருதுன்னு பார்த்து அதை எடுத்து அப்படி லபக்குன்னு வேலை போட்டுக்கிறான். அப்படி சாப்பிட முடியாது. கொஞ்சமாக எடுத்து நல்லா கடித்து சமைச்சு சாப்பிட்டாதான் நீண்ட காலம் நாம் இருக்க முடியும். அதை விட சுவைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை விட முக்கியமான விஷயம் தெரியுங்களா? மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி. அள்ளி அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டால் எவ்வளவு உள்ளே போயிருந்தால் கூட அவங்க அதிருப்தியோடய எந்திரிப்பாங்க. கொஞ்சமாக சாப்பிட்ருந்தா கூட சவைச்சு சவைச்சு சவைச்சு சவைச்சு சாப்பிட்டவங்களுக்கு நல்லா சாப்பிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தி, அதாவது மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உணவை நன்கு மென்று தின்கிறவனுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கணுமா? ஆமாம். சில காயெல்லாம் நான் சாட மாட்டேன், எனக்கு பிடிக்கவோ பிடிக்காது, அது கசக்குது அந்த காய், இதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேவைன்னு அர்த்தம். சுண்டக்காய், பாகக்காய், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் எப்படியாவது சமையலில் சேர்த்துக்கணும். நம்முடைய உடம்பில் வந்து மினரல்ஸ் சேரணும். மினரல்ஸ் சேரணும்னா நீங்கள் தங்கத்தை பஸ்மமாக்கி திங்க முடியுமா? முடியாது. பொன்னாங்கண்ணிக்கீரை சாப்பிட்டா போகிறோம் தெரியுங்களா? பொன் ஆம் கன்னி, அந்த பொன்னாங்கண்ணி என்ன பண்ணுது, பூமியில் இருக்கிற அந்த கோல்டு அதனுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு வெளியே வருது. நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்கள் உடம்பு

0: உடம்புலேயே அந்த மினுமினுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தவிர்க்கக்கூடிய உணவுன்னு இருக்குது. என்ன, வெள்ளை சர்க்கரையை எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்கிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. அப்புறம் கூடுமான வரைக்கும் வாழ்க்கையில் மலச்சிக்கலே இல்லாதபடி உடம்பு வச்சுருக்கணும். ரொம்ப அலட்டிக்கக்கூடாது. கவலையே போயிடுமா, போகுதுப்பா, நடக்கிற வரைக்கும் நடக்கட்டுப்பா அப்படின்னு கவலைப்படாத மனுஷனாக இருக்க தெரியணும். அப்புறம் நான் அடக்கம் உடையவனாக இருக்கணும். இதெல்லாம் பின்பற்றிட்டு இந்த கொண்டாந்துட்டோம்னு வச்சுங்களேன், சந்தோஷமாக இருக்கலாம், சௌக்கியமாக இருக்கலாம், ரொம்ப வருஷம் இருக்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெரிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சிறப்பு விருந்தினராக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்தியவேந்தன் அவர்கள் நம்மோடு இணைவிருக்கிறார். நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இது கோடி பண்பலை 100.5 மனதோடராக இன்னைக்கு குழந்தைகளோட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், வந்துட்டீங்க இனிப்புல. யார் இருக்கீங்க? நிறைய சத்தம் எல்லாம் கேக்குது, ஆனா யாரும் பேச மாட்டேன்றீங்களே, யாரு? சொல்லுங்க, மாட்டலாடுங்க, உங்க பேரு சொல்லுங்க. சம்ரிதாவா? அப்பா சொன்னாதான் பேசுவீங்களா சம்ரிதா? நீங்களே பேசுவீங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டுட்டேன். நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லலையே. 2வது வகுப்பு படிக்கிற சம்ரிதா, எங்க இருந்து பேசுறீங்க? சந்திரிகா. தேனியில இருந்தா? சரி, என்ன சொல்ல போறீங்க?
4: சொல்லுங்க, கேக்கலாம்.

0: நீங்க பாத்திருக்கீங்களா ஸ்டார் எல்லாம் பாத்திருக்கீங்களா வனத்துல? எப்போ பாத்திருக்கீங்க? இப்போ தெரியாதா? தெரியாதா? சரி சரி, ரொம்ப அழகா ரைம் சொல்லிட்டீங்க. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம் தங்க குட்டி? யோசிக்கிறாங்களே. சரி கொடுத்துடலாமா? நன்றிமா.
1: அண்ணா இவானா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
6: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
9: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு,
8: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
9: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
8: பிரதமரின் மனதின் குரலை
9: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
6: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். உஷா

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நேரம் காலையில 8:26 குட்டீஸ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. கொடை பன்மலை நுறுப்புள்ளியா இந்த மனதோட ராகத்துல இப்போ பேச போறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்க வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்தாச்சு. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க குட்டிமா.
3: கவிதா.
1: கவிதா, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, குழப்பம் அடைஞ்சிட்டீங்க. ஆனா தெளிவா சொல்லிட்டீங்க, அப்படிதானே? சரி, என்ன படிக்கிறீங்க கவிதா?
3: 4th.
1: 4th படிக்கிற கவிதா என்ன சொல்ல போறாங்க?
3: அன்னை தமிழை பாடு.
1: பாடுங்க.
3: அன்னை தமிழே, என் ஆவில் கலந்தவளே, எண்ணில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன்.
1: உங்களுக்கு முன்னாலேயும் ஒரு குட்டி செல்ல அதை பாடினாங்க தெரியுமா? கேட்டீங்களா? கேட்டீங்க. ஆனாலும் நான் வேற பாடக்கூடாது, இதுதான் பாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரிம்மா. உங்களுக்கு அப்படியா? என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கலாம்? அப்படியா? அண்ணன் பேசுறானா? கொடுங்க கொடுங்க கொடுங்க, அண்ணாட்டையும் பேசிடுவோம். பேர் சொல்லுங்க அண்ணா. பேர் சொல்லுங்க. பின்னால போயிட்டீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க மைத்ரேயன்? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, அவங்க வந்து இனிப்ப வந்து துண்டிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து பாடல் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னால ஒரு விளம்பர இடைவேளை. நம்ம கோடை பண்ணலை 100.5.
4: மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வழங்கிய மனதோடு ராகம்.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வழமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
5: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.

மனதோட ரகம் நிகழ்ச்சியில ரொம்ப கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க நம்ம குட்டீஸ். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அப்படியே அழகா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டீஸ் வர போறாங்க, அவங்க வந்து ரொம்ப அழகா பேச போறாங்க. யாருன்னு பாக்கலாம். பேசுங்க. வணக்கம்.

0: நான்காம் வகுப்பு படிக்கிற நிதர்ஷனா வந்து வணக்கமே சொல்லல. நீங்க வணக்கம் சொன்னாதான் நாங்க பேசுவோம். வணக்கம் சொல்லிட்டீங்களா? சரி நிதர்ஷனா, உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து கிரிக்கெட்.
0: கிரிக்கெட் விளையாடுவீங்களா? சரி, யார் கூட விளையாடுவீங்க நிதர்ஷனா? பக்கத்துல மைதானம் எல்லாம் இருக்கா? பெரிய மைதானம்? என் வீட்டு பக்கத்துல இருக்கா? மைதானம் வேற, கிரவுண்ட் வேறயா? ரெண்டும் ஒண்ணு தானே? ஆமாவா? சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் வந்து உங்க கூட விளையாடுவாங்க, அப்படித்தானே? சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப நிகழ்ச்சியில? திருக்குறள் சொல்ல போறீங்க, சொல்லுங்க. சரி, நீங்க வானொலி பேட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்களேன். நீங்க பேசுறத கேட்டுட்டே பேசுறீங்க போல. நீங்க பேசுறதெல்லாம் ரெண்டு ரெண்டா கேக்குது. முடிச்சிட்டீங்களா நிதர்ஷனா? இன்னொருக்கா நிதர்ஷனா?
1: ஹலோ.
0: பேசுங்க, இன்னும் இருக்கா? திருக்குறள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? சரி, முடிச்சிட்டீங்க. அப்ப நிதர்ஷனாவுக்காக ஒரு பாடல் கேட்கலாமா? உங்களுக்காக ஒரு பாடல் ஏதோ.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே கொஞ்சம் ஓய்வா இருப்போம் அப்படின்னாலும் கூட இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பா இயங்கிட்டு இருப்போம். ஏன்னா இன்னைக்கு பிறந்தது முதல் 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்குது. நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து தொடங்கிருச்சு போய் உங்கள் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுத்து பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலை மீண்டும் நினைவுபடுத்திட்டு இப்போ மனதோடு ரகம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாங்க குட்டீஸ், யார் இருக்கீங்க? யார் இருக்கீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: ராகவி.
3: ராகவியா? சரியா சொல்லிட்டனா? ஆ, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்துனா? சரி, ஒரு இடத்துல இருந்து ராகவி பேசுறாங்க, நாங்க முடிவு பண்ணிட்டோம். ராகவி, பள்ளிக்கு போறீங்களா, படிக்கிறீங்களா? ராகவிய தூக்கத்துல எழுப்பி விட்டாங்கன்னு
4: நினைக்கிறேன்.
3: எல்கேஜி படிக்கிறீங்க, பெரிய படிப்பு படிக்கிற ராகவி நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். என்ன சொல்ல போறீங்க ராகவி? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.

ரோட்டு மேல காரு தானே பாடுனீங்க? ஏதோ ஒரு இசைக்கருவியை மீட்டுன மாதிரி அப்படியே பாடிட்டு போயிட்டீங்க. இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ராகவிக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்? சரி, ரொம்ப அழகா பேசின ராகவிக்காக கோடை பன்மலை 100.5 பாடல் வருது கேட்கலாம். நன்றிமா.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: Viking Bunions and Briefs.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
2: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
1: ரோஷன்
3: கோடை பன்னலை நூறு புள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பன்னலை நூறு புள்ளி ஐந்தில் சைபால்
6: முகத்தில் வருவார். சைபால் சரியா கிளங்கோ. சைபால் இதையில் அடையா. சைபால் செத்து புண்ணா. சைபால்
4: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா, இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஓட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களை எல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களை எல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க.

0: பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை, லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுகிட்டு வந்து பாருங்கள், அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படி ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான் அவர். எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின் பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடப்படாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்கள குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்றார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பு அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார், நாள் கணக்கில் அது பாட்டு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: மந்திர புன்னகையோடு, மனதை மயக்கும் மழலைகளோடு, அளவளாவிய மனதோடு ராகம் நிறைவுக்கு வருகிறது. விடைபெறுகிறேன் சசிரிகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020

கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்கு மோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்டர்ஸ். நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டர்ஸ்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கோடை பண்பலை 100.5. இப்போது நாம் கேட்கலாம் வானவில். எண்ணங்களை வண்ணங்களாக மாற்ற உங்களை வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் 24 24 24 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29. கொடைக்கானலின் முன்னிணைப்பாக 0445 42 சேர்த்து. வானவில்லின் இன்றைய வண்ணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வானவில்லின் இன்றைய வண்ணம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்திய செல்வன் அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜே பி ரமேஷ்குமார்.
10: நன்றிகள் பல கொடுமுடி ரகுநாதன். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவையான முக்கியமான பணிகளில் ஒன்றாகும். இது நாட்டின் மக்கள் தொகை, சமூக பொருளாதார நிலைமைகள் மற்றும் வீட்டு வசதி விவரங்கள் தொடர்பான தரவுகளை அறிவியல் பூர்வமாக சேகரிப்பதை உள்ளடக்கியது. பல படிநிலைகளை கொண்ட இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக நமக்கு பல்வேறு ஐயங்கள் இருக்கின்றன. இது சார்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நாடு முழுவதும் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதனை முன்னெடுத்து செல்லும் விதமாக நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சிறப்பு விருந்தினராக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்திய வேந்தன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். நமது

0: சிறப்பு விருந்தினர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்த விழிப்புணர்வு தரும் அமைப்பில் தமிழ்நாடு சார்ந்த பொறுப்பில் இருக்கிறார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் துணை நிறுவனங்களில் ஒன்றான சர்வதேச தொழிலாளர் அமைப்பானது 180 மேற்பட்ட உலக நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இவ்வமைப்பில் நமது சிறப்பு விருந்தினர் இந்திய குழு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். புள்ளியியல் துறை சார்ந்து பல பெரும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றி இருப்பதோடு மத்திய மாநிலம் தாண்டி வெளிநாடுகளில் சிறப்பு பெற்ற ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறார். இதில் அவரை அலங்கரிக்கும் பதக்கங்களும் பட்டங்களும் சேரும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்து பல இடங்களில் பல ஊடகங்களில் விழிப்புணர்வு தந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினரை இப்போது நமது கோடை பண்பலை 100.5 சார்பாக உளமாற வரவேற்கிறோம். அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கங்க ஐயா.
0: அந்த வணக்க செய்யும் கையோடு ஐயாட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பற்றி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா.
1: அனைவருக்கும் வணக்கம். கோடை பண்பல் நேயர்களுக்கும் கோடை பண்பல் நிர்வாகம் அனைத்து ஊழியர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 முதன் முறையாக உருவாக்கப்பட்டது இந்தியாவில். அதற்கு பிறகு 1951 சுதந்திரம் அடைந்த பிறகு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இவை 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அவற்றின் கீழ் இவை உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 15 உருவாக்கப்பட்டது. அவற்றின் 15 2011 உருவாக்கப்பட்டது. இதற்கு முதன் முறையாக 1872 ஒவ்வொரு 10 ஒவ்வொரு முறையும் உருவாக்கப்பட்டது. இவை வந்து அப்பொழுதிருந்து ஆங்கிலத்திலிருந்து வைஸ்ராய் லார்ட் மாயா அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இவற்றை சுதந்திரம் அடைந்த பிறகு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டு கண்டக்கப்பட்டது. முதன் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது 1 1951. 75 பிறகு மறுபடியும் 1 3 2015 உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 15 இப்பொழுதுதான் 2027 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது.
0: ஒரு நல்ல சொல்லுங்களையா சொல்லுங்கள்.
1: இவை வந்து மக்களுக்காகவே பயன்படுத்து
0: ஒரு நல்ல முன்னுரை கொடுத்து இருக்கிறீங்க. இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சேர்த்துறேங்க.
0: கேளுங்க ஐயா.
2: சார், இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிற மூலம் எங்களுக்கு வந்து என்ன பயன் இருக்கு? அதே சமயத்துல வந்து அதை பத்தி கொஞ்சம் சில பேருக்கு பயம் இருக்கு. இதுல ரகசியங்களை கொடுக்குறோம், அதனால ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை எப்படி என்ன பண்ணலாம்? அதோட மாதிரி இந்த ரகசியம் வந்து எப்படி பாதுகாக்கப்படுகிறது
0: ஐயா சொல்லுங்க. கேட்டலாம்.
1: இவை முழுக்க முழுக்க மத்திய மாநில அரசுகளால் ரகசியத்தன்மை மற்றும் தரவு பாதுகாப்பு என்று ஒரு சட்ட விதிமுறைகளில் பயன்படுத்தப்படுது. இப்போ நீங்கள் கேட்கப்படுங்க, பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ட் ஆக்ட்னு ஒன்று இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வு அடைவது. அதன் மூலமாகவே இந்த தரவுகளும் உங்களுடைய சுய விவரங்களும் பாதுகாக்கப்படும்.
0: இப்போ பார்த்தீங்க
1: வந்து இவை அரசுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு அவை அரசு மத்திய மாநிலத்தும் பாதுகாக்கும்.
0: அவர் போற போக்குல ஒரு கேள்வி கேட்டாங்க, இதனால எங்களுக்கு என்ன பயன், அதாவது மக்களாகி எங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டார். அதற்கு உங்களுடைய விளக்கம் என்னங்கய்யா?
1: இவைகளில் நீங்கள் கொடுக்கின்ற துல்லியமான தகவல் அடிப்படையில் கொண்டு பொருளாதார நலனை மதிப்பிடுதல், நலத்திட்டங்களை வடிவமைத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர்களை கண்டறிந்தல், அவற்றினுடைய பிராந்திய ஏறத்தாழ்வுகளை ஆராய்தல், இவை அனைத்தும் மக்களுக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும்

0: பயனாக உள்ளது.
1: இதை பற்றி சொல்லி இருக்குங்க. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயவர் வந்து கொண்டே இருக்கட்டும், அதற்கு முன்னால் தந்து விடலாம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
13: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
14: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
13: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
16: மன் கி பாத், மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 PM.
15: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
16: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 PM.
15: பிரதமரின் மனதின் குரலை
16: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
15: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
17: அனில் பாஸ்தா,
18: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: எண்ணத்தின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பினேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். சரி, அவர் வரதுக்கு முன்னாடி ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை படிகளில் நடக்க இருக்கிறது, ஒவ்வொன்று பற்றியும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஐயா.
0: இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பது 3 வகையில பிரிக்கப்பட்டுள்ளது. இவை Area 1, Area 2, Area 3 என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் உங்களை வந்து கணக்கெடுப்பு செய்வார்கள். அதனை நீங்கள் தவிர்த்து வெப்சைட்லிருந்து சொல்லப்ப இணையதள வலை மூலம் நீங்கள் பதிவு செய்யலாம். அதை பதிவு செய்த பிறகு

0: அது 34 கேள்விகள் கேட்கப்படும். அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்த பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் நீங்கள் வரும்பொழுது அவற்றின் மூலம் நீங்கள் இந்த தகவலை கொடுக்கப்பட தேவையில்லை. அது ஒரு ஃபார்ம் இருக்குங்க, அந்த ஃபார்மை நீங்கள் நம்பரை கொடுத்தா சொன்ன, அதாவது என்ன சொன்னாங்கன்னா செல்ஃப் எனுமரேஷன் சொல் என்று சொல்லுவார்கள். இதை அந்த வெப்சைட்டில் உள்ளது இணையவழி என்பது செல்ஃப் எனுமரேஷன் sce.census.gov.in என்று சொல்லப்படுறாங்க. எஸ்சி என்பது செல்ஃப் எனுமரேஷன், சென்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதை தான் சுருக்கமாக sce.census.gov.in என்று சொல்லப்படுகிறது. இன்றொரு முகம் இன்னும் மற்றொரு முகவரும் உள்ளது, அவை சென்சஸ் இந்தியா .gov.in உள்ளது. இவை நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கொடுக்கப்படுது, மாநில மொழிகளிலும் உள்ளது. அதனால் நீங்கள் தமிழிலும் நாம் இதை ஃபில் செய்து இவற்றின் மூலம் கொடுக்கப்பட்ட கேள்விகளை நீங்கள் ஃபில் செய்யினது உங்களுக்கு ஒரு செல்ஃப் எனுமரேஷன் ஐடி என்று SEID என்று கொடுக்கணும். அவற்றை நீங்கள் அந்த எண்ணை மட்டும் கொடுத்தா, அந்த நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்தால் சென்சஸ் எனுமரேட்டரிடம் மக்கள் தொகை கணக்கு கொடுத்தா மட்டும் போதும், மற்ற தகவலை தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அதே கேள்வி தான் நேரில் வரும் மக்கள் தொகை கணக்கு கேட்பார்கள். அதனால் இவற்றை எளிமையாகவும் முடியும் செய்யப்படுகிறது.
1: அழகா சொல்லி இருக்கீங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:19 துளிகள் வருக. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நாங்க தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டில இருந்து சையத் பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும் ஐயா. கேளுங்க ஐயா உங்க கேள்விய.
2: ஐயா என்னுடைய கேள்வி வந்துங்க, மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது வந்து
1: சரிங்க
2: அவங்க கேள்விகள் வந்து கேக்குறாங்க, உங்ககிட்ட ஆடு இருக்கா, மாடு இருக்கா, டிராக்டர் இருக்கா, கார் இருக்கான்னு கேக்குறாங்க.
1: சரிங்க,
2: வீடு என்ன கூரை வீடா இல்ல மெத்த வீடான்னு கேட்கும் போது
1: சரிங்க
2: நாங்க மறைச்சி நாங்க சொல்றோம், நாங்க எங்ககிட்ட கார் இல்ல பைக் இல்ல அது இதுல என்ன நாங்க மறைக்கிறோம். அப்ப மறைக்கும் போது எங்களுக்கு பாதிப்புகள் என்ன உண்டாகும் என்னுடைய கேள்விங்க.
1: ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னங்கய்யா?
0: ஐயா கேட்ட மாதிரி தருமபுரி மாவட்டத்தான், ஏற்கனவே அவங்க தருமபுரி மாவட்டத்தில் சப்ரீஜினல் ஆஃபீஸ் இருக்கிறது. இப்போ முதல் முதலாக தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பின் கீழே தான் அவரோட கேள்வி வருது. இது தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு 2026 முதல் முறையாக இந்தியாவில் எடுக்கப்படுகிறது. இவை வந்து நேயர்கள் கேட்ட பின்னாடி இதனை நீங்கள் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு மக்கள் தொகை சார்ந்த பண்புகளும் வேலைவாய்ப்பு நிலைகளும் உங்களோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் பயனாளிகள் அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே தான் பாதிப்படைவர். அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பான வரும் பொழுது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறோ அதற்கு உண்டான தகவலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட நபருக்கும் மக்களுக்கும் இருக்குது. ஏன்னா இது வந்து வழக்கை சார்ந்தது. நீங்கள் ஒரு தகவலை ஒரு விஷயத்தை நீங்கள் அரசுக்கு மறைக்கப்படுங்கன்னா உங்களுக்கு தனது எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போறீர்கள், காவல் நிலையத்தில் கேட்கப்படுகிற கேள்விகளை மறைத்தால் உங்களுக்கு தான் பாதிக்கும். அதே போல மருத்துவர்களை சார்ந்து செல்லும் பொழுது அவர்கிட்ட நீங்கள் உங்கள் நோயின் தன்மையை குறைத்து மதிப்பிட்டால் அதனால் மருத்துவர்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ப்ராப்ளம். அதே நீதிமன்றத்துக்கு போகும்போதும் உங்கள் கேட்கப்பட கேள்விக்கு மறுத்தால் இதை எவ்வாறு பாதிப்பாரு அதே போல தான் இதே மாதிரி நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கப்படும் குறைந்த மதிப்பீடால் நமக்கு அரசுக்கு பேரிழப்பாகும், தனிப்பட்ட நபருக்கும் வளர்ச்சிக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் இழப்பாகும்.
1: இது வந்து ஒரு பெரிய பேரிழப்பா தான் இருக்கும், அதான் நீங்க தவறான தகவல்களை கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் அரூர் 55.
1: ஐயா வணக்கம், கேளுங்க உங்க கேள்வியே.
3: ஐயா இப்போ வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து
1: சரிங்க
3: இப்போ வந்து ஆதார் கார்டு அல்லது குடும்ப அட்டை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதில் சேர்த்த முடியுமா, இல்லை குழந்தைனே சேர்த்திடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஐயா. இப்போ வந்து இதில் வந்து சேர்த்ததாக வந்து எங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐயா.
1: என்னென்ன என்னென்ன
3: பலன்கள் இருக்கு
1: அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நிரப்புறதுனால என்னென்ன பலன்கள் வந்து ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லுங்க.
0: நீங்க பிறந்த குழந்தைக்கும் இங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க, அடல்ட்ன்னு சொல்லப்படுங்க, பெரியவர்களும் குழந்தைகளும் பிறந்த

0: குழந்தைகளும் எண்ணிக்கை கொடுக்கப்படும். உங்களிடம் ஆதார் கார்டு இருந்தாலும் ஒன்று ஓகே தான், இல்லை என்றாலும் அந்த பிறப்பு சான்றிதழ் கொண்டு அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். நீங்கள் வந்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கப்படும். ஆதார் கார்டு இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது.
1: உங்களுக்கு சொல்லுங்க,
0: இது வந்து அவரோட கேட்டுக்கிற என்ன பயன்? ஸோ சமூக பொருளாதார வருமான பங்கீட்டை எவ்வாறு மக்களுக்கு தெரிவித்தும் தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட நாட்டினோட நிலவோட வருமான ஏறத்தாழ்வு அளவிட உங்களுக்கு, இதுதான் உங்களோட பயன்பாடு. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெனிஃபிட்
1: இருக்குங்க. இப்போ இப்படி கூட இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க.
0: அளவிடும் படகுறது
1: இப்போ இருக்குங்க. இப்போ ஒரு வீடு இருக்குங்க, வீட்டில் வந்து இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா, இதுக்கடுத்து எதெல்லாம் மாற்றலாம், எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமாங்க.
0: கட்டாயம் இதில் வந்து தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பில் நீங்கள் கேட்டப்படுங்க சொத்து வருமானம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வாடகை வீட்டு இருக்கீங்களா, வட்டி லாபு பங்கங்கள் இவற்றை எல்லா கடை நீங்கள் வந்து நீங்கள் இது பிஸ்னஸ் இது பண்ணத்தவங்க எல்லா தகவலும் சொல்லுது. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பிஸ்னஸ் பண்ணாதவங்களும் செல்ஃப் எம்ப்ளாயி வந்தாலும் சுய பணியாளர்களும் அரசு ஊழியர்களும் அரசு ஊழியர்களும் எல்லாருமே வந்து இதனோட தகவலை கொடுக்கலாம். அதுதான் இதனோட முக்கிய குறிக்கோளும்.
1: இந்த முக்கிய குறிக்கோள் சொல்லி இருக்குங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கு மாண்பு நேயர், யாரோ வருக. வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
2: சிவகங்கை தமிழ் பாஸ்கர்.
1: ஐயா வணக்கம், கேளுங்க.
2: வணக்கம் சார்.
1: இன்னொரு முறை சொல்லிருங்க.
0: இந்த கணக்கெடுக்கும் வெற்றியே பெருமளவிற்கு குடும்பங்கள் சரியான தகவல்களை வழங்குவதையே சார்ந்திருக்கிறது. தேவையான தகவல் பெறுவதற்கும் அவற்றினோட மக்களுக்கு ஒத்துழைப்பும் மக்களோட ஒத்துழைப்பு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவை சார்ந்தது. தனிப்பட்ட நபரால் எதையுமே உருவாக்க முடியாது. தனிப்பட்ட நபரால் கொடுக்கப்படுகிற தகவல்களும் மக்களுக்காக அரசு மத்திய மாநில அரசும் உங்களுக்காக ஏற்கனவே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு உங்கள் டெவலப்மெண்ட்டு உங்கள் ரெக்யூர்மெண்ட்டு உங்களோட தேவைகள் உங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை விவசாயம் சார்ந்தாத பணிகள் தொழில் நிறுவனங்களும் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்போ ஸ்பெஷல் எக்ஸாமுக்கு ஒன்று சொல்ல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சிப்புக்கட்டு சொல்லப்பட்டிருந்த சிப்கோன்னு சொல்லப்பட்ட இந்த தொழில் நிறுவனங்களை அங்கே உருவாக்குவதற்கும் அங்கே வேலை வாய்ப்பினை உருவாக்க இளைஞர்களுக்கும் அதனை சார்ந்த சார்ந்த இணை தொழில் அமைப்புகள் ஹோட்டலோ வேற பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸோ இருக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையாகவும் அதனை மாநிலம் மாவட்ட சார்ந்த வளர்ச்சிக்காக இது தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த.
1: இது வந்து ஒரு நல்ல விளக்கம் தந்து இருக்கும். இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி

0: பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
2: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
3: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு,
2: அதனை தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
3: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
2: பிரதமரின் மனதின் குரலை
3: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
4: நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
10: மலை கடலில் அலைக்கடலாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் மையம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
11: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முட்டு.
10: உங்க வணக்கத்தோட உங்களோட கேள்வியை கேட்டிருங்கயா
11: சார். வணக்கம்.
12: வணக்கங்க சார்.
11: சார், இப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுக்கிறது பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்றாங்க பொதுமக்கள். இப்போ ஒரு சில பேர்த்து பார்த்தீங்கன்னா வண்டி, காரு, பைக்கு, ஸ்கூட்டி இந்த மாதிரி டிராவல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுனால அரசு சலுகைகள் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்படுமான்னு
10: சிலருக்கு வந்து, அதனாலதான் சில பேர் மறைச்சும் கூட சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது சரிதானாங்களா, இல்லை இது ஏதாவது கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகுமா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கய்யா?
12: இது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறனால வந்த தேவையற்ற கேள்வி. இதை நீங்க முழுக்க முழுக்க அரசுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா உங்களோட வளர்ச்சி எப்படி அரசுக்கு தெரியப்படுத்துறது? ஆனால் நேரடியா கேட்காம ஒவ்வொரு சென்சஸ் அப்பதான் இதை வந்து கேட்கப்படுகிறது.

0: வந்து மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லணும். அப்பதான் உங்களோட ஏரியா எவ்வளவு டெவலப் பண்றாங்க, உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு நிறைய நிலைகள் இருக்கு, உங்க பஞ்சாயத்து சிறப்பு நடைபெற, பஞ்சாயத்து மேலும் மேலும் வளர்ச்சி பெற, பஞ்சாயத்துக்கு ஒடுக்கப்படுங்கிற நிதிகளும் வந்து அரசு வந்து அதிகமாக ஒதுக்கப்படவில்லை. இந்த மாதிரி தகவல் இருக்கணும். ஏன்னா உங்களோட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுல வந்து கிராமப்புற பஞ்சாயத்து ரோடுகள், கிராமப்புற சார்ந்த நிறுவனங்களை டெவலப் பண்ண, இதுவும் கிராமப்புற சார்ந்த நிறுவனம் தான். நீங்கள் வைத்துக்க வேண்டிய காரு பண்ற அது நீங்க வந்து சொந்த பயன்பாட்டுக்கும் பயன்படலாம், அல்லது மக்கள் பயன்பாட்டுக்கும் டாக்ஸியாகவும் நீங்க பயன்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பஞ்சாயத்து படிநிலைகளை ஒட்டி இது செயல்படுது. அதனால முழுக்க முழுக்க தயவு செய்து யாரும் இதை மறைக்காதுங்க, இதை அரசுக்கு தெரியும், அரசு இதை பாதுகாக்கும்
1: அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அம்சங்கள் என்னென்னங்கய்யா?
0: இதில் முக்கியமான அம்சமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து அந்த சென்சஸ் மக்கள்கிட்ட போய் கேட்டு அவங்க ஃபில் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா இது வந்து ஒரு ஒரு வெப்சைட் கொடுத்துட்டாங்க, அதில் ஆப் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்சஸ் பண்ணுறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் எனுமரேஷன் சொல்லுவாங்க, sc.census.gov.in இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க வந்து கொடுக்கப்பட்ட கேள்வி தான் நேரில் வரவும் கேட்பான். மொத்தம் 34 குவஸ்டின்ஸுங்க. இந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சு பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கொடுக்க, அதாவது செல்ஃப் எனுமரேஷன் ஐடின்னு சொல்லி எஸ்இ ஐடின்னு சொல்லுவாங்க, அது வந்து 11 நம்பர் இருக்கு. சென்சஸ் எடுக்கிற வரவங்கிட்ட நீங்க இந்த நம்பர் கொடுத்தா போதுங்க, வேற ஒண்ணுமே பண்ண தேவை. ஏன்னா ஏற்கனவே நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்ப இதை வந்து விரைவாகவும் பயன்படுத்தி ஈஸியா பயன்படுத்த ஆப் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் பயன்படுத்தும். இது வந்து மத்திய மாநில அரசுங்க நடத்தப்படுங்க, மத்திய அரசின் கொண்டு மாநில அரசு முழுமையாக இதை நடைபெறும். இது சென்சஸ். ஆனா இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு முதல் முறையாக மத்திய அரசு பயன்படுத்துகிறது, இந்தியாவிலே முதல் முறையாக. இவை முழுக்க முழுக்க மத்திய அரசு மட்டும்தான் கணக்கெடுப்பது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் சொல்லப்படுகிற நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, தேசிய புள்ளியியல் அலுவலகம், இவற்றோட ஃபீல்டு ஆஃபீஸோட கலைப்பினர்வு பிரிவுகளோடு. இவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து சப் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, எனக்கு இது ஒவ்வொரு மண்டலத்தில் நிறையா மண்டலங்கள். இந்த தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு முழுக்க முழுக்க மத்திய அரசால் நடத்தப்படுகிறது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மத்திய மாநில அரசு இரண்டுமே சேர்ந்து நடத்தப்படுகிறது.
1: இந்த ஒரு நல்ல விளக்கம் தந்திருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:35 மணி துளிகள் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: தஞ்சாவூர்லேருந்து புவனேஸ்வரி.
1: புவனேஸ்வரி அம்மா, கேளுங்க ஐயாட்ட.
2: இதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்விக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க.
1: சரிங்கம்மா.
2: அதாவது மேனுவலா பண்ண போறாங்களா, டிஜிட்டல் முறையில் பண்ண போறாங்களா, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும்? மக்களிடம் வந்து அந்த மேனுவலா பண்ணும்போது அது திருடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதோட விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஐயா விளக்கம் கொடுத்துருக்காங்க,
1: ரொம்ப நன்றிங்கம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா கேட்ட கேள்விக்கு வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பலருக்கு தோணுது, இப்போ வந்து ஒருத்தர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர் வர்றாங்க, எங்கள்கிட்ட வந்து டேட்டா வாங்குறாங்க, அவங்க கொண்டு போகிற நேரத்தில் வந்து இடையில வந்து நம்மளோட தரவுகள் வந்து திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, அதை எப்படிங்க பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கய்யா.
0: இது எல்லாத்துக்கு இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. இப்போ பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ட் ஆக்ட்னு ஒன்று மத்திய அரசு ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இவை ஒரு சட்டமாகவே செயல்படுது. நீங்கள் கொடுக்க பண்ணுற தகவலில் நீங்கள் திருடப்படாது. ஏன்னா இதுக்காக தான் வந்து அரசாங்கமே வந்து ஒரு ஆப்பை விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து சப்போஸ் மத்திய மக்கள் தொகை கணக்கெடுக்கிற மேல உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அச்சம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட வெப்சைட்லேயும் ஃபில் பண்ணிடலாம், ஓகேங்களா? இல்லது நேரில் வந்து வந்து கொடுக்கலாம். எந்த தகவலும் யாரிடமும் பகிரப்படாது. இவை மத்திய அரசு மாநில அரசாலும் பாதுகாப்பு. அந்த ஐயமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு சாதாரண பாமர மக்களாக இருக்கிறப்ப இந்த கேள்வி நியாயமானதான். ஆனால் மத்திய மாநில அரசு இதை சரியாக கையாளப்படுகிறது
1: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வருங்காலத்துலேயும் சரி எதிர்காலத்துலேயும் சரி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டான்ற

0: ஒரு கடவுள் அப்படின்ற நிலைமை கூட டேட்டா இல்லாட்டி எதுவுமே தரவுகள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ வந்து என் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வர்றாங்க, அவங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர் தானா அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும்?
1: இது உண்மையான கேள்வி. நீங்கள் வரும் பணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்களிடம் நீங்கள் தைரியமாக கேட்டால் நீங்கள் மக்கள் தொகை பணியாளர் தானா கணக்கெடுப்பு பணியாளர் தானா என்று கேட்கலாம். அவர்களிடம் நீங்கள் ஐடி கார்டை கேட்கலாம், இல்லை அவர்கிட்ட நீங்கள் எந்த ஆப்ஷன் கேட்கலாம். அவங்களும் ஐடி கார்டு கேட்டால் அவங்களும் உங்களுக்கு ஐடி கார்டு காமிப்பாங்க. இது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்லேயே சொல்லியிருக்கோம். பாமர மக்கள் பயனாளிகள் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு சரியாக பதிலை கொடுக்கணும். அது போக அவங்க ஏதாவது உங்களை பற்றி அடையாள அட்டைகள் இருந்தால் அதையும் காமிங்க, அப்போ மக்கள் வந்து நம்புவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் கேட்டு,
0: அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர் வந்தாலும் அவங்களோட ஐடி கார்டை பார்த்துட்டு அவங்களோட டேட்டா கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற தகவலோடு பண்பலையில் கேட்கலாம்.
2: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
11: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
2: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு,
13: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
2: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8:00
13: பிரதமரின் மனதின் குரலை
2: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
14: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
15: வாவ்,
14: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
16: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
13: தொடர்புக்கு 9524936156.
15: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
17: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
15: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு

0: 20-50% வரை தள்ளுபடி, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சிறப்பு விருந்தினராக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்தியவேந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பினை யாரோ வருக. வணக்கம்.
4: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார், ஈரோட்ல பேசுறேங்க சார்.
3: வணக்கம்மா, கேளுங்க உங்க ஐயத்தை.
4: சார், இந்த சென்சஸ் பேர் சொல்லி நிறைய ஃப்ராட் எல்லாம் நடக்குதுல, கிரைம் எல்லாம் நடக்குது இல்லையாங்க சார்?
3: நடக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நடக்காம எப்படி தடுக்கலாம் இருக்கு? சரிங்கம்மா,
4: தடுக்கலாம் இருக்க ஒரு சின்ன சஜஷன் சொல்றீங்க சார். அது பாசிபிளான்னு தெரியல. அது வந்து இதெல்லாம் ஒரு கேம்ப் மாதிரி போடலாம் இல்லையாங்க சார்? இந்த மாதிரி சென்சஸ்க்கு
3: கேம்ப் மாதிரி
4: ஊர்லயே ஓட்டர் ஐடி கேம்ப் போடுற மாதிரி
3: இப்படி போடலாமான்னு ஐயா, இது இது மாதிரி ஏதாவது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா ஐயா? இருக்குதா என்னன்றத சொல்லுங்க ஐயா.
5: ஆ, இருக்குங்க. அதாவது வந்து மத்திய மண்டலம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இருக்கு, அதுக்கு கீழே துணை வட்டார அலுவலகம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை வந்து விழிப்புணர்வு மையங்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு கலெக்டரேட் ஆஃபீஸ்லையும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்ஸ்னு ஒரு துறை இருக்கிறது, இது வந்து நடத்துவாங்க. அது போக தாலுகா ஆஃபீஸ்லையும் இருக்குன்னு ஒரு புள்ளித்துறைன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது மாவட்டத்தில் இருக்கும், வட்டத்தில் இருக்கும், அதே மாதிரி தாலுகா ஆஃபீஸ்ல இருக்கு. இவங்க எல்லாரும் வந்து விழிப்புணர்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இன்னும் விரைவுபடுத்த நான் வந்து அவங்க மத்திய மாநிலத்துல நான் அறிவுறுத்துறேன்.
3: இல்லைங்க, இன்னும் இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, சில இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதுக்காக என்ன பாத்தீங்கன்னா, ஒரு கேம்ப் மாதிரி நடத்துவாங்க. அங்க வந்து அவங்க வந்து எல்லாமே மொத்தமா சேர்ந்து அவங்களோட அட்டையை வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளை குறிச்சு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து செய்ய முடியுமே, அதை சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கயா.
5: நல்லதுங்க, இது வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு மக்களுக்கு ரீச் ஆகுதுங்க. அது இன்னும் வந்து ஃபேமிலிக்கா பண்ண சொல்லி
3: தேசிய புள்ளியியல் நாள் கொண்டாட இருக்கிறோம், அதை கடைபிடிக்க போறோம். அதுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு என்ன தொடர்பு இருக்குங்க? அதனால வந்து என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கின்றதே எங்களுக்கு சொல்லுங்க.
5: நாளைக்கு நடக்கின்ற தேசிய புள்ளியியல் நாள் என்பது 20-ஆம் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. தேசிய புள்ளியியல் நாளானது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளானிங் கமிஷன் இருந்தது முந்தைய காலங்களில், இப்பொழுது நிதியோகத்தன. இந்த பிளானிங் கமிஷன் என்பது இந்த 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பது. இந்த 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பதே வந்து மக்களுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கும், மக்கள் தொகை கணக்கெடுப்பும், இந்த மத்திய மாநில அரசுகளோட டெவலப்மெண்ட் ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்துது. மாநில அரசுக்கு அதுக்கு உண்டான பங்களிப்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் இதனோட சாராம்சமாக இருக்கிறது.
3: இப்படி சொல்லி இருக்கீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவு யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் காரைக்குடி காளிமுத்து பேசுறேன்
3: சார். அன்பான வணக்கம், கேளுங்க ஐயாட்ட.
6: ஐயா வணக்கம். ஐயா, நம்ம ஜன வணக்கங்க ஐயா. நம்ம ஜனநாயகத்துல எவ்வளவு பல குடும்பங்கள்ல, சில குடும்பங்கள்ல பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. இப்போ தனிச்சு வாழ்றவங்க, தனிச்சுடப்பட்டவங்கலாம் நிறைய இருக்காங்க. அப்போ இந்த கணக்கெடுப்பின் போது அந்த வீட்டுக்கு போய் தான் சென்ஷன் தேதி வந்து எடுக்க முடியும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த நபருக்கோட தவறுகளை தர மறுத்துட்டா, உள்ள ஒழிச்சுட்டா, அது அந்த நபர் பாதிக்கப்படுவாரு. இதுக்கு என்னங்க தீர்வு?
3: ஐயா கேட்ட கேள்வியோட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தனிச்சு விடப்பட்ட மக்களுக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கல எப்படிங்க சேர்க்க போறீங்க?
5: ஆ, ஓகே. நீங்க வந்து ஐயா கேட்ட கேள்வி வந்து சமூக நலத்துறை சார்ந்த பெரிய விஷயமாக கேட்டிருக்கிறாரு. அது அந்த பகுதிக்கும் விஓஸ்ல பண்ணீங்கன்னா கிராம நிர்வாகத்துக்கு தகவல் கொடுக்கலாம். அடுத்த ஆர்டிஓ, தாசில்தார் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உண்டான பயணங்களை பெறுவதுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த தகவலை நீங்கள் தவிர்க்காமல் உறுதிப்படுத்தி தெரிவிப்போம். இதுதான் வந்து அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் ஸ்கீமை வந்தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நாளைக்கு வந்து

0: அரசு மாநில அரசு ஏதாவது சமூக நடத்துறதுன்னா இவங்க மனசு தவிர்க்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவி அரசு நிதி உதவிகளை பெறுவதற்கு இதெல்லாம் வந்து இந்த தகவல் இருந்தா மட்டும் கொடுப்பாங்க. இந்த டேட்டா இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. மத்திய அரசு மாநில அரசு நம்பாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்டுகள் இல்லை, டேட்டாவே இல்லைங்க அப்படிம்பாங்க. அதனால இந்த டேட்டா இருந்தா நாளைக்கு அவங்க வந்து மத்திய மாநில அரசு அணுகுங்கிறப்ப அவங்களுக்கு உண்டான சமூக நலத்தான ஸ்கீம்ஸ் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்க்கு அவங்க வந்து பயனாளிகளாக பயன்படுத்துறதுக்கு சௌகரியமா
1: இருக்குங்க. ஐயா இதை வந்து நான் வந்து தவற விட விருப்பம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் ஒரு குடும்பமா இருக்கிறாங்க அவங்கள சேர்த்துக்குவாங்க, அந்த குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்களா இவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்குறோம் மக்கள் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு யாருமே கிடையாது. அவங்களே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கறதுக்கு அதாவது அரசாங்கமோ இந்த திட்டமோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: அப்போ ஐயா இடையில வந்து சின்ன விளம்பர இடைவேளை வந்துச்சு, நான் கேட்ட கேள்விக்கு வந்து அதாவது பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க.
0: ஆ ஓகேங்க ஐயா. அதாவதுங்க ஐயா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் யாருமே விடுபடக்கூடாதுன்னா இரு அரசுகளுக்கும் குறிக்கோள் எந்த டேட்டாவும் மிஸ் பண்ணக்கூடாது. அது நீங்கள் வந்து தவிர்க்கப்பட்ட மக்களும் தேவை. இது பெரிய அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ராப்ளமு, இந்த மாதிரி தவிர்க்கப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ இந்தியாவில் மேலோங்கி தருது. இது சைலண்ட்டாக வந்து ஒரு டிப்ரெஷன் டேட்டாவாக நம்மகிட்ட இருக்குங்க. அதாவது நமக்கு தகவல் இல்லாதனால அந்த டிப்ரெஷன் டேட்டா சொல்லுவாங்க. இதை வந்து டீப் சென்சஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் யார் வந்தாலும் இந்த தகவலை கொடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு கொஸ்டின் எல்லாம் இருக்குங்க. அந்த கொஸ்டின்ல இந்த தகவல் சேர்க்கப்படும்
1: சொல்லிருந்தாலும்
0: கூட அவங்களை சேர்த்துக்கலாம்,
1: அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, கேளுங்க சாமிநாதன் உங்க கேள்வியா?
4: ரெண்டு கேள்வி எனக்கு
1: கேளுங்க.
4: வேற முகவரியில போய் நம்ம வந்து படிப்பு சம்பந்தமாக தொழில் சம்பந்தமா போயிருப்போம். அப்ப அந்த பழைய முகவரிக்கு வந்து பார்க்கும்போது இருக்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அந்த விடுவிட்டு போயிடும், அதுக்கு என்ன செய்யறது? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம இருக்கிற அட்ரஸ் குரூப்பை காமிச்சோம்னா இந்த கணக்கெடுப்பு வந்து ஏத்துக்குவாங்களா?
0: நீங்க கொடுக்கப்பட்ட இதை நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர் வருவாங்க. நீங்க வந்து ஏற்கனவே ஆதார் அட்ரஸ் இருந்தாலும் சரிங்க, இல்ல நீங்க ப்ரெசன்ட் ஆபீஸ் ரீலொகேட் பண்ணியிருந்தாலும் அங்கேயும் வந்து எடுப்பாங்க. அதனால வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல. நீங்க ஆதார் அட்ரஸ் இருந்தா தான் எடுப்பாங்க அப்படின்னா கிடையாதுங்க. நீங்க எங்க இருந்தாலும் அங்கேயே எடுப்பாங்க. நீங்க குடியிருப்பு வந்து பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொழில் சார்ந்தமா எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்து எடுப்பாங்க. அந்த கிராமம் சார்ந்த மாவட்டம், வட்டம், கிராமம் சார்ந்த பகுதியாக எல்லாமே இன்க்ளூடிங் தான் வரும். அதனால எதுவும் மிஸ் ஆகாது. அதனால நீங்க அந்த மாதிரி
1: பயப்பட வேண்டாம் சொல்றாங்க. எங்களை மாதிரி மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் அங்கங்கே அங்கே ஒன்று ஒன்றா இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, ஃபோன் பண்ணி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்குங்க. ஒருவேளை வந்து அவங்க ஃபோன் மூலமாக வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் அதை கொடுக்கணுமா வேண்டாமாங்கய்யா?
0: அது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து நீங்கள் ஆஃபீஸர்ஸ் தான் கேட்குறாங்களா அப்படிங்கிறது கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தடுத்துடலாம். அது நீங்கள் அப்படியே அந்த ஃபோன் மூலமாக கேட்டால கூட நீங்கள் கொஞ்சம் அதை விவரித்து அது உண்மையானா நீங்கள் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மக்கள் பணி கணக்கில் தான் உங்களை வீடுதோடையே வருவாங்க. அது மலைப்பகுதியில் வந்து எங்களுக்கு வந்து சமவெளி பகுதியில் இருக்கும் பொழுது ஈஸியாக நடக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது மலைப்பிரதேசம் கொஞ்சம் தோய்வாக நடக்கும். அதுக்கும் உங்களுக்கு சில ஸ்பெஷல் அட்டென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க ஐயா. அதனால உங்களுக்கு அது டைம் கொடுத்து நாங்கள் எடுப்போம். அதுக்கு வந்து சமவெளி பகுதியில் இருக்கிற பணியாளர்கள் எண்ணிக்கை தாண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மலைப்பிரதேசங்கள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்.
1: இதை தெரிஞ்சிருக்கும்.
0: நீங்கள் வந்து
1: நேரடியாகவே வருவாங்க, நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம்
5: வணக்கம். வணக்கம். என் தாய் தமிழை வணங்கி பண்பலை செய்கிறது. தேனி மாவட்டம் கோடி நாயக்கனு உஷாநந்தினி கண்ணன்.
1: உஷாநந்தினி கண்ணன், உங்களுக்கு குரல் சரியா கேட்கல சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். கேளுங்கம்மா.
5: எனக்கு பிறந்த நாளுங்கண்ணா.
1: இனிய பிறந்த நாள் வாழ்த்துகளோடு கேள்வியும் கேட்டுருங்க.
5: நிறைய பேர் இன்னுமே கூட ஆதார் அட்டை எடுக்காம இருக்காங்க.
1: சரிங்கம்மா.
5: அவங்களுக்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்புல எப்படி இதாகும்.
1: சரிங்கம்மா.
0: இன்னமும் கூட ஒரு சில குடும்பங்கள்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அறியாமலே ஏதோ ஒரு காரணத்தினால 7 குழந்தைங்க 8 குழந்தைங்க இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் அவங்க திட்டுறாங்க.
2: மறக்கப்படாது. குழந்தைங்க இன்னைக்கு அதிகமா இருந்தாலும் கூட அது ஒரு இது கிடையாது. முந்தையெல்லாம் வந்து ஒரு 20-30 ஆண்டுக்கு முன்னாடி பிறப்பு சான்றிதழ் வந்து சட்டம் வந்து அவ்வளவு பயன்படுத்தவில்லை. இப்பொழுது வந்து பிறந்த உடனே பிறப்பு சான்றிதழ் இருக்கணும். அது போக பெண்கள் வந்து கருவுட்டால அவங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்குங்க. அதன் மூலமாகவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டட் பண்ணுங்க. அதனால மக்கள் கணக்கெடுக்கும் போது எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அவை தெரியப்படுத்தணும். அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கணக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபீல் பண்ணுவாங்க, யாராவது சொல்லுவாங்க. எத்தனை குழந்தை இருந்தாலும் நீங்கள் சொல்லணும். அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கிய அமைச்சு.
1: அது ஆதார் அட்டை பற்றியும் கேட்டாங்க, அதையும் பற்றி சொல்லுங்க. நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதற்கு பின் கேட்கலாம்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: That's right.

0: இன்றைய வானவில்லில் நாம் தந்திருக்கும் தலைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இருக்கிறது. இன்றைய தலைப்பில் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர், நிறைவான நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் மாரிப்பூர் சார்.
0: ஐயா வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க.
1: ஐயா இப்போ வந்து சென்சஸ் இருக்கிறாங்க, ஆதார் கார்டு, ஆதார் கார்டு இருக்காங்க சார்.
0: ஆதார்
1: கார்டு சரிங்களா? வாங்கிக்க எல்லாம் சரிங்களா? அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க சரிங்களா?
0: சரிங்க.
1: மிஸ்டேக் அதிகமா இருக்குங்க ஐயா. இப்போ வந்து ஒண்ணு இல்லைங்க, நடேசனுக்கு குச்சி டீ போட்டுக்காங்க, டீசில போட்டுக்காங்க, ஆனா குண்டு டீ போட்டு
0: அமைச்சிருக்காங்க.
1: நானும் கிட்டத்தட்ட ஒரு மாசமா அலையிறேங்க.
0: எங்களுக்கு நல்லதா இருக்கும் அவர் வந்து எல்லாத்தோட குமுறலையும் கொட்டி இருக்கிறாரு. நீங்க இதுக்கு என்னங்க வழி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க.
2: அந்த ஏப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அது வந்து தமிழ் வடிவத்தில் இருக்குங்க. அது நீங்கள் முடிஞ்சால் அது பண்ணிக்கலாங்க, இல்லை அவங்ககிட்டயே நீங்கள் வந்து தகவல் கொடுத்தாலும் அவங்களே வந்து ஏப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் மக்கள் தொகை கணக்கு பணியாளர் வந்து அந்தந்த தாலுகா ஆஃபீஸ்க்கோ இல்லை மாவட்ட நிர்வாகத்தினர் சொன்ன பார்த்தா தாலுகா ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷன் இருப்பாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருப்பாங்க. அதே போக மாவட்ட தலைமை கலெக்டரேட்லையும் ஒவ்வொரு கலெக்டர்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸோட புள்ளியில் மட்டும் துறையோட சார்ந்தவங்க இருப்பாங்க, அங்கே போய் நம்ம பண்ணுவோம்.
0: ஐயா இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு போகும் பொழுதே அவங்களோட நேரத்தை செலவு பண்ணி இருக்கிறாங்க. அங்கே தவறு நடந்துச்சுன்னா மறுபடியும் இதுக்கு போயிட்டு இருக்கிறது போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
2: இல்லை, அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த தவறு நடக்காத அளவுக்கு தான் அவங்க வந்து இப்போ வந்து ஏற்கனவே இருந்தவங்க இப்போ வெல் ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவாங்க. மேக்சிமம் இந்த டிஃபெக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணதான் வந்து
0: எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு ஏறத்தால் வந்துட்டோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பற்றி ஒவ்வொரு குடிமக்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கய்யா? நிகழ்ச்சி நிறைவாக எங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல விருப்பப்படுறீங்கய்யா?
2: மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்த குடும்ப விவரங்களும்

கல்வி மற்றும் வேலை நிலையங்களும் இவற்றோட பல்வேறு கோணங்களில் வரும் வருமானங்கள், வழக்கமான கூலி மற்றும் சம்பள வருமானங்கள், தற்கால பணி வருமானங்கள், சுய தொழில், வேளாண்மை, வேளாண்மை அல்லாத பணிகள், பயிர் சாகுபடி மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள், வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்கள் வருமானங்கள், சொத்து வருமானங்கள், ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதிப்பாளர்கள், பண அனுப்புதல் மற்றும் பரிமாணங்கள், இவற்றையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சு நீங்க வந்து டேட்டா கொடுக்கலாம். இவை வந்து எல்லாமே வந்து பர்சனலா உங்களை வந்து செக்யூரிட்டா பண்ணுவோம். உங்ககிட்ட ஓடிபி எல்லாம் கேட்க மாட்டாங்க. பேங்க் இதை வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும். அது போக துல்லியமான வருமான தகவல் பின்வருமானத்தை நீங்க கொடுக்கணும். குடும்பத்தினோட பொருளாதார நலன், நலத்திட்டங்களை வடிவமைத்தல், பொருளாதார ரீதியான அறிவாளத்தை, அதான் ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, தவிர்க்கப்பட்டவங்க வந்து பொருளாதாரத்தினால பிராந்திய ஏறத்தாழ்வு ஆராய்தல், கூலி, விவசாயம், வணிகம், ஓய்வூதியம், ஆதாரங்கள் புரிந்து கொள்வதற்கும்

0: வடிமலிட்டல் பொருளாதார ரீதியான அறிவாட்டத்தை அதான் ஏற்கனவே அவங்க சொன்னாங்க தவிர்க்கப்பட்டவங்க வந்து பொருளாதாரத்தினால ரீதியாக நடத்தவங்க கண்டறது பிராந்திய ஏறத்தை ஆராய்தல் கூலி விவசாயம் வணிகம் ஓய்வூதியம் திருப்பரிமணம் ஆகிய ஆதாரங்கள் புரிந்து கொள்வதற்கும் தேசிய வளர்ச்சியின் திட்டமிடலுக்கும் ஆதரவசமாக இந்த முக்கியமாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கப்படுகிறது பொதுமக்களின் ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கணக்கெடுப்பின் வெற்றியானது பெருமளவு குடும்பங்களுக்கு சரியான தகவலை வழங்குவதிய சாதனை தேவையான தகவலை பெறுவதற்காக தேசிய புள்ளியியல் அலுவலகங்களும் குடும்ப வருமான அதிகாரிகளும் உங்களை அணுகக்கூடும். உங்களோட ஒத்துழைப்பும் தேவையான உதவி இல்லாமல் இந்த கணக்கெடுப்புக்கு தேவைப்படும் நம்பகமான தகவலை சாத்தியமாகாது.
1: சாத்தியமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அழகாக சொல்லியிருக்கீங்க. மக்கள் முன்னிக்க வேண்டுதலாக வச்சுருக்காங்க. காற்றோடு கடந்து போன ஒவ்வொரு மணித்துறிகளும் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்ன உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா. உங்களுக்கும் கோடை பண்பலை நிர்வாகத்துக்கும் மற்றும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: கோடை பண்பலை 100.5 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: வழங்கிய வானவில்
5: வண்ணம் தந்த எண்ணங்களோடு நினைவுக்கு வருகிறது வானவில். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுப்பாளர் முனைவர் எஸ் காந்தியவேந்தன் அவர்கள். நேர்களை சந்தித்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பி ரமேஷ்குமார். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொருள்நுட்பம் எப் பிரேம்தாஸ், எஸ் அனீஷ், கணினியாக்கம் யுவபாலா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். இனி நாம் ரசிக்கலாம் வியத்தகு இந்தியா வருமுன் செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: மகிழ்வான வணக்கம் நேயர்களே. அன்றாட தேவைகளுக்காய் அயராது இயங்கிடும் தொழிற்சாலைகள், கற்பனையின் கைவண்ணத்தை காட்டிடும் கைத்தறிகள், இடையூறுகள் பல இருப்பினும் இன்முகத்தோடு செய்து கொண்டே இருக்கும் வேளாண்மைகள், வலுவான எதிர்காலத்திற்காய் அடித்தளமிடும் கல்வி நிறுவனங்கள், இறுக்கமான மனங்களை இயல்பாய் மாற்றிட இயங்கிக் கொண்டிருக்கும் கேளிக்கை விடயங்கள் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில பல விடயங்கள் நமக்கு மட்டுமே ரொம்ப பிடிக்குங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியே நமக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு அதே விடயம் அப்படியே பிடிக்குமானா? திண்ணமாக இருக்காது. காரணம், நம்முடைய புரிதலும் கண்ணோட்டமும் மற்றவர்களோட பார்வையும் புரிதலும் அவங்களோட கண்ணோட்டமும் வேறுபட்டும் மாறுபட்ட கருத்துகளோடும் இருக்கும். இப்படியான சூழல்ல நம்ம மனம் அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே சிந்திக்கும். மற்றவர்களோட மனமோ அதுல இருக்கக்கூடிய அல்லவைகளை மட்டுமே பார்க்கும். அதனால எதிர்ப்புகள் வலுவாயிருக்கும். ஆனா எந்த ஒரு விடயமும் காரண காரியமின்றி நிகழ்வதில்லை. நமக்கென்று விதிக்கப்பட்டதும் நமக்கான ஒன்றும் திண்ணமாக நம்மை தேடி வரும் என்ற ஆழ்மனதின் எண்ணங்கள் அதை அப்படியே நிறைவேற்றும்னு சொல்றாங்க. எப்படியான இக்கட்டான சூழல்லையும் நமக்கு பிடித்த விடயங்கள்ல இருந்து விடுபட எண்ணாம முழு நம்பிக்கையோட அதை நோக்கி பயணிக்கும் போது வாகை சூடலாம் என்ற கூற்றை சிந்தித்து பார்ப்போம். சவால்களை சந்தித்து வெல்வோம் என்பதை பகிர்ந்து கொண்ட கையோடு இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம எதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கோம் என்பத அறிந்து கொள்வோமா? கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம எதை பற்றி பேசினோம்? எந்த ஒரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கு முன்பாகவும் நமக்கு பிடித்த தேவையான ஒரு விடயத்தை அறிந்து கொள்வோம். அது என்ன? சிந்திங்க, சந்திப்போம்.
4: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
8: தகவல் தொழில்களின் பெட்டகமாம் நம் கோடை பண்பலை 100.5. வியத்தகு இந்தியா. என்னே, கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில எந்த இடம் பற்றின தகவல்களை அறிந்து கொண்டோம் என்பதை

நினைவுபடுத்தினீங்களா? எந்த ஒரு சுவாரஸ்யமான விடயத்த இப்ப நாம அறிந்து கொள்ள இருக்கோம் என்பத கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த நிகழ்ச்சியில மத்திய பிரதேசம் பற்றின பல்வேறு தகவல்களை தான் அறிந்து கொண்டோம். அடுத்ததான் நாம் அறிந்து கொள்ள விளையும் விடயம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள். நம்முடைய உணவு முறைகள் போலவே எல்லா பகுதிகளிலையும் உணவு முறைகள் அமைறதில்லைங்க. எந்த ஓர் இடத்திற்கு நாம பயணம் செய்வதற்கு முன்பும் அங்கு கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் எப்படியானவை என்பதை அறிந்து கொள்ளும் போது அதற்கேற்ற மாதிரியான சில முன்னேற்பாடுகளை நம்மளால செய்து கொள்ளவும் முடியும். ஏன்னா நம்முடைய ஆரோக்கியம் உணவு சார்ந்து இருக்கு என்பதனால. நான் சொல்றது சரிதானே? இந்த இரு விடயங்களை தான் நீங்க விடையாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. சரிங்க, இப்போ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய உணவு முறைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோமா? இயற்கையின் அழகு, கலாச்சாரத்தின் சாயல், இவை அனைத்தும் அன்பான உபசரிப்பு மற்றும் வாயூர வைக்கக்கூடிய உணவு வகைகளோட கலந்தா எப்படி இருக்கும்? அதுதான் மத்திய பிரதேசம்னு சொல்றாங்க. இந்தியாவின் இதயமாக விளங்கும் மத்திய பிரதேசம் தனது பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை உறுதியளிக்கிறது. இது வரலாற்று முக்கியத்துவம், செழுமையான கலாச்சாரம் மட்டுமல்லாம உணவாக இருந்தாலும் சரி, சிறப்பான அனுபவத்தை வழங்குகிறது என சொல்லலாம். உணவு வகைகள் பிராந்திய வாரியாக வேறுபடுகின்றன. வடக்கில் கோதுமையும் தெற்கில் அரிசியும் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. மத்திய பிரதேசத்தோட உணவு வகைகள் அதன் அண்டை மாநிலங்களான ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து உத்வேகம் பெறுகின்றன என சொல்லப்படுகிறது. சில பழங்குடியின சுவைகளும் இங்கு இருக்கின்றன. இந்தியாவின் இதயமான மத்திய பிரதேசத்தை நாம சுத்தி பார்க்கும் போது நாம் சுவைக்க வேண்டிய சில அருமையான உணவு வகைகள் இருக்கின்றன. அவை என்ன அப்படின்னா, போஹா, இது உணவோட பேருங்க. நம்ம நாட்டோட அனைத்து பகுதிகளிலையும் விரும்பி உண்ணப்படும் மிகவும் இலகுவான மற்றும் ஆரோக்கியமான இந்த உணவு வகைய மத்திய பிரதேசம் தான் இந்தியாவிற்கு வழங்கியுள்ளது என சொல்றவங்களும் இருக்காங்க. அவல், அதாங்க சாப்பிடும் அவலோடு நன்கு வதக்கிய வெங்காயம் மற்றும் தக்காளி சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இந்த போஹா. இதை பச்சை மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு எலுமிச்சையோடு சேர்த்து சாப்பிடுறது சிறந்த அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. மத்திய பிரதேசத்தோட அனைத்து பகுதிகளிலையும் போஹாவை சுவைத்து மகிழலாம் நம்முடைய பயணத்தின் போது. அடுத்ததா தால் பாப்லா. மத்திய பிரதேசத்துல பல பகுதிகளில் விரும்பி பரிமாறப்படும் தால் பாப்லா ராஜஸ்தானின் சமையல் கலையின் தாக்கத்தை கொண்டுள்ளதா கருதப்படுது. தால் பாப்லா என்பது ராஜஸ்தானின் புகழ்பெற்ற தால் பாட்டியை போன்ற ஒரு சுவையான உணவாங்க. பாப்லா என்பது நெய்யில நன்கு வேக வைக்கப்பட்ட கோதுமை உருண்டைகளால் ஆன ஓர் அருமையான சிற்றுண்டியாம். இந்த உணவு ஒரு கிண்ணம் பருப்பு மற்றும் கொத்தமல்லி சட்னியோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்றாங்க. தால் பாப்லா சுவையில அற்புதமா இருப்பது மட்டுமல்லாம பல வைட்டமின்கள், புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு ஆகியவற்றையும் சரியான விகிதத்துல கொண்டிருப்பதா சொல்லப்படுது. மத்திய பிரதேசத்துல உள்ள போபால்ல மிகச்சிறந்த தால் பாப்லா பரிமாறப்படுகிறதா, மறக்காம நம்மளுடைய பயணத்துல இதை சுவைச்சு பார்த்தரணும். சீக் கபாப்ஸ், பேர் வித்தியாசமா இருக்குன்னு பாக்காதீங்க, இதுவும் உணவோட பெயர் தான். மத்திய பிரதேசத்தின் உணவு பழக்க வழக்கங்கள்ல முகலாய சமையல் கலையின் வலுவான தாக்கத்தையும் கொண்டிருக்கின்றன. மாநிலத்தோட அனைத்து பகுதிகளிலையும் முகலாய பாணி சமையலால பெரிதும் ஈர்க்கப்பட்ட சில சிறந்த முகலாய உணவுகள் நமக்கு பரிமாறப்படுங்க. சீக் கபாப்கள் மத்திய பிரதேசத்தின் மிகவும் விரும்பி உண்ணப்படும் ஊன் உணவுகள்ல ஒன்றாயிருக்கு. நன்கு அரைக்கப்பட்ட இறைச்சி ஒரு உரையில வைக்கப்பட்டு பரிமாறப்படும். அதன் வாயில் கரையும் தன்மையால நம் சுவை மொட்டுகளை தூண்டிவிடும் சொல்றாங்க. சீக் கபாப்களை தவிர கீமா, கோர்மா, சஷ்மி கபாக்கள் போன்றவை மத்திய பிரதேச மக்களால விரும்பி உண்ணப்படும் மற்ற முகலாய உணவு வகைகளாக இருக்கின்றன. போபால்ல மிகச்சிறந்த கபாப்களையும் முகலாய உணவுகளையும் நாம பார்க்க முடியுமாங்க. அடுத்ததா புட்டே காக்கீஸ். மத்திய பிரதேசத்துல மற்றொரு ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவு வகை புட்டே காக்கீஸ். இதன் பெயர் குறிப்பிடுவது போலவே இந்த உணவு முக்கியமா சோளத்தை கொண்டு செய்யப்படுது. துருவிய சோளம், மசாலா பொருட்கள் மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலோட நன்கு வேக வைக்கப்படுது. அது அந்த உணவிற்கு லேசான இனிப்பு சுவையை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய பிரதேசத்தின் இந்த பாரம்பரிய உணவின் சுவையை மேலும் மிகுதிப்படுத்த கடுகு மற்றும் பச்சை மிளகாய் சேர்க்கப்படுகின்றன. புட்டே காக்கீஸ் என்பது மத்திய பிரதேசத்தின் ஒரு பிரபலமான தெருவோர உணவு.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26

0: கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

பயணங்களின் பட்டறிவை பண்பலையில் பெற்றிடும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல உள்ள உணவு வகைகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். அதுல அடுத்ததா போபாலி கோஸ்ட் கோர்மா, முகலாய சமையல்ல இருந்து அதன் சுவையை பெற்ற மத்திய பிரதேசத்தின் மற்றொரு சுவையான உணவு போபாலி கோஸ்ட் கோர்மா. இந்த நவாபி உணவு ஒரு தட்டு நமக்கு மசாலா பொருட்களின் பெரும் சுவையை வழங்குவாங்க. இந்த உணவின் முக்கிய மூலப்பொருள்களான இறைச்சி, சிறந்த இந்திய மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு சுவையான கோஸ்ட் கோர்மாவா பரிமாறப்படுகிறது. போபால்ல நமக்கு மிகச்சிறந்த கோஸ்ட் கோர்மா பரிமாறப்படும் சொல்றாங்க. பேரை கேட்கும் போதே இது எப்படி இருக்கணும், சாப்பிட்டு பார்க்கணும்னு தோணுதா? நம்முடைய நாவிற்கு சுவையூட்ட அடுத்ததா பாலக் பூரி. இந்த பூரி பார்ப்பதற்கு பச்சை வண்ணத்துல தாங்க இருக்கு. ஆரோக்கியமான உணவை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசத்துல சுவை மிகுந்த உணவுகள் மட்டுமல்லாம சிறந்த ஊட்டச்சத்துக்களையும் வழங்கும் பல வகையான உணவுகள் இருக்கின்றன. பாலக் பூரி காலை உணவாக மிகவும் விரும்பி உண்ணப்படுது. மேலும் ஓர் அருமையான நண்பகல் உணவிற்கு ஆலூ சப்ஜி மற்றும் ராய்த்தாவோட பரிமாறுவது சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சிறந்த சுவையை பெறுவதற்காக கோதுமை மாவோட அரைத்த கீரை இலைகள் மற்றும் சில மசாலா பொருட்கள் கலந்து பாலக் பூரி தயாரிக்கப்படுது. மிகச்சிறந்த பாலக் பூரிய மத்திய பிரதேசத்தோட ஜபல்பூர் பகுதியில நாம சாப்பிட்டு பார்க்கலாமா. அடுத்ததா சக்கி கி ஷாக். பேரை கேட்டு நாம ஷாக் ஆக கூடாது, இதுவும் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய உணவோட பெயர் தான். சக்கி கி ஷாக் என்பது ராஜஸ்தானி சமையல் கலையோட தாக்கத்தை கொண்ட ஒரு உணவு வகை. இந்த உணவு ஆவில வேக வைத்த மாவை கொண்டு தயாரிக்கப்படுது. பின்னர் அந்த மாவு பல வகையான இந்திய மசாலா பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய குழம்புல சேர்க்கப்படுது. இந்த உணவு ஒரு கிண்ணம் தயிரோட சேர்த்து சாப்பிடுறப்போ மிகவும் சுவையா இருக்குமாங்க. மேலும் இது மத்திய பிரதேசம் முழுவதும் விரும்பி உண்ணப்படக்கூடிய உணவா இருக்கு. இந்தூர் தான் இந்த சக்கி கி ஷாக்கிற்கான பரவலா புகழ்பெற்ற இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு வகைகளோட சேர்த்து சில இனிப்பு வகைகளும் இங்கு நன்கு அறியப்படுகின்றன. அதுல பார்த்தோம்னா மால்புவா. மால்புவா முக்கியமாக மாவுல தயாரிக்கப்பட்டு நெய்யில் பொறிக்கப்பட்டு பின்னர் வெள்ளப்பாகுல தோய்க்கப்படுகிறது. இந்த உணவின் சுவை நம்மை மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுமாங்க. சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்து இந்த உணவின் சுவைய மேலும் மிகுதிப்படுத்துறாங்க. ஒரு முழுமையான விருந்தாக மால்புவாவை ரப்டியோடு பரிமாறுவது சிறந்ததுன்னு சொல்லப்படுது. ஜபல்பூர் தான் இதற்கு சிறந்த இடமா சொல்லப்படுது. அடுத்ததா ஜிலேபி. மாநிலத்தோட மூளை முடுக்குகள் எல்லாம் நாம காணக்கூடிய ஒரு உணவு ஜிலேபி. மத்திய பிரதேசத்தின் இந்த அற்புதமான இனிப்பின் சொர்க்கம் போன்ற சுவைய மாநிலத்தோட ஒதுக்குப்புறமான பகுதிகளில் கூட நாம எதிர்பார்க்கலாமாம். இந்த இனிப்பு கோதுமை மாவுல தயாரிக்கப்பட்டு பொறித்து பின்னர் வெள்ளப்பாகுல உறவிக்கப்படுகிறது. இந்த இனிப்பின் மொறுமொறுப்பான சுவை மத்திய பிரதேசத்தின் மிகவும் பிரபலமான அந்த உணவின் மீதான நம்முடைய ஆவலை

புதுப்பிக்குது. அதே போல இங்குள்ள சிறந்த ஜிலேபிகளுக்கு நாம கண்டிப்பா கந்த்வாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைவா நாம அறிந்து கொள்ள இருப்பது மாவா பாட்டி. கச்சிதமா மொறுமொறுப்போட சரியான அளவு இனிப்பு மற்றும் நேர்த்தியான பதம் மத்திய பிரதேசத்தின் இனிப்பு உணவு ரசனைய வரையறுக்கும் ஒரு உணவு வகை அப்படின்னா அது மாவா பாட்டி தாங்க. இது சத்தான உலர் பழங்கள் கலந்த மாவா மாவை கொண்டு தயாரிக்கப்படுது. மாவா மாவு உருண்டைகளை எண்ணெய் ஆழமா பொறிச்ச பிறகு அந்த உணவின் இனிப்பு சுவைக்காக வெள்ளப்பாகுல நல்லா ஊற வைக்கிறாங்க. நாம மத்திய பிரதேசத்துல இருக்கும் போது சுவைக்க தவறக்கூடாத ஓர் உணவு வகையில இதுவும் ஒன்று என சொல்லப்படுது. என்னன்னீர்களே, பல வகையான உணவுகளை பற்றி கேட்கும் போது அதன் சுவை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் மிகுதியாகுதா? அத பயணத்தின் போது பார்த்துக்குவோம். சரிங்க, மத்திய பிரதேசத்துல ஏரிகளின் நகரம் என ஒண்ணு இருக்காங்க, அது என்னன்னு தெரியுமா?

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி.

0: ப்ரொஃபசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12:30 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: செவிவழியே மதியூட்டும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. மத்திய பிரதேசத்தின் உணவு வகைகளை பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்ததா நாம பயணிக்க இருக்கக்கூடிய இடத்தை பற்றி தான் இப்போது தெரிந்து கொள்ள இருக்கோம். மத்திய பிரதேசத்துல நம்முடைய பயணம் அதன் தலைநகரான போபால் பகுதியில தான் தொடங்க இருக்கு. நகர எல்லைக்கு அருகில் பல்வேறு இயற்கை மற்றும் செயற்கை ஏரிகள் இருப்பதால போபால் ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுவதா சொல்றாங்க. இது இந்தியாவின் பசுமையான நகரங்கள்ல ஒன்றாகவும் இருக்குங்க. இந்தியாவோட 16th பெரிய நகரமாகவும் உலகளவுல 131st நகரமாகவும் இருப்பதா சொல்லப்படுது. மத்திய பிரதேசம் உருவான பிறகு போபால் செஹார் மாவட்டத்தோட ஒரு பகுதியா இருந்ததாம். இது 1972 பிரிக்கப்பட்டு போபால் என்ற புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. ஏறத்தாழ 1707 செழித்து வளர்ந்த இந்த நகரம் போபால் நவாபுகளால ஆளப்பட்டு பின்னர் ஆங்கிலேயர்களோட முக்கிய சமஸ்தானங்கள்ல ஒன்றா இருந்திருக்கு. இந்தியா விடுதலை பெற்றப்போ இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட கடைசி மாநிலங்கள்ல போபாலும் ஒன்றுன்னு சொல்றாங்க. போபால் ஆட்சியாளர் இந்திய அரசாங்கத்தோட இணைத்ததை தொடர்ந்து 1949 May 1 அன்று போபால் ஓர் இந்திய மாநிலமாக ஆனதாம். இதன் சொற்பிறப்பியல் என நம்ம பார்க்கிறப்போ, போபால் புகழ்பெற்ற பண்டைய மன்னர் ராஜபோஜனின் பெயரால் அழைக்கப்படுகிறது என சொல்லப்படுதுங்க. இதுல போ என்பது அவருடைய பெயரில் இருந்து வந்திருக்கலாம் எனவும், கூடுதலாக பால் என்பது அணை அல்லது நீர்த்தேக்கம் என்பதை குறிக்கிறது எனவும், இந்த நகரத்துல ஏரிகள் ஏராளமாக இருப்பதை காட்டுகிறது எனவும் சொல்றாங்க. எனவே போபாலின் சொற்பிறப்பியல் மன்னருடரான அதன் வரலாற்று தொடர்பு மற்றும் அதன் ஏராளமான நீர்நிலைகள் காரணமா ராஜபோஜனின் நகரம் அல்லது ஏரிகளின் நகரம் என்று பொருள்படலாம் என கூறப்படுது. போபால்ல ஈரப்பதமான மித வெப்ப மண்டல காலநிலை நிலவுவதா சொல்லப்படுது. இங்குள்ள பொருளாதாரம் என பார்க்கிறப்போ, தொழில்துறைய முதன்மையாக கொண்டு மருந்துகள், ஆட்டோமொபைல்கள், ஜவுளி, நகைகள் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தியை உள்ளடக்கி இருக்கு. பருத்தி மற்றும் மாவு ஆலை, துணி நெசவு மற்றும் ஓவியம், அத்துடன் தீப்பெட்டிகள், முத்திரையிடும் மெழுகு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் தயாரித்தல் ஆகியவை பிற தொழில்கள்ல அடங்கும். போபால்வாசிகள் பெரிய சில்லறை வணிகங்களையும் ஈடுபடுறாங்க. ஜர்தோசி மற்றும் பட்டுவா போன்ற கைவினை பொருள்கள் பழைய நகரத்தின் சில தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல விடயங்கள் கொண்ட போபால்ல சுவாரஸ்யமான வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு சுற்றுலா தலங்களும் இருக்கின்றன. நம்முடைய வியத்தகு இந்தியா பயணத்துல அடுத்ததா போபால்ல இருக்கக்கூடிய எந்த இடத்திற்கு நாம பயணம் செய்வோம், அப்படி போபால்ல என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன என்பதை தேடிக்கொண்டே இருங்க. தேடலின் விடைய தெரிந்து கொள்வோம் அடுத்த நிகழ்ச்சியில.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
4: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு.
3: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
4: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
3: பிரதமரின் மனதின் குரலை
4: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
5: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. இந்த நிகழ்ச்சியில மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சுவையான உணவு வகைகளை பற்றி அறிந்து கொண்ட கையோட போபால் பற்றின சில தகவல்களையும் தெரிந்து கொண்டது. உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது, செவிக்கு மதியூட்டுவதா அமைந்ததா என்பத உடனடியாக 80-56-57-15-54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்செவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சி. இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட மத்திய பிரதேசத்தின் புனை பெயர் என்ன என்ற வினாவிற்கு இந்தியாவின் இதயம் என்ற சரியான விடையினை 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்செவி வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் சின்னாளப்பட்டி சிவகாமி, நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ராஜகோபால், ஜோதீஸ்வரன், ஈரோடு வெங்கம்பூர் குமார், பெருமாநல்லூர் KS ரேணுகாதேவி, கரூர் திருக்காடுதுறை ந பூபதி, ஈரோடு செப்பழிச்சாம்பாளையம் 7ஆம் வகுப்பு மாணவன் ப அபினவ், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், கணக்கம்பாளையம் சசிகலா, மணவை க சந்திரசேகர், KN பாளையம் பேச்சிமுத்து, கரூர் புலியூர் மனோகரன், சுமதி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், நந்தவனம் பாளையம் சு பத்மாவதி. உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. மத்திய பிரதேசத்தில் ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? மத்திய பிரதேசத்தில் ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்செவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

நேர்லே, நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியானது முற்பகல் 11 மணிக்கு டெல்லி அஞ்சலாக வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி வரும் முன்பாக விளம்பரங்கள். அதுவரை இணைந்திருப்போம் இசையோடு.

தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சி தான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தாம். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.

எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள் திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும்

அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன.

இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாகச் செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்மகமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்

உறவினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது.

இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர்

0: கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியன்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழைநீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழைநீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: நளினமான நண்பகல் வணக்கம் நேர்களே. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:05.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: எதிர்பார்ப்புகள் எல்லோரோடும் இருக்கும் என்ன விழுதுகள், என்ன ஓட்டங்கள், நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல் கலன்கள், சொற்கள் நம் ஆற்றல்களை மிகுதிப்படுத்தும் ஆயுதங்கள், கடந்து கொண்டிருக்கும் நொடிகளோடு கரைந்து கொண்டிருக்கும் நாம் நமது எண்ணங்களில் கவனமும் சொற்களில் விழிப்பும் கொண்டு விவேகத்தோடு செயல்படுவோம் என்பதை நினைவூட்டி பண்பலையின் பாச உறவுகளின் இல்லம் தேடிச் செல்வோமா இசையோடு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
14: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
15: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
16: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.
2: ஹலோ,
3: யாருங்க?
2: நீங்க யாருங்க?
3: நாங்க மனோகரன் பேசுறங்க. நீங்க யாருங்க?
2: இல்ல, இந்த நம்பர்ல இருந்து ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஏதோ சுமதின்னு பேர் இருந்தது.
3: சரிங்க, எங்க வீட்டுக்கு அம்மாதாங்க.
2: அப்படிங்களா? இல்ல, ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒருவேளை யாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேங்க.
3: இது எந்த ஊருங்க? இது
2: கரூருங்க.
3: அதான் ரமேஷ் குமார்னு போட்டிருக்கு.
2: அப்படிங்களா?
3: சிம் பேர் வந்து ரமேஷ் குமார்னு வருதுங்க, பதிவு பண்ணிருக்குது. அதான் யாருன்னு கேட்டேங்க.
2: ஆமாங்க, நான் இங்க கரூர்ல இருந்து தான் கூப்பிட்டுருக்கோம்.
3: அதாங்க ரமேஷ் குமார்னு வருதுங்க பேரு.
2: அதனால
4: ஆமாங்க, நீங்க யாரு?
2: இல்ல, எனக்கு உங்களோட மொபைல்ல இருந்து மெசேஜ் வந்திருந்தது, அதனாலதான் சரி நீங்க ஒருவேளை என்னோட ஃப்ரெண்டா இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன்.
4: இல்லைங்க, மெசேஜ் எல்லாம் நான் அனுப்புலீங்க.
2: இல்லங்க, ஹாய்னு மெசேஜ் வந்திருந்ததுங்க, ரெண்டு மூணு நாள் வந்திருந்ததுங்க, அதனாலதான் நான் சரி யாரு உங்க பேர் வந்து சுமதின்னு தான் இருந்தது. சுமதி லக்ஷ்மியா ஏதோ ஒரு போட்டிருந்தது, ஆனா சுமதின்னு இருந்தது கரூர் அப்படின்னு.
4: இல்லைங்க, நான் அனுப்பவே இல்லைங்க, யாருக்கும் அனுப்ப மாட்டேன்.
2: ஆனா அப்ப இப்படி உங்க நம்பர் எனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் நான் சரி ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்.
4: நீங்க எந்த ஊரு?
2: கரூர்லதான் இருக்கோம்.
4: இல்லைங்க, நான் அனுப்புலீங்க.
2: நீங்க கரூர்ல எங்க இருக்கீங்க?
4: நாங்க புலியூர்ல இருக்குங்க. புலியூர்ல இருக்கேன், கரூர் மாவட்டம் புலியூர்ல இருக்கேன்.
2: அப்படிங்களா? நாங்க ஜெகதாபில இருக்கோம்.
3: ஹலோ,
2: ஹலோ,
3: சொல்லுங்கம்மா.
2: இல்லண்ணா, அக்கா சரி தெரிஞ்சவங்களதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க கூப்பிட்டேன்.
3: அப்படிங்களா? சரி சரிங்கம்மா, அது தெரியாம கூட வந்திருக்கலாம். பையன் கேம் வேணும்னா தெரியாம கூட வந்திருக்கலாம்.
2: சின்ன பையனுங்களா?
3: ஆமா ஆமாங்க, சின்ன பையங்க.
2: ஓ சரிங்க சரிங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கோடைக்கானலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம் கொடைக்கானல்ல இருந்து.
3: கொடைக்கானல் வந்துங்களா? சரி சரி சரி சரி.
2: கோடை பண்பலையில இருந்து பேசுறோங்க ஐயா, இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக.
3: சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க. நாங்க கூட யார் வேணும் இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னு யாரே என்னமோ தெரியலன்னு பாத்தங்க.
2: அப்படிங்களா?
3: சரிங்கம்மா சரிங்கம்மா, நான் கோடைப்பண்பு நேரு தாங்கம்மா, கரூர் மாவட்டம் புலியூர் மனோகரன் நம்ம நேயர்ன்னு அடிக்கடி பேசுவோங்க.
2: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, உங்களோட நண்பர் தான் என்ன வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க.
3: சரி சரிங்க,
2: அதனாலதான் சரி இன்னைக்கு ஐயாவுக்கு கூப்பிடலாம், ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கூப்பிட்டோம்.
3: சரிங்க சரிங்க,
2: ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட உங்களை சந்திச்சதுல. அம்மாட்ட பேசிடலாங்களா?
3: ஆ பேசலாங்க.
4: ஹலோ
2: சுமதியம்மா, நீங்க எஃப்எம்க்கு தானே அனுப்பிச்சிங்க ஹாய்னு?
4: அனுப்பிட்டீங்களா? ஆமாங்கம்மா, நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன், இப்படி எல்லாம் தப்பா அனுப்ப
2: மாட்டேன்.
4: சாயின்னு அதனால பயனுங்க விளையாண்டுட்டு இருப்பான் கேம் சின்னவன்,
2: அதனால பயந்துட்டீங்க.
4: ஆமாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா.
4: பார்த்தாச்சுங்களா
2: எல்லாம் முடிஞ்சது? நீங்க
4: கோடை பண்பலைக்கு 27 நூற்றாண்டு விழாங்கம்மா.
2: நூற்றாண்டு விழாவே கொண்டாடலாம் சொல்றீங்களா? கண்டிப்பா கொண்டாடிடுவாங்க, நூற்றாண்டு விழா கொண்டாடிடலாம். 27 உதய விழாவை கொண்டாட காத்துட்டு இருக்கோம்.
4: சரிமா,
2: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. சரிங்க, தம்பி இருக்காரா? பேசிடலாமா?
4: பேசலாங்கம்மா.
2: ஆ கொடுங்க, பேசலாம்.
5: ஹலோ,
2: ஹலோ, யார் பேசுறீங்க?
5: நான் மாசு நவீன்.
2: நவீன் என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
5: நான் 5 வகுப்பு.
2: அப்படியா? இப்படிதான் பேசணும்னு அப்பா உங்களுக்கு பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா?
5: இல்ல.
2: அப்படியா?
5: ஆமா
2: ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்ல பதில் சொல்லிடுவோம் அப்படின்றீங்க.
5: இந்த

0: மாத்தி மாத்தி தான் பேசணும்டா, கரெக்டா தான் சொல்லணும்.
1: அப்படியா, கரெக்டா தான் பேசுறீங்களா? உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு ஆடலும் பாடல் கேட்ட அந்த பாட்டு.
2: போராட்சி தலைவா, தலைவா, தலைவா, பொம்மலா செம்மா, செம்மா மக்கள்.

0: உங்கள் கவடை பண்பலை 100.5.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பா.

0: பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மேலும்
4: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-23999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
0: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1-August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
0: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
10: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை. பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப codefm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 5.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மேலும் விவரங்களுக்கு
5: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
6: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-2166.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது.
0: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
1: சாத்தியம், இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
0: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: சாத்தியம், மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றன.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
1: சாத்தியம், நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே

0: பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில்

0: புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியாட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பாட்டு போடுங்கஜி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
3: 100.5
2: மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி,
6: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
11: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
12: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
13: தொடர்புக்கு 9524936156.
14: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
15: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
14: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
16: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
17: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
16: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
18: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
19: மாய வலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி.
20: நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் காவல் ஆய்வாளர் எஸ் ராமலட்சுமி அவர்கள்.

0: உங்க செல்ல யாராவது கேட்டு ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு சொன்னா நீங்க கொடுக்க கூடாது. உங்களுக்கே தெரியாம வந்து உங்க செல்ல இருந்து அவங்க கால் பண்ணிட்டு உங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன், ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாரும் வந்து உங்க செல்ல கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. கொடுத்து அந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க செல்ல வந்து சரி ஏதோ ஒரு கால் பண்ற கேட்கறான்னு கொடுப்பீங்க, ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இதை மெசேஜை வந்து அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்த உடனே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடோ அதை வந்து பண்ணி விட்றாங்க. அப்புறமா வந்து பணம் போயிடுச்சு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே வந்து யார்கிட்டையும் வந்து பணம் கால் பண்ணிட்டு தரேன்ட்டுனா தயவுசெய்து கொடுத்துறாதீங்க. அதனால் வந்து அவங்க கால் பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் டீட்டெயில்ஸ் பூரா வந்து எடுத்துருவாங்க. அதில் வந்து எடுத்துட்டாங்கன்னா உங்கள் பணம் வந்து போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து வருத்தப்படக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க, அதில் அலர்ட் ஆகிக்கணும். அதே மாதிரி வந்து லிங்க் வருது, ஏதாவது பேங்க்ல இருந்தோ வேற எதுல இருந்தோ உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிவிடுவாங்க. வேலை வாங்குற சம்பந்தமா, இன்டர்வியூ சம்பந்தமா ஏதாவது ஒரு லிங்க் வந்து அனுப்பிவிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லிங்க் வந்தா தயவு செய்து டச் பண்ணாதீங்க. நீங்க வந்து லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர்ஸ் பூரா வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அடுத்த ஆளுக்கு போயிடும். அதனால தயவு செய்து வந்து லிங்கை டச் பண்ணாதீங்க. அப்படியே டச் பண்ணிட்டீங்கனாலும் 24 hours 19:30 எண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இமிடியேட்டா வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. உங்க அக்கௌண்ட்ல வந்து பணம் போகாது. அதை வந்து 24 hours வந்து நீங்க பண்ணி விட்டுறணும். அதை வந்து மனசுல வச்சுக்கணும். லிங்கை டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை வந்து 19:90 இமிடியேட்டா வந்து கால் பண்ணி நீங்க வந்து சொல்லிடணும். இந்த மாதிரி லிங்கை டச் பண்ணேன், இந்த மாதிரி போயிடுச்சுங்கிற தகவலை நீங்க இமிடியேட்டா வந்து சொல்லி அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வழியோ அதை இமிடியேட்டா 24 hours நம்ம பண்ணணும். 19:30 சொல்லி விட்டீங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடும்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: எனினும் கோடை பண்பலை 100.5 எக்காலத்திற்கும் ஏற்ற கருத்து பொதிகளை கொண்ட காவிய கானங்களை காற்றலையில் கேட்டுச் சுவைத்திட அரங்கேறுகிறது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. இதயம் தேடும் இசையில் இணைந்திருப்போம் காவிய கீதங்களோடு. ரசிக்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார்கள் திண்டுக்கல் ஆரோக்கிய மாதா தேரு ஆரோக்கியசாமி சுப்ராஜ் இவர்களுக்காக மாலையிட்ட மங்கை படத்திற்காக பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறார் TR மகாலிங்கம். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1958.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் காமாட்சிபுரம் வாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன் இவர்களுக்காக வருகிறது பாடல். சுமதாங்கி திரைப்பட பாடல். பாட்டுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன், பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. படம் வெளிவந்த ஆண்டு 1962.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் ஷூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
7: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.
8: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
9: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
10: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
9: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மதுரை தித்தூர் துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹிமாஜி, சக்திவேல் இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1975.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா. அனில்

0: ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அரல் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல் சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
5: கூடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பிராப்தம் படத்திற்காக. விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்கள் கொடைரோடு, ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமனன், பாண்டியம்மாள் அவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1971.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நல்ல நேரம் திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருச்சி தொட்டியம் குண்டுமணி பிச்சைமுத்து இவர்களுக்காக பாடல் வருகிறது. பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் புலமைப்பித்தன். படம் வெளிவந்த ஆண்டு 1972.

தன்

0: கோடி பண்புள்ள இன்னொரு பிள்ளைந்தல் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திற்காக வருகிறது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி இவர்களுக்காக வருகிறது பாடல். பாடலுக்கு வரிகள் காமு ஷெரீப், பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி, இசை தந்துள்ளார் ஜி ராமநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1956.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தென்காசி சுப்லாபுரம் குலசேகரன், பார்த் பிரியன், ஆதிதீரன், சிவசந்தியா இவர்களுக்காக பாடல் வருகிறது. நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், பாடலை பாடியவர் பி. சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1962.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம்.
2: கேன்சருக்கும் வயதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இந்த டாபிக் நான் ஏன் பேசுகிறேன்னா, நேற்று ஒரு பேஷண்ட் பார்க்குறேன், அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. சார், எங்கள் அம்மாவுக்கு வயசு வந்து 60 சார், 60 வயசு ஆகிடுச்சு சார். இதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்துருச்சு, மார்பக புற்றுநோய். இதுக்கப்புறமும் கேன்சர் வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வயது ஒரு நிபந்தனை கிடையாது. சின்ன பிறந்த குழந்தைக்கு கேன்சரும் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், 110 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அந்த வயதுக்கு ஏற்ப நாங்கள் டெய்லர் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க தாங்கிக்குவாங்க, ஸோ அவங்களுக்கும் ஆப்ரேஷன் மூலமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதே ஒரு 80 வயது 90 வயது நபருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க்காக இருக்கும். அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த அதே கேன்சராக இருக்கும், பட் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அவங்க டிஃப்ரென்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தாங்க முடியுமோ அதுக்கேற்ற நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை செய்வோம். இதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே கேன்சருக்கு ஒரே ஸ்டேஜுக்கு ஏஜ் வாரியாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் டோட்டலாக மாறிடும். மார்பக புற்றுநோய் எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன வயசில் மார்பக புற்றுநோய்க்கு நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி, இந்த முடி கொட்டுற ஊசி, ஹீட் ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊசியை போடுவோம். சில பேருக்கு இம்யூனோதெரப்பி ஊசி போடுவோம், டார்கெட்டட் ஊசி போடுவோம். அதுக்கப்புறம் கதிர்வீச்சு வைப்போம். அதுக்கப்புறம் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இத்தனையும் பண்ணணும். ஏன்னா சிறு வயசில் மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா, 30-50 வயதுக்குள்ளே மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவான, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கேன்சராக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அடித்தா தான் கேன்சரை அழிக்க முடியும். இதே ஒரு 60 வயதுக்கு இல்லை 70 வயதுக்கு மேலே மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வர்ற கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா மைல்டர் ஃபார்ம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு குணப்படுத்துகிற வாய்ப்பு மிக அதிகம். பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ என்ன பண்ணி வராங்கன்னா, அவங்க வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வயதாக மார்பக புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் பயங்கர சுலபம். இப்போ இத்தனை ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 65 வயது லேடிக்கு நமக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை ஈஸியாக தாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் கதிர்வீச்சு கொடுக்க தேவையில்லை, கீமோதெரப்பி கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 5 இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு டேப்லெட் டெய்லி காலையில் சாப்பிட்டா போதும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு வயதுக்கு ஏற்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை டெய்லர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் சக்ஸஸும் இருக்கும், அதே மாதிரி பேஷண்ட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ போன வாரம் ஒரு பேஷண்ட்டு 90 வயதில் இருந்தாங்க, நல்லா ஃபிட்டாக இருக்காங்க, டெய்லி ஜாகிங் போகிறாங்க, நல்ல உடல் நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிட்னியில் ஒரு கட்டி வந்துச்சு, அந்த கிட்னியில் ஒரு 3 சென்டிமீட்டர் கட்டி இருந்துச்சு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த கிட்னி எடுத்துருங்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம், வேண்டாம் சார், ஃபுல் கிட்னி எடுக்க வேண்டாம், அந்த பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா போதும், நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், 90 வயசில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவீங்களான்னாரு. நாங்கள் என்ன சொல்கிறோம் சார், உங்கள் கிட்னியை காப்பாற்றிட்டோன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வயதுக்கும், 90 வயசில் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு டெய்லர் பண்ணி ஒரு ஒருத்தருக்கு பர்சனலைஸ்டாக நாங்கள் அட்வைஸ் கொடுத்து செய்வோம்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம்.

0: நோட் பண்ணிக்கோங்க, 73 73 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பார்த்தால் பசிதீரும் படத்திற்காக பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோவில் கோட்டாறு கோலப்பன் அவர்கள். அவருக்கான வருகிறது பாடல். பாடலுக்கு இசையை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன், பாடலை பாடியவர்கள் ஏ எல் ராகவன், பி சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1962.
1: ஐயன்னா
2: ஓவண்ணா
1: அவண்ணா
2: அவண்ணா.

இடையினமாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. அதிசய திரளன் திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி செந்தில்குமார் இவர்களுக்காக பாடல் வருகிறது. பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், பாடலுக்கு இசை எஸ் தட்சணாமூர்த்தி, கே பிரசாத் ராவ், பாடலுக்கு வரிகள் தஞ்சை ராமையா தாஸ். படம் வெளிவந்த ஆண்டு 1958.

நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் புதிய பூமி திறப்பதற்காக பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்கள் நன்னிலம் நாராயணன், நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா இவர்களுக்காக வருகிறது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன், பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1968.

இதுவரை இணைந்து ரசித்தோம் நெஞ்சில் நிறைந்தவை. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

0: அனிருத்த பிரம்மராயருக்கும் வானதிக்கும் இடையே தொடர்ந்து உரையாடல் நடைபெற்று வருகிறது. எப்படி அருள்மொழிவர்மர் இலங்கையிலே இராஜ துரோகத்தை அரசாங்கத்துக்கு எதிரான சதியில் ஈடுபட்டார் என்பதை அனிருத்த பிரம்மராயர் வானதியிடம் கூற அதை வாதங்களை கொண்டு வானதி முறியடித்து கொண்டு வந்தாள். இதனையும் கேட்டுவிட்டு அனிருத்தர் லேசாக சிரித்து கொண்டே,
1: பெண்ணே, அருள்மொழிவர்மருக்காக நீ இவ்வளவு ஆத்திரமாக பரிந்து பேசுவதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று நினைப்பார்கள் என்றார்.
2: ஐயா, தாங்கள் இப்போது கூறியதில் பாதி மட்டும் உண்மை. நான் அவருக்கு என் உள்ளத்தை பறிகொடுத்திருப்பது மெய்தான். இதை தங்களிடமிருந்து நான் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் இந்த அநாதை பெண்ணுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுப்பதற்கு நியாயமில்லை. வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் மீது அன்றில் பறவை காதல் கொள்ளலாம். ஆனால் சந்திரனுக்கு அன்றில் பறவை ஒன்று இருப்பதே தெரிந்திராது.
1: ஆஹா, என் அருமை சிநேகிதரின் மகள் இவ்வளவு சிறந்த கவிதா ரசிகை என்பது இதுவரை எனக்கு தெரியாமற் போயிற்று. இளைய பிராட்டி குந்தவையின் அந்தரங்கத் தோழி அல்லவா நீ
0: என்றார் முதன் மந்திரி.
2: போதும் போதும், தங்கள் புகழ்ச்சியை கேட்க நான் விரும்பவில்லை. ஒன்று, என்னை என் வழியே போவதற்கு விடுங்கள். இல்லாவிடில் உங்கள் ஆட்களை அழைத்து கட்டளையிடுங்கள்.
1: பெண்ணே, கொஞ்சம் பொறு. பொன்னியின் செல்வரை பற்றி உனக்கு எவ்வளவோ விவரங்கள் தெரிந்திருக்கின்றன. ஆகையால் அவர் இப்போது இருக்கும் இடமும் உனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதை மட்டும் சொல்லிவிடு. உன்னை உடனே உன் பெரிய தந்தையிடம் அனுப்பி வைக்கிறேன். அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை நேரம் மதுரைக்கு வந்திருப்பார்.
2: ஐயா, தங்களை போன்ற வஞ்சம் நிறைந்த மனிதருடன் சிநேகமாயிருப்பவர் என்னுடைய பெரிய தந்தை அல்ல. எனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. இளவரசரை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பதையே நான் சொன்னேன். வேறு எதுவும் என்னிடமிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. வீண் தாமதம் செய்ய வேண்டாம்.
1: தாமதம் செய்யக்கூடாதுதான். பலமாக மழை வரும் போல இருக்கிறது.
2: மழை மட்டும்தானா வரும்? தங்களை போன்றவர்கள் உள்ள இடத்தில் இடி மின்னல் பிரளயம் எல்லாம் வரும்.
0: வானதியின் கூற்றை ஆமோதிப்பது போல அந்த சமயம் ஒரு நெடிய மின்னல் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரை பாய்ந்தோடி ஜொலித்துவிட்டு மறைந்தது. மின்னல் மறைந்து இருள் சூழ்ந்ததும் அண்ட கடாகங்கள் அதிரும்படியான பேரிடி ஒன்று இடித்தது.
1: பெண்ணே, இளவரசன் அருள்மொழிவர்மன் எங்கே இருக்கிறான் என்று சொல்ல மாட்டாயா?
2: சொல்ல மாட்டேன்.
1: நான் ஊகித்தது ஊர்ஜிதமாகிறது. இளவரசன் மறைந்திருக்கும் இடத்துக்கு நீ ஏதோ ரகசிய செய்தி கொண்டு போவதாக புறப்பட்டாய். இது உண்மையா இல்லையா?
2: ஐயா, வீண் வேலை. தங்கள் கேள்வி எதற்கும் நான் இனி மறுமொழி சொல்ல முடியாது.
1: அப்படியானால் இராஜாங்கத்துக்கு துரோகமாக சதி செய்பவர்களுக்கு அளிக்க வேண்டிய கடும் தண்டனையை உனக்கும் அளிக்க வேண்டியதுதான். வேறு வழியில்லை.
2: தண்டனையை ஏற்பதற்கு காத்திருக்கிறேன் ஐயா. பலிபீடத்தில் என் தலையை வைக்க வேண்டுமென்றால் அப்படியே செய்கிறேன்.
1: சேச்சே, நீ கொடும்பாளூர் வேளிர் மகள். உனக்கு அவ்வளவு அற்பமான தண்டனையை கொடுக்கலாமா? அதோ பார் அந்த யானையை.
0: வானதி அவர் காட்டிய திசையை பார்த்தாள். கண்ணங்கரிய குன்றினைப் போல யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. கருங்கல்லினால் செய்த கரிய மைப்பூசப்பட்ட உருவத்தைப் போல் அது

0: தோன்றியது. அதன் கருமையை நன்கு எடுத்து காட்டிக் கொண்டு இரண்டு வெள்ளை தந்தங்கள் நீண்டு வளைந்து திகழ்ந்தன.
1: பெண்ணே, கஜேந்திர மோக்ஷம் என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? யானையின் அபயக்குழல் கேட்டு திருமால் ஓடி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை மோக்ஷத்துக்கு அனுப்பினார். அதற்கு பதிலாக இந்த கஜேந்திரன் எத்தனையோ பேரை அந்த திருமால் வாசம் செய்யும் மோட்ச உலகத்துக்கே அனுப்பியிருக்கிறது. நீ இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாயல்லவா? உன் விருப்பத்தை இந்த யானை கண்மூடி திறக்கும் நேரத்தில் நிறைவேற்றி வைக்கும். அது தன் துதிக்கையினால் உன்னை சுற்றி எடுத்து வீசி எறிந்தால் நீ நேரே மோட்ச உலகத்தையே அங்கேயே போய் விழுவாய்.
0: இவ்விதம் கூறிவிட்டு முதன் மந்திரி அனிருத்தர் சிரித்தார். அந்த சிரிப்பு வானதிக்கு ரோமாஞ்சனத்தை உண்டாக்கிற்று. இந்த மந்திரி மனிதர் அல்ல, மனித உரு கொண்ட அரக்கன் என்று எண்ணினாள்.
1: கோமகளே, முடிவாக கேட்கிறேன், பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை சொல்லுகிறாயா, அல்லது இந்த கஜேந்திரனுடைய துதிக்கை வழியாக மோட்சத்துக்கு போகிறாயா
0: என்ற வார்த்தைகளை கேட்டதும் வானதி மீண்டும் மனோதிடம் பெற்றாள். ஐயா, கஜேந்திரனை என்னிடம் வரச் சொல்லுகிறீர்களா, அல்லது நானே கஜேந்திரனிடம் போகட்டுமா என்று கம்பீரமாக கேட்டாள். அனிருத்தர் கையினால் சமிக்ஞை செய்தார். அத்துடன் அவர் வானதிக்கு விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னார். யானை பூமி அதிரும்படி நடந்து வந்தது. வானதியின் அருகில் வந்தது. தன்னுடைய நீண்ட துதிக்கையினால் வானதியின் மலரினும் மிருதுவான தேகத்தை சுற்றி வளைத்தது. அவளை பூமியிலிருந்து தூக்கியது. அந்த சிலகண நேரத்தில் வானதியின் உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் அலையலையாக பாய்ந்து மறைந்தன. தான் அந்த சமயம் அவ்வளவு தைரியத்துடன் இருப்பதை நினைத்து அவளுக்கே வியப்பாயிருந்தது. இளைய பிராட்டி குந்தவை தேவி என்னை பயங்குள்ளி என்றும் கோழை என்றும் அடிக்கடி சொல்லுவாரே, அவர் இச்சமயம் இங்கிருந்து என்னுடைய தைரியத்தை பார்த்திருந்தால் எத்தனை ஆச்சரியப்படுவார். அவருக்கென்றாவது ஒரு நாள் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாமலிராது. பொன்னியின் செல்வருக்காக நான் தீரத்துடன் உயிரை விட்டது பற்றி அறிந்து கொள்வார். அதை இளவரசரிடமும் சொல்லியே தீருவார். அப்போது இளவரசர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அந்த ஓடக்கார பெண்ணை காட்டிலும் கொடும்பாளூர் வேளார் மகள் தைரியசாலி என்று அப்போதாவது அறிந்து கொள்வார் அல்லவா? யானையின் துதிக்கை மெல்ல மெல்ல மேலே எழுந்தது. அத்துடன் வானதியும் மேலே ஏறினாள். ஆம் ஆம், அந்த பிரம்மராட்சதர் கூறியது உண்மைதான். இந்த கஜேந்திரன் என்னை நேரே மோட்சத்திற்கே அனுப்பிவிடப் போகிறது. அடுத்த கணம் என்னை வீசி எறியப் போகிறது. எத்தனை தூரத்தில் போய் விழுவேனோ தெரியவில்லை. ஆனால் விழும்போது எனக்கு பிரஜை இராது, அதற்குள் உயிர் போய்விடும். வானதி இப்போது யானையின் மத்தகத்துக்கு மேலே போய்விட்டாள். கண்களை மூடிக்கொண்டாள். யானை தன் துதிக்கையை சுழற்றியது. வானதியை விசிறி எறிவதற்கு சித்தமாயிற்று. அந்த சமயத்தில் கடவுள் அருளால் வானதி தன் சுய நினைவு இழந்து விட்டாள். நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதி அடிக்கடி நினைவு இழக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனென்றால் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. வானதிக்கு நினைவு சிறிது வந்தபோது முதலில் அவள் ஊசலாடுவது போல தோன்றியது. பின்னர் அவள் தான் வானவெளியில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணினாள். ரிம் ரிம் ஜிம் ஜிம் என்று மழைத்தூரலின் சத்தம் கேட்டது. குளிர்ந்த காற்று குப் குப் என்று உடம்பின் மீது வீசிற்று. அதனால் தேகம் செழித்தது. சரி சரி, மேகமண்டலங்களின் வழியாக வானுலகிற்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணினாள். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. இடையிடையே மின்னல் வெளிச்சம் பளிச்சிட்டு மறைந்தது. முதன் மந்திரி கடைசியாக கஜேந்திர மோக்ஷத்தை பற்றி கூறியதும் யானை அதன் துதிக்கையினால் தன்னை சுற்றி வளைத்து தூக்கியதும் லேசாக நினைவு வந்தன. முதன் மந்திரி அனிருத்தர் கூறியபடியே நடந்துவிட்டது. மண்ணுலகில் என் ஆயுள் முடிந்து இப்போது மோக்ஷத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். மோட்ச உலகில் தேவர்களையும் தேவிகளையும் பார்ப்பேன். ஆனால் எல்லா தேவர்களிலும் என் மனத்துக்குகந்த தெய்வமாகிய அவரை அங்கே நான் பார்க்க முடியாது. மனத்துக்கு இன்பமில்லாத அத்தகைய மோட்ச உலகத்துக்குப் போவதில் என்ன பயன்? அடடே, இதென்ன ஊசலாட்டம்! உடம்பை இப்படி தூக்கி தூக்கி போடுகிறதே! ஆனால் தலை வைத்திருக்கும் இடம் மெத்தென்று சுகமாயிருக்கிறது. தாயின் மடியைப் போல இருக்கிறது. ஏன், தாயைக் காட்டிலும் என்னிடம் பிரியம் வாய்ந்த

0: இளைய பிராட்டியின் மடியையும் போல இருக்கிறது. ஆ, குந்தவை தேவி இப்போது பழையாறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ? என்னை பற்றி செய்தி அவருக்கு இதற்குள் எட்டியிருக்குமோ?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மனம் மிக மிக நுட்பமானது, விசித்திரமானது. காரணம், மனத்தை மனத்தால் மட்டுமே ஆராய முடியும். அதனால தான் உளவியல் எதையும் அறுதியிட்டு சொல்வதில்லை. பொதுவாக குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி ஆளுமை பிளவு என்கிற கோட்டத்தை உருவாக்கி அந்த அதிர்ச்சியின் தாக்கத்திலிருந்து மனத்துக்கு பாதுகாப்பு அளிக்குதான். ஆனால் வானதியை பொறுத்தவரை ஒரு வகை மனப்பிறழ்வை பார்த்துக்கிட்டு வரும். இந்த பிறழ்வு தற்கொலைக்கு கூட தூண்டும்னு சொல்லப்படுது. வானதி அந்த எல்லை வரை போனதையும் பார்த்தோம். இப்போ எந்த ஊருக்கும் போக விரும்பலை, இந்த உலகத்தை விட்டே போக விரும்புகிறேன் என்ன வெறி கொண்டு பேசினவளை குற்றஞ்சாட்டி அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிட்டார் அனிருத்தர். அன்னைக்கு நமனை அஞ்சோம்னு அப்பர் காட்டின வீரத்தை இன்னைக்கு இவளிடம் காணுகிறோம். நேயர்களே, கதை ஓட்டத்துக்கு இடையில இடம்பெறுகிற பெயர்கள், அரிய தொடர்கள், செய்திகள் இதையெல்லாம் சற்று விரிவாக பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? இந்த பகுதியில் அன்றில் பறவை காதலுக்கு சிறந்த இலக்கணமாக திகழும் இதை கிரௌஞ்ச பக்ஷின்னு குறிப்பிடுது ஒன்று. துணையுடன் சேர்ந்தே வாழும், பிரிய நேரிட்டா உயிர் வாழாது. மந்திரும் பெண்ணை மடல் சேர் அன்றில் நன்று அறை கொன்றனர் அவர் என கலங்கிய என் துயர் அறிந்தனை நரறியோ எம்போல இன்துணை பிரிந்தாரை உடையோ நீ கலித்தொகையின் நெய்தல் திணைப்பாடல். அன்றில் பறவையே தன் துணையை பிரிந்தவர்கள் படும் துன்பம் இதுவென்று உணர்ந்து என்னைப் போலவே நீயும் உன் துணையை பிரிஞ்சு வருந்தி அழுகிறாயோ? அடுத்து அண்ட கட்டாகங்கள், அண்டம் பற்றிய கற்பனையின் அடிப்படையில் உருவான தொடர். அண்டகோளத்தின் ஓடு அல்லது இந்த பூமி உருண்டையின் ஓடுன்னு கொள்ளலாம். கஜேந்திர மோக்ஷம் அனைவரும் அறிந்த புராண வரலாறு. மூலமே என்ற கரிமுன் வந்திடர் தொலைத்து நீலமேகம் போல் நின்றான் பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் அருமையான சொல்லோவியம். குழந்தைக்கு மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கபிஸ்தலம் கஜேந்திர மோக்ஷத்துடன் தொடர்புடையது. சிறப்பு பெயர் கண்ணன் கவித்தலம். நல்லது. சுரர், அசுரர், அரக்கர் இவர்களுக்கு இடையில உள்ள நுட்பமான வேறுபாடுகளை பார்க்கலாம். சுரர் தேவர்கள், அசுரர் குணத்தில் தேவர்களுக்கு மாறுபட்டவங்க, அரக்கர் ராட்சசர் மனிதர்களுக்கு தீங்கு செய்பவர்கள். இந்த மூவருமே முக்குணங்களை சித்திரிப்பதாக கொள்ளணும். தேவர் சத்துவகுணமும் அசுரர் ரஜோகுணமும் அரக்கர் தமோ குணமும் கொண்டவர்கள். அதாவது ஒருத்தரிடமே இந்த 3 குணங்களும் வெவ்வேறு விகிதத்தில் இருக்கும் என்பதுதான் இதனுடைய உட்பொருள். மத்தகம் மஸ்தகம் யானையின் புடைத்த நெற்றி பகுதி வானதிக்கு வியப்பா இருக்குது போல. அன்னைக்கு பொம்மை முதல்ல இது பொம்மை யானையோ?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாருமே தேடி தேடி ஓடிட்டு இருக்கக்கூடியது மகிழ்ச்சி. இதை செஞ்சா மகிழ்ச்சி கிடைக்கும், அதை செஞ்சா மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனா உண்மையான மகிழ்ச்சி நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? என்னப்பா நீங்களும் மற்றவங்கள மாதிரியே சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க. ஆனா ஒரு சில மணித்துளி நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத சற்று சிந்திச்சு பாருங்க. நாள்தோறும் நாம் செய்தித்தாள்களில் படிக்கிறதா இருக்கட்டும், செய்திகளில் கேட்கறதா இருக்கட்டும், இந்த நிமிடம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ சாப்பிடாம, பசியோட, வீடில்லாமல், பல்வேறு

பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாம் நல்ல உணவோடையும் உடையோடையும் இருக்க நல்ல பாதுகாப்பான இருப்பிடத்தோடையும் இருக்கிறோம் என்பது பெரிய மகிழ்ச்சிகரமான விடயம் தானே. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களுக்கும் மனதார நல்லி சொல்ல ஆரம்பித்தாலே நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு நமக்கு கிடைச்சிருக்க எல்லா வித நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம் என சொல்லி இந்த வேளையை மகிழ்ச்சியாக கொண்டாடலாமா? கோடை பண்பலி டோல் தமாக்கதுல் நிகழ்ச்சியோட பார்த்தீங்களா, மகிழ்ச்சியில் சொல்கிறது கூட வளருதுங்க.

0: உங்கள் கோடி பன்மலை 100.5.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டு சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிரான் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
11: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

2 மணி 50 மணி தொழில்கள் நாம கேட்டு இருக்கோம் கோடி பண்பலை 100.5 டால்தமாக்கதுல். நேற்று உங்களுக்கு பாடல் கேட்க ரொம்ப பிடிக்குமா, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 பாடலை தேர்வு செய்யுங்க. அது தொடர்பாக உங்கள் மனசில் எழக்கூடிய பொழிப்புரையை எழுதி அனுப்புங்க நம்ம கோடி பண்பலை 100.

5க்கு மறக்காம ஒரு கருப்பொருளை தேர்வு செஞ்சுக்கோங்க. உங்களோட 10 பாடல்களும் அந்த கருப்பொருளை ஒட்டியே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க எழுதி அனுப்பக்கூடியத நம்ம கோடை பண்பலின் ஒரு 5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில கேட்கலாம். அப்படின்னா இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி யாருடைய தெரிவில் வளமுறை காத்துட்டு இருக்கு? ஈரோடு மாவட்டம் SSP நகர் கலாராணி அவங்களோட தெருவில் தான் வலம் வர காத்துட்ருக்கு. நம்ம நேயர் ஒரு வித்தியாசமான கருப்பொருளை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க தேர்வு செஞ்சுருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி என்ன தேர்வு செஞ்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம கொடிப்பண்பலை 1.5.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள்

உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும்.

முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும், இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 312 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இதம் கூட்டும் இன்ப வணக்கம் நேயர்களே.

ஆற்றல்களின் கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாய் அமைந்த சிந்தனை ஆற்றல். சந்திக்கும் நிகழ்வுகளின் சுவாரஸ்யங்களை சிந்தைக்குள் கொண்டு சென்று இசை சந்தங்களின் இணைப்பில் தன் சொந்த முயற்சியில் நேயர்கள் தங்களின் படைப்பாற்றலை வெளிக்காட்டிடும் நேரமாக இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரோட்ட காத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் SSP நகர் கலாராணி அவர்கள். நம் நேயர் தன்னுடைய படைப்பினை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். கோடை பண்பலை 100.5 நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். கோடை பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாள்துயரும் கேட்டுக்கொண்டு இருப்பேன். அதில் எனக்கு நெஞ்சில் நிறைந்தவையும் உயிரெழுத்து நிகழ்ச்சியும் மிகவும் பிடிக்கும். அதனால் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு என் நெஞ்சம் நிறைந்த பாடல்களை குறிப்பிட்டு தொகுத்து அனுப்பியிருக்கிறேன். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஒலிபரப்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் என குறிப்பிட்டு தன் கருப்பொருளாக நெஞ்சில் நிறைந்த கானம் எனும் தலைப்பில் தன் பாடல்களை தந்திருக்கிறார் நம் நேயர். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து. உள்ளத்தின் உணர்வுகள்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. எஃப்எம்ல நம்ம ப்ரோக்ராம் கேட்டு ஒரு நேர் திருப்பில இருந்து நமக்கு வந்து மெசேஜ் போட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ ஏன் சார், முன்னாடி வந்து என் பாட்டிக்கு இவங்களுக்குலாம் மூட்டு தேய்மானம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு 90 வயசுல வந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வயசுல தேய்மானம் வந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷன், என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 40s-late 40s கொஞ்சம் மூட்டு தேய்மானம் நிறைய பேத்துக்கு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இதை நான் எப்படி நான் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் என் டே டு டே ப்ராக்டிஸில் டெய்லியும் பார்க்கும் போதுமே நிறைய பேஷன்ஸ் வந்து இந்த யங் ஏஜ்ல ரொம்ப தீமானம், அதாவது இந்த நான் ஒரு 8 years 9 years பேக் நான் பார்த்த பேஷன்ஸ்க்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பேஷன்ஸ்க்கும் ஆனால் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் வந்து கம்மியாயிட்டே வருது. அப்படி எப்படி கம்மியாகுதுன்னு கேட்டீங்கன்னா டிராஸ்டிக்காக கம்மியாகுது. ஃபியூச்சர்லாம் பார்த்தா 30 வயசுல தெரிஞ்சு போயிரும் போல. ஸோ அந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக ஏஜ் வந்து ஃபாலோ ஆகிட்டு வருது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. அதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்கிறதுக்கு இருக்குன்னா, இன்னி கேஸ் ஏதாவது அடிபடுது சின்ன வயசில், அது நம்ம சரியாக பார்க்காம விட்டுட்டோம், இல்லை அதுலேருந்து ஏதாவது ரிப்பீட்டடாக ஒரு இன்ஜுரி நடந்துகிட்டே இருக்குது ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, அது சரியாக நம்ம கவனிக்கலனா அந்த ஜாயிண்ட்ல வந்து இன்ஸ்டெபிலிட்டி நடக்கும். அதனால கார்ட்லேஜ் மேலே இருக்க அந்த லேயர் வந்து டேமேஜ் நடக்கும். ஸோ இதனாலையும் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து ட்ரமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், போஸ்ட் ட்ரமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சில பேருக்கு வரும். அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காஸ் என்னன்னா எக்ஸஸ் பாடி வெயிட். ஸோ பாடி வெயிட் வந்து நம்ம அதிகமாக முட்டியில் இருக்க அழுத்தம் ப்ரெஷர் பாயிண்ட் ஜாஸ்தியாக தான் போகுது. அது அதனால தேய தான் போகுது. இப்போ எக்ஸாம்பிள், எக்ஸ்ட்ரா லோடு நார்மலாக வண்டியில் என்ன லோடு வச்சு ஓட்டணுமோ அதுதான் ஓடணும். அதை விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லோடை வச்சு நம்ம ஓட்டும் போது என்ன ஆகும்னா டயர் தேயுது பார்த்தீங்களா. சிமிலர் அதே மாதிரி தான், நம்ம மூட்டும் அதில் தேய தான் செய்யும். ஸோ அதே மாதிரி நம்ம ஜெனட்டிக்காக சில பேத்துக்கு வந்து ஃபேமிலியிலேயே ஸ்ட்ராங் ஆர்த்ரைட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக தேயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு அடிபட்டு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, முட்டி வந்து வளையலாம், இல்லை பிறவிலேயே அவங்களுக்கு முட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கால் வந்து பௌவாய் நல்லா வளைஞ்சிருக்கலாம். அப்போ வந்து அவங்க நடக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா, அதில் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மூட்டுக்கோட உள்பக்கத்தில் ஜாஸ்தி போகும். அப்போ வந்து தேய்மானம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து

0: முடக்குவாதம் பிரச்சனைகள், அந்த மூட்டுக்கு மூட்டு வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முடக்குவாதம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தேய்மானம் வந்து ரொம்ப சீக்கிரமான இயர்லி ஏஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ரொம்ப ஹெவியான வெயிட் தான் நம்ம ஒர்க் வித் லிஃப்ட் பண்ணுறதுல அப்படிங்கும் போதும், அது அன்இவனான சர்ஃபேஸ் நடக்கிறாங்க அப்படிங்கும்போது தேய்மானம் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். இதோட சேர்த்து சில பேருக்கு வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சுகரு, தைராய்டு பிரச்சனை, அதாவது வந்து சில பேர் கவுட், அந்த உப்புன்னு சொல்கிறாங்கல்ல, உப்பு படிதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், அந்த யூரிக் ஆசிட் படிகிறது அது கவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, அந்த ஜாயிண்ட்டை வந்து இன்னும் இன்ஜுரி தான் அதிகமாக்கும் இந்த இதில். சரி சார், இத்தனை காரணம் சொன்னீங்களே, இதில் வந்து இப்போ என்னென்னா எனக்கு வந்து நான் எப்படி போய் மருத்துவரை பார்க்கறது, எந்த ஸ்டேஜில் நான் வந்தால் பார்க்கறது, இது ஏதாவது சயின்ஸ் மாதிரி தெரியுமா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏதாவது வேலை செஞ்சுருக்கும் போது நல்ல ஜாயிண்ட் பெயின் வருது, கண்டினியூஸாக 1 வீக் மேலே இருக்குன்னா அது டெஃபினட்டாக வந்து மூட்டில் ஏதோ பிரச்சனை பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னே நடக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் முட்டி வலி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு நடக்கும்போது அந்த பெயின் வரும், கொஞ்சம் வீக்கம் வரும், அப்பப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நடக்கும்போது ஜாஸ்தி நடக்கும்போது அந்த பெயின் வரும், படி ஏறி இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி முட்டி மடக்கி சமணங்கள் போகிறது, குத்து வச்சு உட்காருது, முட்டி ஃபுல்லாக மடக்கிறதுல, இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சிரமம் தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதில் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நடத்தும், அது கண்டிப்பாக நீங்கள் போய் மருத்துவரை பார்த்து அது பண்ணிக்கங்க. வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள், ஏதாச்சும் அடிபட்டதுன்னா போய் டாக்டரை கரெக்டாக நீங்கள் போய் பார்த்துருங்க. இந்த ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து இந்த இயர்லி ஏஜில் இருக்க மூட்டு தேய்மானத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.
8: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
9: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

மணி 20 மணித்துளிகளில் இசைக்கரும்பின் இன்சுவையை செவியுணரும் நேரமாக இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் SSP நகர் கலாராணி அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் நிறைந்த கானத்தில் அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருப்பது சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து. பருவ வயதில் பதிந்து போன உணர்வு இது. பக்குவமாய் எடுத்துச் சொல்ல பதங்களை தேடும்போது பாவையை பார்த்து பாடிய பாடல் இதுவோ

விசித்திரமானவை. அதை சிலர் சொல்வதுண்டு, சிலர் உணர்வது மட்டுமே உண்டு. என் சின்ன சின்ன ஆசைகளை எடுத்துச் சொல்வதாய் இப்பாடல் அமைந்திருப்பதால் என் நெஞ்சம் நிறைந்த பாடல் இது என குறிப்பிட்டிருக்கிறார் நம் நேயர்.

வசந்தத்தோடு நம் செவிநிறைத்து சென்ற பாடல் ஒலித்து சென்ற நேரம் பிற்பகல் 3:26 துளிகள். ஆசையில்லாத மனிதன் அகிலத்தில் உண்டா? அனைவருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் ஆசைகள்

தன் சின்ன சின்ன ஆசைகளை பாடல் தொகுப்பாய் கோர்த்து கொடுத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் எஸ்எஸ்பி நகர் கலாராணி அவர்கள். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாய் ஒலிபலம் வர காத்திருக்கும் பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்து. மனநாளை எதிர்நோக்கும் வயதில் மாலையிட போகும் மன்னவன் எப்படி இருப்பான் என்ற ஆசைகள் எல்லா மங்கையருக்கும் இருக்கும். மனம் விரும்பியபடி மணாளன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமன்றோ?

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசைக்காற்றில் இன்பத் தேரில் இதமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாய் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து நம் நேயர் பாடலை தேர்வு செய்திருக்கிறார். ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பு சொல்லிக்கொண்டு வருவதுண்டா? அப்படி சொல்லிக்கொண்டு வரும் அன்பு நிலைப்பதுண்டா? எங்கே, எப்போது, எப்படி வந்ததென்று தெரியாமல் வந்த அன்பின் விளைவால் இங்கு இந்த நெஞ்சங்கள் நெகிழ்ந்து பாடுகின்றன இப்படியாக.

பாட்டும் பதமும் மூன்று மணி 47 மணி துளிகளில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை நுறுபுழி 5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் SSP நகர் கலாராணி அவர்களின் தெருவில் நெஞ்சம் நிறைந்த கானம் எனும் தொகுப்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயரின் நெஞ்சம் நிறைத்த அடுத்த பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து. தனக்கான உறவு தன்னை வந்து சேரும் வரை தவித்துக்கொண்டே இருக்கும் பெண்ணின் மனது அவ்வேளையில் தான் காணும் சின்ன சின்ன காட்சிகளெல்லாம் நல்ல சகுனங்களாக தோன்றுமோ

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965-2399.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புகா செந்தமிழ்.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புகா செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: நெஞ்சம் நிறைந்த கானம் எனும் கருப்பொருளில் தனக்கு பிடித்த பாடல்களை தன் உணர்வுகளோடு கலந்த வரிகளோடு தன் படைப்பினை தந்திருந்த ஈரோடு மாவட்டம் SSP நகர் கலாராணி அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம்

முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும், இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று

பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உயிர்த்தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: மில்கா 1 கேக் 1 கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா 1 கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
9: ஒலிப்பு முறைகளால் உயர்ந்தோங்கி எழுத்துக்களின் வடிவ வனப்பில் வளைந்தோடி, இலக்கண முறைகளால் இதமூட்டி, இயல்பான உரைநடையால் உவப்பூட்டி, காப்பிய வடிவில் கருத்தூட்டி, பாக்களின் வடிவில் வாழ்வியல் விழுமியங்களை கற்றுத்தரும் வழமை மிகு செழுமை மொழியை வான்வழியே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை நூற்புழியாய்ந்தின் செப்புக செந்தமிழ். வேகமும் விளையாட்டும் நிறைந்த மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 விவேகமாய் விரைந்து செயல்படும் மகளிர் வரலாம். 24-24-26 வியப்பூட்டும் செயல்களை செய்திடும் அனைத்து அன்பு உறவுகளும் முளைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 0-5-5-4-2. கலைச்சற்களை காற்றில் தூவி

0: திருவிழாவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
1: நன்றிகள் பல சுபா. தேனுலகு காட்டுக்குள் தெளிந்து போகும் நன்னீர் ஓடைகள், காணுலகு கவிதைக்குள் கழித்து நிற்கும் கவின் மலர்கள், நானுலகு நதிக்கரையில் நர்த்தனமாடும் நன்மலர் கூடங்கள், மானுலகு மன்றத்தில் மதித்து நிற்கும் மலர்ச்சரங்கள், வானுலகு வைரத்தில் வடித்து வைத்த பொன்னழகு பூங்காவனமாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா. நேச வணக்கம் ஜெனிஃபா.
2: வணக்கம் நேர்களே.
3: வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
2: ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். மீண்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
1: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். ஈரோடு மாவட்டம்
4: அம்மன்பாளையத்திலிருந்து சண்முகம் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வாகை சூட வந்துள்ளேன்.
1: வந்திருக்கும் நண்பனின் இனிஷியல் என்ன?
4: இ என்று சொல்லலாம்.
1: இ என்பது உங்கள் தந்தையின் பெயர் என்ன என்று எனக்கு சொல்ல முடியுமா?
4: கிர்சா கவுண்டர் என்று சொல்லலாம்.
1: தோழர் என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்?
4: நான் இரும்பு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தோழரே.
1: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்?
4: 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன்.
1: நீங்கள் உங்களுக்கு பிடித்த சாப்பாடு என்றால் எதனை சொல்வீர்கள்?
4: அனைத்து சாப்பாடுகளும் எனக்கு பிடிக்கும்.
1: மகிழ்ச்சி ஐயா. ஆனாலும் கால இடைவெளி அங்கங்கே எட்டி பார்த்ததால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: நான் சென்னையிலிருந்து அஞ்சனை மாரசாமி பேசுகிறேன் ஐயா.
1: ஐயா அவர்களே, நீங்கள் இன்று மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
5: சாதம்
3: நண்பகல் சோறு.
1: மதியம் என்பதற்கு
3: நண்பகல்,
1: சாதம் என்பதற்கு
3: சோறு
1: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி காடவளையம் சுரேஷ்குமார் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
1: சுரேஷ்குமார் அவர்களே, எங்கே போய் கொண்டு இருக்கிறீர்கள்?
6: நான் வீட்டிலே தான் அமர்ந்து கொண்டு உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: அங்கு ஏதோ சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் அது?
6: சத்தம் என்பது விசைத்தறி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை.
1: சத்தம் என்பதற்கு
3: ஓசை,
1: ஒளி என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
7: ஹலோ.
1: ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
7: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம்.
1: அடுத்த நேருக்கு வழிவிட்டு விட்டு சென்று விட்டிருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 4:11 இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். அஞ்சலி பிரபு அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
8: விழாக்கள் ஒன்றும் இல்லையே.
1: உங்களுக்கு எந்த வயதில் முதல் பல் விழுந்தது?
8: சரியாக நினைவில் இல்லை.
1: என்னுடன் பேசுவதற்கு உங்களுக்கு சம்மதமா?
8: ஆர்வமாக இருக்கிறேன்.
1: ஆர்வமாக இருக்கும் நண்பனே, துரோகம் செய்தால் என்ன செய்யலாம்?
8: அப்படி நான் யாரிடமும் செய்வதில்லை.
1: என்ன செய்வதில்லை?
8: துன்பம்
1: ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: கரூர் மாவட்டம் வரவாற்றி வட்டம் ஈசனத்தம் என்னும் சிற்றூர் இருந்து கா ஈஸ்வரன் பேசுகிறேன் ஐயா.
1: ஈஸ்வரன் அவர்களை, ஈசனத்தம் என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்?
9: அதனுடைய விவரம் என்பது தெரியவில்லை ஐயா.
1: யாரிடமும் கேட்பது உண்டா இல்லையா?
9: இல்லைங்கய்யா.
1: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. 4:12 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: ஹலோ.
1: ஹலோ வணக்கம். அங்கிருந்து வந்திருப்பவர்
10: பெருமாய் தங்களுடன் உரையாட வந்துள்ளனையா?
1: பெருமாய் அம்மா அவர்களே, என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: மாற்று திருநாளியா? வேலை பார்க்க மாட்டியா?
1: வேலை பார்க்க மாட்டீங்க. ஹலோ என்று சொல்லி எட்டி

0: பார்த்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
5: மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால்
8: 9965-2555.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
12: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
13: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
12: எப்படிமா?
13: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
12: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒன்றர் கேக்,

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ
1: அனில் பாஸ்தா
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ். நிறைமதி நாளை நோக்கி நகரும் வேளையில் நிம்மதி தரும் மொழியை உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
5: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர்
6: என்ன?
5: மாலை வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
6: சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வாடியாரி
5: முகமது இஸ்மாயில் ஐயா அவர்களே, நட்புக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்?
6: நட்புக்கு உதாரணமாக
5: சொல்ல முடியும். உதாரணம் என்பதற்கு நல்ல தமிழில் சொல்லலாம் எடுத்துக்காட்டு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் அண்ணா.
5: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: கரூர் ரங்கநாயகம்.
5: பரமேஸ்வரி அம்மா அவர்களை ஏதோ கொச கொச என்று சத்தம் கேட்கிறது, என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?

0: வண்டி வாகனம் போயிட்டு வந்துருக்கு.
1: வண்டி வாகனமே வண்டி என்று மட்டும் சொல்லி இருக்கலாம் அப்படித்தானே தோழி? அது தேவையில்லா சொல்ல வந்ததாக மணி ஒழித்து இருக்கிறது. அன்பு தோழிக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் என்ன? உங்களுக்கு உங்களின் நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை தோழியே. உங்கள் பெயர் என்ன? அருள் நிறை செல்வி அவர்களே, நீங்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? சென்ற வாரம் தானே வந்தீர்கள்? சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் வந்தீர்களா? நீங்கள் புதிதாக வந்து இருக்கிறீர்கள். எந்த எண்ணில் வந்து இருக்கிறீர்கள்? பூஜ்ஜியம் என்பதற்கு அது 24 சுழியம் என்று சொல்லியிருக்க வேண்டும். பூஜ்ஜியம் என்பதற்கு பதிலாக 4:18 துளிகளில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
2: நாம்
1: பேசியதில் ஒரு சொல் தவறாக வந்த 20 என்று சொல்ல வேண்டாம். அதனை சரியாக சொல்லும் பொழுது 20 சேர்ந்து வந்ததால் 24, 25, 26 என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரோ வருக. வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கத்துடன் சேல வேம்படிதான் தியாகராஜன்.
1: தியாகராஜன் அவர்களே, அதாவது உடம்பிற்கு நல்ல சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உடம்பில்
3: நன்றாக சாப்பிட வேண்டும். சத்தான
1: உணவுகளை சாப்பிட்டால் என்ன கிடைக்கும்?
3: சத்து கிடைக்கும் உடலுக்கு.
1: உங்களிடம் ரகசியம் சொன்னால் யாரிடம் சொல்ல மாட்டீர்கள்?
3: நிச்சயமாக அப்படியெல்லாம் ரகசியமாக வைத்திருக்க
1: என்று சொல்லி இருக்க வேண்டும் நண்பனே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் செப்புக செந்தமிழில் கலந்து கொள்ள காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். கணேசன் அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன உணவகத்தில்? அங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பன் மதியம் என்ன சாப்பிட்டார்? சோறு சாப்பிட்டு. எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்? அங்கிருந்து வந்திருக்கும் நண்பனே, உங்களுக்கு என்ன பிஸ்கட் என்றால் பிடிக்கும்? பிஸ்கட் என்பதற்காக மாச்சில் என்றும் சொல்லலாம், ஈரட்டி என்றும் சொல்லலாம். சிறப்பான சொற்கள் இருக்கின்றன. எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: பெத்தனாச்சி.
1: பெத்தனாச்சி அம்மா அவர்களே, மதியம் என்ன சமைத்தீர்கள் நம் வீட்டில்? என்ன ரசம் வைத்தீர்கள்? புளிச்சாறு என்று சொல்வது நன்றாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நேயர் உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். உங்கள் பெயர் என்னவோ?
5: வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் போகலூர் வட்டத்திலிருந்து காட்டவனூர் என்னும் திட்டத்திலிருந்து கா பரமசிவம் தமிழர்கள் உரையாட வந்துள்ளேன்.
1: தா பரமசிவம் அவர்களை பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
5: நான் வேளாண் தொழில் செய்து கொண்டிருந்தேன் ஐயா.
1: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கும் நண்பனுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
6: வணக்கம். என் பெயர் நிறைமதி.
1: நிறைமதி அவர்களே, எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
6: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருந்து வருகிறேன்.
1: வந்து இருக்கும் தோழி எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறார்?
6: 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
1: உங்கள் பள்ளியின் பெயர் என்னவோ தோழியே?
6: உங்கள்
1: நண்பர்களின் பெயர்கள் என்ன என்று எனக்கு சொல்ல முடியுமா?
6: கண்டிப்பாக
1: பேசிக் கொண்டிரு. கண்டிப்பாக என்று ஒற்றை சொல்லி நிறுத்தியதால் மணி ஒலித்திருக்கிறது. உங்கள் தமிழ் என்றும் சிறக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: உதய விழா வாழ்த்துக்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகா தங்களுடன் உரையாட வந்திருக்கேன்.
1: மல்லிகா அவர்களை, ஏன் வானொலி சத்தம் இப்படி கேட்கிறது?
7: குறைத்து வைத்துக் கொள்வோம்.
1: நீங்கள் பேசி எத்தனை நாட்கள் ஆகின்றன?
7: 2 திங்கள்
1: சார் என்ற சொல்லு வந்து 2 திங்கள்கள் ஆகிவிட்டன என்று சொல்லி இருந்தால் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த யாரோ வருக. வணக்கம்.
8: உதய விழா வாழ்த்துக்களுடன் இனிய மாலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் திருவிக்கணம்.

0: வந்திருக்கும் தோழனே, இன்று நம் ஊரில் என்ன விசேஷங்கள் இருக்கின்றன?
1: இன்று விசேஷங்கள் எதுவும் இல்லையா.
0: சிறப்பு என்று சொல்லி இருப்பது சிறப்பாக இருக்கும் நினைத்து காத்திருக்கும். அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரருக்கு.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
2: என்ன
0: உள்ளது?
2: இது
0: தவிர்க்கும் வகையிலான விடையாக இருக்கிறது. பின் என்பது ஆங்கில சொல், ஊக்கு என்பது தமிழ் சொல். அதனை சேர்த்து சொல்வது நம் பழக்கமாக இருக்கிறது. அதனை மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் கருங்கமேட்டிலிருந்து சு குணசேகரன் உரையாடுகிறேன்.
0: குணசேகரன் அவர்களை, நம் ஊரில் நந்தவனங்கள் இருக்கின்றனவா?
3: பூந்தோட்டங்கள் உள்ளது.
0: உள்ளன என்று வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்படி அல்லவா தோழன்? நான் இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேயர் வரும் நேரம் 4:23 மணித்துளிகள். வருக. வணக்கம்.
4: வணக்கம் தோழன்.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜாபர் அலி.
0: ஜாபர் அலி அவர்களை ஏன் நாம் விதிமுறையை மீறி வந்திருக்கிறோம் என்று?
4: இல்லைங்களே
0: என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. மணி ஒலிக்கும் அந்த நேரத்தில் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? உங்கள் பெயர் என்ன என்று மறுபடியும் எனக்காக சொல்ல முடியுமா? என்று சொல்லியிருக்கேன். உங்கள் பெயர் என்ன? எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ரூபேஸ்வரன்? 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு. பக்கத்தில் உங்களுக்கு உதவி செய்பவரின் பெயர் என்ன? நீங்களாக பேசிக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆமங்கையா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. நண்பனுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செம்புக செந்தமிழில். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
5: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகோண்டன் பத்தி சிற்றூரிலிருந்து ராஜலட்சுமி தங்களோடு உரையாட வந்துள்ளேன் நண்பர்.
0: ராஜலட்சுமி அம்மா அவர்களை, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
5: எங்கள் வீட்டில் 5 ஆட்கள் உள்ளனர்.
0: ஆள்கள் ஆட்கள் என்று சொல்வதற்கு படிதலாக கோடை பண்பலை 100.5 இப்பொழுது செப்புக செந்தமிழில் கேட்கலாம்.
6: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
13: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
14: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
16: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
1: ஓஹோ ஓ ரெட் சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: வழங்கிய செப்புக செந்தமிழ். கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
11: செப்பிடு வித்தைகள் நிறைந்த செம்மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
12: வணக்கம்.
13: ஹலோ.
12: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
13: செல்வி பேசுறேன்.
12: செல்வி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
13: திருப்பூர் மாவட்டம், காங்கை வட்டம்.
12: மகிழ்ச்சியமா ஹலோ என்ற சொல் வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர் என்ன? அபிநயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
14: விருதுநகர்.
12: விருதுநகர். எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
14: பன்னிரெண்டாம்
12: வகுப்பு முடித்த தோழி அபிநயா என்ற ஒற்றைச்சொல்லை பயன்படுத்தி இருந்தால் அதனால் மணி ஒழித்து இருக்கிறது. தொடர்ச்சியான உரையாடல் தேவை. இணைப்பில் காத்திருக்கு பவர் யாரோ வருக. வணக்கம்.
15: ஹலோ.

0: வணக்கம், சொல்லுவரின் பேர் என்ன?
1: புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலை ஒன்றியம் வடக்கு பணி எனது சித்தூர்ல இருந்து அந்தோணி சார்ஜ்.
0: அந்தோணி சார்ஜ் அவர்களை பக்கத்துல என்ன, ஏதோ வண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறதா, மோட்டர் ஓடிக்கொண்டு இருக்கிறதா? உங்கள் பெயர் பாலசுப்ரமணிய ஐயா. அவர்களே, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
2: நான் மதுரை மாவட்டம் ஐராவதநல்லூரிலிருந்து வந்து இருக்கிறேன்.
0: வந்திருப்பவர் பாலசுப்ரமணிய அவர்களை, நீங்கள் வந்து இன்னும் ஒரு திங்கள் ஆகவில்லை, சென்ற வாரம் தான் வந்து இருக்கிறீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் என்ன? அடுத்த எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள் ஐயா?
3: நான் காங்கேயத்திலிருந்து வந்திருக்கேன் ஐயா.
0: காங்கேயத்திலிருந்து வந்திருக்கும் நண்பன் மதியம் என்ன சாப்பிட்டார்?
3: மதியம் நானே சாப்பிட்டேன் ஐயா.
0: மதியம் என்பதற்கு
4: நண்பகல்
0: என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பண்பலையில் இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: இங்க மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொன்னவரின் பேர் என்ன?
2: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஓலைக்காட்டிலிருந்து ராமசாமி பேசுகின்றேன்.
0: ராமசாமி ஐயா அவர்களே, டீ குடிப்பீர்களா, காஃபி குடிப்பீர்களா?
2: நான் இரண்டும் அருந்த மாட்டேன்.
0: வேற என்ன அருந்துவீர்கள்?
2: நான் பால் மட்டும் சாப்பிடுவேன்.
0: பாலுக்கு வந்து ஜீனி அதிகமாக போடுவீர்களா, கம்மியா போடுவீங்களா?
2: நான் சீனி போட மாட்டேன்.
0: அப்படியே குடித்து விடுவீர்களா?
2: ஆமாம், அப்படித்தான் குடிப்பேன்.
0: பக்கத்தில் என்ன சத்தம் கேட்கிறது?
2: முதன்மை சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன.
0: வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இருப்பது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்,
5: இனிய மாலை வணக்கத்துடன் இணைவது சேலம் மாவட்டம் அம்மன் கோயில்பட்டியில் இருந்து சுரேஷ் உரையாடி கொண்டிருக்கிறேன். நண்பரே,
0: சுரேஷ் அவர்களை பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
5: தற்பொழுது விசைத்தறி ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் நண்பரே.
0: இந்த தொழிலை எத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
5: 20 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன்.
0: நம் வீட்டில் எத்தனை பக்கெட்டுகள் இருக்கின்றன?
5: 4 பக்கெட்டுகள்
0: என்று சொல்லி இருக்க வேண்டும். காலை இடைவெளியோடு வந்தது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாரோ, வருக வணக்கம்.
6: ஐயா, குளித்தலை, கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து மாரி முத்து பேசுறேன்.
0: மாரி முத்து அவர்களே, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்?
6: குளித்தலையில இருக்கேன் ஐயா.
0: குளித்தலையில் அங்கே இருக்கிறீர்களா, வேற எதுவும் கிராமத்தில் இருக்கிறீர்களா?
7: வணக்கம்,
0: உங்கள் பேர் என்ன?
8: வேலுச்சாமி
0: அவர்களை, நம் வீட்டில் எத்தனை கேஸ் சிலிண்டர்கள் இருக்கின்றன?
8: 2
0: இருக்கின்றன என்று வந்திருப்பது சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன தருணத்தில் நேரத்தில் இப்பொழுது
9: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலம்

0: கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
9: தொன்மாக்களை விட தொன்மையான மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
10: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் செப்புக செந்தமிழ் ஒளிபரப்பாய் கொண்டு இருக்கிறது. அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
11: திண்டுக்கல் மாவட்டம் மார்க்கம்பட்டி நடுக்களத்தில் இருந்து சே பிரவீன் தங்களிடம் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
10: சே பிரவீன் அவர்களை எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
11: நான் தற்பொழுது 10 வகுப்பு படித்துக் கொண்டுள்ளேன் ஐயா.
10: படித்துக் கொண்டிருக்கும் நண்பனின் பள்ளியின் பெயர் என்ன?
11: அரசு மேல்நிலை பள்ளி கம்பளம்பட்டி தோழரே.
10: அங்கே படித்துக் கொண்டிருக்கும் நண்பனுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன?
11: எனக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் இருக்கிறது தோழரே.
10: அத்தனை பாடங்களையும் படித்துக் கொண்டிருக்கும் நண்பனே கணிதம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டியில்லை. அதற்காக
9: கணக்கு
10: என்று சொல்லி இருப்பது கணக்காக இருக்கும், கச்சிதமாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயர், உங்கள் பெயர் என்ன?
12: மல்லிகா.
10: எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
12: என்னங்கம்மா?
10: என்னங்கம்மா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
13: வணக்கம்.
10: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
13: நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் இருந்து பொன் கதிரேசன் தங்களுடன் உரையாட
10: வந்திருக்கும் பொன் கதிரேசன் அவரை வழக்கமான நேயர் தானே. வணக்கம் என்று ஒற்றை சொல்லோடு நிப்பாட்டி விட்டால் என்ன ஆவது? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
14: என்ன
10: தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
14: சரக்குந்து ஓட்டுநராக பணி செய்து வருகிறேன் ஐயா.
10: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
14: 15 தோழரே.
10: நீங்கள் வானொலியை எத்தனை முறை கேட்பீர்கள்?
14: பலமுறை கேட்டுள்ளேன்.
10: பலமுறை கேட்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது ரெஸ்டில் இருக்கிறீர்களா?
14: ஓய்வில் தான் இருக்கேன் ஐயா.
10: ஓய்வில் இருக்கும் நண்பனை வேர்வை அதிகமாக வந்தால் என்ன செய்வீர்கள்?
14: என்ன
10: செய்வீர்கள்?
14: நன்மதி வர வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும்.
10: உங்களுக்கு கேட்ச் பிடிக்க தெரியுமா?
14: எனக்கு நன்றாக பந்துகளை பிடிக்கிறேன் ஐயா.
10: பிடிக்கும். உங்களின் லட்சியம் என்ன ஐயா?
14: என்னுடைய குறிக்கோள் ஏதாவது வெல்ல வேண்டும்.
10: வெல்ல வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை என்ன கிழமை?
14: அறிவன் கிழமை என்று கூறினால் சிறப்பு.
10: நீங்கள் செப்புக சந்தமிழில் எத்தனை முறை கேட்டு இருக்கிறீர்கள்?
14: வாரம் தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
10: வாரம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் என்ன ஐயா?
14: கிழமை என்று சொல்லலாம்.
10: அப்படித்தான் சொல்லி இருக்கும். வாரம் என்று சொல்லிட்டு
14: பொறுத்துக்
10: கொள்வதற்கு இல்லை, நல்ல தமிழில் உரையாடி கொண்டு இருந்தது. உங்களின் நிலை என்ன என்பது நிகழ்ச்சியில் நிறைவில் சொல்வோம். காத்திருங்கள் அன்பு தோழனை. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
15: தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டியில் இருந்து நாகலட்சுமி.
10: நாகலட்சுமி அம்மா அவர்களே, நம் வீட்டில் என்னென்ன வகையான பாத்திரங்களை வைத்திருக்கிறீர்கள்?
15: அனைத்து சமையல் உபகரணங்களும் வைத்துள்ளோம் ஐயா.
10: வைத்திருக்கும் தோழனை, அதில் அலுமினிய பாத்திரங்கள் எத்தனை இருக்கும்?
15: அலுமினிய பாத்திரம் ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம்.
10: அலுமினியம் என்பதற்கு நல்ல தமிழில் சொல்லலாம்
9: அலுமினியம்.

0: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். உங்களின் பெயர் என்ன?
1: எனது பெயர் புதுனார் முத்து என்று கூறுகிறேன்.
0: புதுனார் முத்து அவர்களை எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்? வந்திருக்கும் முத்து, உங்கள் பெயர் ஊரோடு சேர்த்து சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் ஊரில் என்ன வகையான திராட்சை இருக்கின்றன?
1: எங்கள் ஊரில் சிறப்பு வந்து,
0: சிறப்பு கேட்கவில்லை. திராட்சை
1: இருக்கு.
0: நான் திராட்சை என்று கேட்டேன் நண்பா. திராட்சை பழம்.
1: திராட்சை என்று கூறினால் முந்திரி சோப்பு தான் அதிகமா இருக்கிறது.
0: அழகாக சொன்னீர்கள். திராட்சை என்றால் சொல்ல நீங்கள் பயன்படுத்தி இருக்க கூடாது. அதற்கு அழகாக சொல்லி சொன்னீர்கள்.
2: கொடி முந்திரி.
0: அழகான சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கங்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால்.
0: இக்பால் ஐயா அவர்களை, இதுவரை வாழ்க்கையில் எத்தனை முறை விரதம் இருந்து இருக்கிறீர்கள்?
3: பல முறைகள் வந்து விரதம் உள்ளன ஐயா.
0: நோன்பு என்ற அழகான சொல் தமிழில் இருக்கிறது. பயன்படுத்தும் நேரத்தில் கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் நெய்ய உறவுகள் வந்து கொண்டே இருங்கள். அதற்கு முன்னால் பண்பலையில் தந்து விடலாம்.

0: 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
3: கலைப்பாற்றிடும் காலகங்கள் போல் கழிப்பூட்டும் மொழியையுரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
4: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
5: மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர்லிருந்து ராஜகோபால் உங்களிடம் உரையாடுகிறேன்.
4: ராஜகோபால் அவர்களே, டீக்கு மிக்சர் சாப்பிட்டால் நன்றாக இருக்குமா, கேக்கு சாப்பிட்டால் நன்றாக இருக்குமா?
5: இரண்டுமே இனிப்பு கலவை, அது சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: நிறைய முறை நினைத்திருக்கு. உங்களுக்கு பிடித்த பண்டம் என்ன பண்டம்?
5: பாயாசம் பிடிக்கும்.
4: பாயாசம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் பார்க்கண்ணல். இரண்டு சொற்களையும் பயன்படுத்தலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
4: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? நான் அர்ச்சுனன். அவர்களை ஏன் அந்த டெலிபோன் சத்தம் ஒரு மாதிரி இருக்குது?
6: அது என்ன வந்து எனக்கு தனியாக புரியவில்லை.
4: பீட்ரூட் என்ன கலரில் இருக்கும்?
6: சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் என்று கூறுகிறேன்.
4: என்ன என்ன கலங்க என்று சொன்னேன் நான்?
6: தாங்கள் கூறிய

0: தங்கை, நான் கூறினால் மறுபடியும் ஆட்டத்திலிருந்து வெளியேறி விடுவேன்.
1: அப்படியா? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
0: வேளாண் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: உங்களுக்கு என்ன கேக் என்றால் பிடிக்கும்?
0: தாங்கள் கூறுகின்ற அந்த உணவு வகைகள் எனக்கு எதுவும் பிடிக்காது என்று கூறு.
1: இது தவிர்க்கும் வகையிலான விடையாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பீட்ரூட் என்பதற்கு அக்காரக்கிழங்கு, கேக் என்பதற்கு
2: அணிச்சல்
1: என்று சொல்லி இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபட்டில இருந்து எம் மீனாட்சி பேசுறேன்.
1: எம் மீனாட்சி அவர்களே, எம் என்பதற்கு பொருள் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
3: என்னது
1: என்னது என்பது ஒற்றை சொல் எம் என்பதுக்கு என்று சொல்லி இருக்கலாம். கோடை பண்பலை 100.5 4:48 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ? இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் இது 1 நிமிட போ என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன? புன்னகையோடு வந்து இருக்கிறீர்கள். வந்து இருப்பவரின் பெயர் என்ன? குமராயி அம்மா அவர்களே, மதியம் நம் வீட்டில் என்னென்ன உணவுகளை சமைத்தீர்கள்?
4: கோழிக்குழம்பு,
1: சோறு, சாதம். இதற்கு வைத்த சோறு மட்டும் வைத்திருந்தால் நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். கோடை பண்பலை வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
5: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன்.
1: சந்திரசேகர் ஐயா அவர்களை நீங்கள் நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசி இருக்கிறீர்களா?
5: இந்த நிகழ்ச்சியில் 1 திங்களுக்கு முன்பு பேசி இருக்கிறேன்.
1: பேசி இருக்கும் நேயரே, பிஸியாக இருக்கும் நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
5: நான் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டுதான் இருப்பேன்.
1: அப்படி இருக்கு, உங்களுக்கு ரைத்தா பிடிக்குமா?
5: எனக்கு எப்பொழுதுமே தயிர் பச்சடி மிகவும் பிடிக்கும்.
1: அமாவாசை என்று என்னென்ன விஷயங்களை செய்ய மாட்டீர்கள்?
5: நான் பொதுவாக வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வேன்.
1: இப்படி இருக்கிறீர்கள், உங்களுக்கு புலிக்குட்டி பிடிக்குமா?
5: இன்னொரு முறை கேள்வியை கூறுங்கள்.
1: உங்களுக்கு புலிக்குட்டி பிடிக்குமா?
5: மிகவும் பிடிக்கும்.
1: என்ன பிடிக்கும்?
6: தன்வின்
1: அவர்களை எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
6: நான் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருந்து வந்திருக்கிறேன் ஐயா.
1: தன்வின் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
6: என்னென்ன
1: திருவிழாக்களுக்கு எல்லாம் நீங்கள் சென்று இருக்கிறீர்கள்
6: ஐயா?
1: சொல்லுங்கள் தோழனே, உங்களின் பதிலுக்காக அவ்வளவு விடைக்காக காத்திருக்கும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: என்னுடைய பெயர் ராமமூர்த்தி என்று உங்களிடம் கூறுகிறேன்.
1: ராமமூர்த்தி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறார்?
7: மாவட்டம் பேரேறு வட்டாரம் சின்னம்பிள்ளையாறு சிற்றூரில் இருந்து உங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
1: வந்து இருக்கும் நண்பே, நம் வீட்டு கதவுகளில் எத்தனை சாவிகள் இருக்கின்றன?
7: ஒரே ஒரு திறவுகோல் உள்ளது.
1: அந்த திறவுகோலின் கலர் என்ன?
7: அது எனக்கு சற்று கூற இயலாது.
1: வீட்டில் கரண்ட் இருக்கிறதா இல்லையா இப்பொழுது?
7: மின்சார வசதி இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது என்று சற்று தெளிவாக கூறுகிறேன்.
1: எத்தனை வகையான விளக்குகள் அங்கே இருக்கின்றன நம் வீட்டில்?
7: ஒரே வகையான குழாய் விளக்கு மட்டும் உள்ளது என்பதை உங்களிடம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
1: நம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
7: நானும் எனக்கு மனைவியாகவும்.
1: நீங்க என்ன போட்டு குளிப்பீர்கள்? கால இடைவெளி வந்து இருக்கிறது. நல்ல தமிழில் உரையாடினார் என்றே சொல்ல முடியும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்து சொன்னவரின் பெயர் என்ன? உங்களின் பெயரை இன்னொரு முறை கூறுங்கள். உங்கள் பெயர் என்ன? முகிலன். முகிலன் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறார்? பெரம்பலூரில். எத்தனாவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்? பெரிய வகுப்பு படிக்கக்கூடிய தோழன் தானே. 2 முறை ஒற்றை சொற்கள் வந்தன. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
8: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
9: அனில் சோயா சங்க்ஸ்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
12: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?

0: பூமக் சினிமா தான், பூமக் சினிமாஸ்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வழி வழியாய் நம்மை வழிநடத்தும் வான்புகள் மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
6: வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
7: இனிய மாலை வணக்கம் தோழரே.
6: சொன்னவரின் பேர் என்ன?
7: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டஹள்ளி அப்படிங்கிற சித்தூரிலிருந்து தாங்களுடன் உரையாடுகிறேன் நண்பரே.
6: வந்து இருக்கும் நண்பனின் பேர் என்ன என்று சொல்ல முடியுமா?
7: ஆறுமுகம் என்றே கூறலாம் ஐயா.
6: ஆறுமுகம் அவர்களை உங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது?
7: அனைத்து முதியோர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பிடிக்கும் ஐயா.
6: ஆசீர்வாதம் என்பதற்கு பதிலாக
5: வாழ்த்து
6: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. நலமா?
6: நலமாக இருக்கிறோம். உங்கள் பெயர் என்ன?
8: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் சீனிவாசன் ஐயா.
6: சீனிவாசன் அவர்களை, ஜீனி அதிகமாக போட்டு குடிப்பீர்களா கம்மியா போட்டு குடிப்பீங்களா?
8: குறைவாக தான் பயன்படுத்துவேன் நண்பரே.
6: உங்களுக்கு யாருடைய ஆலோசனை தேவை?
8: நண்பர்களின் அறிவுரை தேவை.
6: அதற்குள்ளாக காலை இடைவெளி வந்து இருக்கிற தொடர்ச்சியான தமிழ் உரையாடல் தேவை, தயக்கம் என்பது வேண்டாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்திருப்பவரின் பேர் வணக்கம்.
9: வணக்கம்.
6: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: பரிமலா பேசுகிறேன்.
6: பரிமலா அம்மா அவர்களே, ஒற்றை சொல்லில் வந்து இருக்கிறீர்கள். நீங்கள் விதிமுறையை மீறியும் கூட வந்து இருக்கிறீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். மாணிக்க வாசகம் ஐயா அவர்களே, விதிமுறையை மீறினீர்கள் என்றால் அது ஒரு திங்கள் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். 4 திங்கள்கள் உங்களிடம் தொடர்ந்து சொல்லி இருக்கிறேன். ஒரு விண்ணப்பமாக வைத்து அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக. வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்து விட்டார், பேசிவிடலாம். வருக. வணக்கம்.
10: தேனினும் இனிய செங்கருமான கோடை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிளிக்கல் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கம்.
6: கரும்பிலிருந்து என்ன எடுப்பார்கள் நண்பா?
10: கரும்பிலிருந்து அச்சா சர்க்கரை எடுப்பார்கள்.
6: சர்க்கரை என்ற சொல்லு பயன்படுத்த என்ற சொல்லு மெட்டி பார்த்தது. கால இடைவெளியும் வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். விஜயா அவர்களே, எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
11: தேனி மாவட்டத்தில் வந்திருக்கேன்.
6: தேனி மாவட்டத்தில் மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்? என்ன சார் சாப்பிட்டீர்கள்? புளிச்சாறு மட்டும் சாப்பிட்டீர்களா? சோறு என்ன சாதம் வைத்தீர்கள்? நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். நேய உறவுகளை வந்து கொண்டே இருங்கள், நிறைவு செய்து விடலாம் இன்றைய நிகழ்ச்சியை. உங்கள் பெயர் என்னவும்?
12: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் மாணவர் சுற்றில் இருந்து பாச முருகேசன் உரையாடுகிறேன்.
6: என்ன முருகேசன்? பாச முருகேசனா?
12: பாச முருகேசன்.
6: பாச முருகேசன். உங்க இனிஷியல் என்ன?
12: இன்றைய
6: செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. அன்பொழியில் பண்பலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிய செப்புக செந்தமிழினிதே நிறைவுக்கு வந்திருக்கும் இந்த நேரத்தில் இன்று யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
5: வழங்கிவிடலாம். கரூர் அ குமார்.
13: வாழ்த்துக்கள் குமார். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
5: அடுத்ததாக மதுரை பேரையூர் ராமமூர்த்தி.
13: வாழ்த்துக்கள் ராமமூர்த்தி. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில்

0: கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
2: கரூர் அ குமார், மதுரை பேரையூர் ராமமூர்த்தி.
1: இவர்களோடு சேர்ந்து கரூர் சந்திரா. நீங்கள் மூவரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே. Thank you.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
3: தித்திக்கும் தேன் தமிழை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எஸ் அனீஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி கிஷோர்குமார். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி அந்தியின் ஆலாவணைகளோடு சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம் சிவந்திடும் முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்புத்துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் சிறு குறி தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்தவொரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசிய விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3

தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவ் நகரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: வானில் செவ்வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கும் வெள்ளி, எழிலியை எடுத்து உடுத்திக் கொண்டிருக்கும் மலை முகடுகள், அந்திப்பொழுதினை அலங்கரிக்கும் மல்லிகை மொட்டுக்கள், மனங்களில் அமைதியை கூட்டும் இந்த மாலை வேளையில் மனம் மயக்கும் இசையை கொண்டு உங்கள் உள்ளங்களை நிறைக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We are ready.
16: We are ready.
17: We are ready.

0: பந்தாடும் பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே கொடைக்கானலில் பார்த்தா பயங்கர மழை, அதோடு சேர்த்து குளிரும் சேர்ந்துக்குச்சு. இந்த குளிரில் ஏதாவது விளையாட்டு விளையாட முடியுமா?
1: அது என்னென்ன விளையாடலாமான்னு கேட்குறீங்க. ஃபுட்பால்னு ஒரு கேம் இருக்குல்ல, அது விளையாண்டா உடம்புலாம் அப்படியே சூடாக இருக்கும்.
0: அதே தான், குளிராவது மழையாவது புயலாவது விளையாடலாம் ஃபுட்பால் அப்படின்னு ஒரு உலகமே உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தை விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்து ரசித்த தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த போட்டிகள், அதோட முடிவுகள், அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். முதல் போட்டி
2: பனாமாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்திய நேரப்படி 2:30 ஆரம்பிச்சிச்சு. அந்த போட்டியில் பனாமா 0 இங்கிலாந்து 2 கணக்கில் இங்கிலாந்து வின் பண்ணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க.
1: இப்போ இங்கிலாந்து அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா, பெல்காம்ன்றவர் போட்டியோட 62 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. 2வது கோல் ஹாரி கெயின் அப்படின்றவர் 67 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருக்காரு.
2: இந்த 67 நிமிஷத்தில் அடிக்கப்பட்ட ஒரு கோல் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கெயினுக்கு ஒரு முக்கியமான கோல். ஏன்னா உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இங்கிலாந்து வீரரால் அடிக்கப்பட்ட அதிகபட்ச கோல் இதுதான். இதுக்கு முன்னாடி கேரி லினேஜ் அப்படின்றவர் 10 கோல் அடிச்சிருந்தாரு. இந்த சாதனையை இவர் 11வது கோல் மூலியமா முடியடிச்சிருக்காரு.
0: ஹாரி கெயினோட சிறப்பான பங்களிப்பும் அதில் இடம்பெற்றிருக்கு. இங்கிலாந்து இந்த போட்டியை

0: ஜெயிச்சு ரவுண்ட் ஆஃப் 32 தகுதி பெறாங்க. அதே நேரத்தில் பனாமா அணி ரவுண்ட் ஆஃப் 32 தகுதி பெறாம இந்த போட்டியிலிருந்து உலகக்கோப்பையிலிருந்து வெளியே. இரண்டாவது போட்டி குரோவேஷியாக்கும் கானாக்கும் நடந்தது. என்ன மாதிரியான போட்டி, எப்படி நடந்ததுன்னு பேசிடலாம்.
1: குரோசியா 2-2 கோல்களும் கானா 1 கோல்களும் போட்டு குரோசியா இந்த போட்டியில வின் பண்ணிட்டாங்க. அடுத்த சுற்றுக்கும் முன்னேறிட்டாங்க. கானா தோத்திருந்தாலும் அடுத்த சுற்றுக்கு இவங்களும் முன்னேறாங்க. மூணாவது இடத்துல இருக்க சிறந்த அணின்ற அடிப்படையில்
2: இப்ப குரோசியா அணியோட முதல் கோல் பாத்தீங்கன்னா சுச்சிச் அப்படின்றவர் போட்டியோட 31 நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இரண்டாவது கோல் பாத்தீங்கன்னா பிளாட்சிச் அப்படின்றவர் 83 நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருப்பாரு.
1: இந்த 83 நிமிடத்தில் அடிக்கப்பட்ட அந்த இரண்டாவது கோலுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. அது என்னன்னா குரோசியாவோட லூகா மோட்ரிச் அப்படிங்கிறவர் தான் ஃப்ரீ கிக் மூலியமா இந்த கோலுக்கான ஒரு உதவியை செஞ்சிருப்பாரு. இதன் மூலியமா 1960 அப்புறமா மிக வயதான நபரின் உதவியால் அடிக்கப்பட்ட ஒரு கோல் அப்படின்ற சாதனையை வந்து லூகா மோட்ரிச் பதிவு பண்ணியிருக்காரு.
2: அடுத்த கோல் பார்த்தீங்கன்னா ககானாவோட அணியோட சேர்ந்த முதல் கோல் லக்காசென் அப்படின்றவர் போட்டியோட 73 நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. அவங்க என்னதான் கோல் அடிக்க முயற்சி செஞ்சாலும் இருந்தாலும் அவங்களால ஒரு கோல் லீடிங் அடிக்க முடியல.
0: ஒரு கோலோட பதிவு செஞ்சு 2-1 ஆட்ட முடியுது. குரோயேஷிய அணி வெற்றி பெற்றுறாங்க. இரண்டு அணிகளுமே ரவுண்ட் ஆஃப் 32 தகுதி பெற்றுறாங்க. அடுத்த போட்டி கொலம்பியா போர்ச்சுகல். ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட போட்டி,
1: ஊர் உலகமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி. ஏன்னா இந்த போட்டியில விளையாண்டவர் ரொனால்டோ.
2: இந்த போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துச்சு. கொலம்பியா அணிக்கு போர்ச்சுகல் அணி யார்தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கடைசி ஆரவாரமாக போச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த ரெண்டு அணியுமே சமநிலையில் நின்றுச்சு.
1: எல்லாம் எதிர்பார்த்தாங்க போர்ச்சுகல் தான் ஜெயிக்கும். ஏன்னா போர்ச்சுகல் இருக்கு, போர்ச்சுகல் ஒரு பலம் வாய்ந்த அணி, அதில் ரொனால்டோ இருக்காரு. வழக்கம் போல கொலம்பியாவை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க போர்ச்சுகல் அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு நடந்தது என்னமோ அதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயம்தான்.
0: போர்ச்சுகல் கொலம்பியா அணியில் எப்படி போர்ச்சுகலுக்கு நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்கிறோமோ அவரளவுக்கு ஒப்பிட முடியாது கொலம்பியா அணி வீரர். ஆனாலும் அவரும் ஒரு திறமசாலி திறமை வாய்ந்த வீரர். கொலம்பியாவை சேர்ந்த ஜேம்ஸ் ரோட்ரிகேஸ்ன்றவர் அருமையாக பாலை பாஸ் பண்ணுவார். அதே மாதிரி பாக்ஸுக்குள்ளே அவர் காலுக்கு பந்து கிடச்சா கோல் போஸ்ட்டை நோக்கி சரம் மாதிரி அடிப்பார். கொலம்பியா நல்லா முயற்சி பண்ணாங்க, நல்லா சான்சஸை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்களால கோல் அடிக்க முடியல. போர்ச்சுகல் அணியோட பெரிய பின்னடைவா என்ன பார்க்கப்படுதுன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு பாக்ஸுக்குள்ள பால குடுக்கறதற்கான முயற்சின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இப்படி எத்தனை ரொம்ப நாளும் போடலாம் அவ்வளோ குறைவா இருக்கு. மிகப்பெரிய வீரர், அவர் காலுக்கு பந்தை கொடுத்தா போதும், 2-1 பந்து கொடுத்தா அதுல ஒரு பந்தை கோலா மாத்துவார், கண்டிப்பா மாத்துவார். அப்பேற்பட்ட தர்மசாலியான வீரரை அந்த அணியில வச்சுட்டு அந்த அணி வீரர்கள் எல்லாம் பாக்ஸுக்குள்ள வராங்க. நான் இந்தா பண்ணுறேன் பாருங்க, ஹெட்டரு இந்தா பாருங்க, நான் எத்துறேன் பாருங்க, நான் அடிக்கிறேன் பாருங்கன்னு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று பாக்ஸுக்கு மேலே போகுது, இல்லை பாக்ஸுக்கு சைடில் போகுது, இல்லை தனியாக ஆடியன்ஸை நோக்கி பறந்து போகுது. இந்த மாதிரி போர்ச்சுகல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்து அவங்களோட சூழல் எப்படி இருக்கும், ரவுண்ட் ஆஃப் 32 அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதே கஷ்டம். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் 32 போர்ச்சுகல் அணி யாரை சந்திக்க போகிறாங்கன்னா குரோவேஷியாவை. குரோவேஷியாவும் மக்கள் மத்தியில் பிரபலமான அணி, போர்ச்சுகலும் பிரபலமான அணி. யாராவது ஒரு ஆள் தான் ரவுண்ட் ஆஃப் 16 தகுதி பெறுறாங்க. ஆனால் அந்த ரவுண்ட் ஆஃப் 32 பரபரப்பாக பார்க்கக்கூடிய ரெண்டு போட்டிகள் இருக்குது. ஒன்று பிரேசில் வெர்சஸ் ஜப்பான், இன்னொரு போட்டி இந்த போர்ச்சுகல் வெர்சஸ் குரோவேஷியா. இந்த 4 அணிகளுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற அணி. ஆனால் யாராவது ரெண்டு பேர் தான் அடுத்த சுற்றுக்கு போக முடியும். இந்த முடிவினால் அந்த பரபரப்பு அடுத்த சுற்றுக்கு அது கொண்டு போய் சேர்த்துருக்கு. இதுதான் இந்த சூழல். அடுத்த போட்டி பேசிடலாம்.
1: இந்த போட்டியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் 90 நிமிஷத்தில் நடந்துச்சு. கொலம்பியாவோட டேவின்சன் சான்சஸ் அப்படிங்கிறவர் தலையில் முட்டி ஒரு அருமையான கோலை போர்ச்சுகலுக்கு எதிராக பதிவு பண்ணார். அவர் அந்த கோலை போட்ட உடனே அவர் மட்டும் இல்லை, அந்த ரசிகர்கள் எல்லாம் கொண்டாட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கொண்டாட்டம் ஒரு சில நிமிடங்கள் கூட நீடிக்கலை. ஏன்னா வார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது ஒரு ஆஃப் சைட் கோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவரோட கால் இல்லைங்க, அவளோட கட்டை விரல் ஆஃப் சைட் கோலுக்கு அந்த பக்கம் வெறும் 5 சென்டிமீட்டர் தூரம் தான் போயிருந்துச்சு. அதை பார்த்துட்டு இது ஒரு ஆஃப் சைட் கோலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் பார்க்கறதுக்கு பாவமாக இருந்தாலும் ஃபுட்பாலோட ரூல்ஸ் அப்படி, அதை மதிச்சு தானே ஆகணும்.
0: நிச்சயமாக ஒரே ஒரு கட்டை விரல் போனதுக்கு போச்சா ஒரு கோல் போச்சான்றது தான் அதோட நியதி விதின்னு ஆயிடுச்சு. சரி, அடுத்த போட்டி பேசிடலாம். டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடந்த போட்டி. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ 3 கோல்கள் பதிவு செஞ்சாங்க. உஸ்பெகிஸ்தான் பதிலுக்கு 1 கோல் பதிவு செஞ்சு போட்டி 3-1 என்ற நிலையில் முடிந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ போட்டியை ஜெயிச்சிட்டாங்க.
1: இந்த வெற்றி காங்கோக்கு ஒரு முக்கியமான வெற்றி. ஏன்னா 1974 அவங்க முதல் முறையாக உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்றிருந்தாலும் இந்த போட்டி தான் அவங்களோட 54 வருட உலகக்கோப்பை வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட முதல் வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமான ரவுண்ட் ஆஃப் 32க்கும் இப்போ தான் முதல் முறையாக முன்னேறாங்க.
2: உஸ்பெகிஸ்தான் ஆடுதலாக ஒரு கோல் அடித்தாங்க, ஆனால் அடுத்த சுட்டுக்கு அவங்களால தகுதி பெற முடியல.
0: அதே தான் அவங்களுடைய நிலவரம். அதை தொடர்ந்து நடந்த போட்டி அல்ஜீரியாக்கும் ஆஸ்திரியாக்கும் இடையே நடந்த போட்டி, இரண்டு அணிகளும் தலா 3 கோல்கள் அடித்தாங்க. போட்டி சமநிலையில் முடிஞ்சது.
1: என்னதான் இந்த போட்டி சமநிலை முடிஞ்சிருந்தாலும் இரண்டு அணிகளுமே அடுத்த சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க. அதனால

0: ரெண்டு அணிகளுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சம்பந்தம் தான்.
1: அடுத்து எதிர்கொள்ள இருக்க ரவுண்ட் ஆஃப் 32ல அல்ஜீரியா சுவிட்சர்லாந்து அணிக்கும் ஆஸ்திரியா அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் எதிர்கொள்ள இருக்காங்க.
2: அதே தான் அடுத்த சுற்று சுவாரஸ்யத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும். ஆஸ்திரியா பலம் வாய்ந்த ஸ்பெயினை எதிர்கொள்ள இருக்காங்க. இந்த அல்ஜீரியா ஆஸ்திரியா போட்டியை தொடர்ந்து நடந்த ரொம்பவும் பேசப்பட்ட போட்டி, எல்லாராலும் பார்க்கப்பட்ட போட்டி அப்படின்னா ஜோர்டான் அணிக்கு எதிராக அர்ஜென்டினா விளையாண்டதுதான். ஜோர்டான் ஒரு கோல் பதிவு செஞ்சாங்க, அர்ஜென்டினா சும்மா 3 கோல் பதிவு செஞ்சு போட்டியில அசாத்திய வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. என்ன நடந்ததுன்ற விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடலாமா?
1: அர்ஜென்டினா அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா லூக்கஸ் அலோ அப்படின்றவர் போட்டியோட 19வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தாரு. 2வது கோல் மார்டினஸ் 31வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. 3வது கோல் அர்ஜென்டினா அணியோட கேப்டன் லியோனல் மெஸ்ஸி 80வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. ஜோர்டன் அணியோட முதல் கோல் அல் தமாரி அப்படின்றவர் 55வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. இருந்தாலும் 1-3 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா அணி ஜோர்டன் அணியை வெற்றி பெறாங்க.
0: அர்ஜென்டினா அணி ஏற்கனவே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. அதனால எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட நட்சத்திர வீரர் மெஸ்ஸியை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பெஞ்சில் தான் உட்கார வச்சிருந்தாங்க. அவரை 60வது நிமிஷத்தில் தான் ஆட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த 20வது நிமிஷத்துலேயே மனுஷன் வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ஒரு ஃப்ரீ கிக் மூலமா ஒரு கோலை பதிவு செஞ்சிட்டாரு. இந்த கோல் மூலியமா அதாவது உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 7 போட்டிகளில் கோல் போட்ட ஒரே வீரர் அப்படின்ற சாதனையை மெஸ்ஸி பதிவு பண்ணியிருக்காரு. ஜோர்டனுக்கு இது ஒரு தோல்வி தான். இந்த போட்டியோட ஜோர்டன் வெளியேறிட்டாங்க. இருந்தாலும் ஜோர்டன் போட்ட அந்த ஒரு கோல் பேசப்பட வேண்டிய கோல். அது என்னன்னா அர்ஜென்டினாவுக்கு எதிராக இந்த உலகக்கோப்பை தொடரில் அடிக்கப்பட்ட ஒரே கோல் இந்த கோல் தான். அதனால ஜோர்டன் அணி தலை நிமிர்ந்தே வெளியே போகலாம்.
2: அதேதான், கிளீன் ஷீட் இல்லாத சூழல் அர்ஜென்டினாக்கு ஏற்பட்டுருச்சு. 0-0 எதிரணிகளை வந்து எந்த கோலும் அடிக்க விடாமல் கடந்த 2 போட்டிகளில் அவங்களோட ஸ்கோர் ஷீட்டை மெயின்டைன் பண்ணாங்க. இந்த போட்டியில் ஜோர்டான் அணி ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா மெஸ்ஸி அடித்த ஃப்ரீக்கு 80வது நிமிஷத்தில் பேசுகிற மாதிரி முதல் கோல் 19வது நிமிஷத்தில் லோ செல்ஸோ அவர் அடித்த ஃப்ரீ கிக் அப்படியே மெஸ்ஸி பாணியில் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஸ்லோவான ரன்னிங்கில் அழகான இடதுகால பயன்படுத்தி அப்படி மேலே பந்து அப்படி அதலாக்கா எத்துவார், அழகாக போகும். கோல் கீப்பரோட வலது பக்கம் அப்படியே மேல் மூலையில் அப்படி பந்து கேர்லிங்காக போகணும், அப்படியே வளைஞ்சிட்டு உள்ளே போய் கோல் வலக்குள்ளே போகும். பார்க்கவே பிரமாதமாக இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு மெஸ்ஸி தான் அடிச்சாரா அப்படின்னு பார்த்தா, ஓ அவர் தான் வெளியில் உட்காந்துருக்காரோ, யாருப்பா அது அப்படின்னு ஒரே ஸ்டேடியமே ஆர்ப்பரிச்சிரும். அந்த நேரத்தில் மெஸ்ஸியோட முகத்தை காமிப்பாங்க, அவரே சிரிப்பார், அசா ஆக அருமையாக இருக்கே அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நல்ல தருணங்களும் இந்த போட்டியில் பார்க்க முடிஞ்சது. பலம் வாய்ந்த அர்ஜென்டினா அணி ரவுண்ட் ஆஃப் 32ல கேப் ஓவர் டேவை எதிர்கொள்ள இருக்காங்க. அந்த போட்டியும் ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிறப்பான அட்டாகிங் டீம் பிளஸ் சிறப்பான டிஃபெண்டிங் டீம் அப்படின்ற சூழல் அது உருவாக்கி இருக்கு. எப்படி வெளியே வருது, என்ன முடிவுகள் வருதுன்றத நம்ம பந்தாடும் பந்தாட்டத்தில் பேசிடலாம்.
0: இந்த அர்ஜென்டினாவுக்கும் ஜோர்டனுக்கும் நடந்த போட்டி தான் லீக் ஆட்டத்தோட கடைசி போட்டி. இதோட லீக் போட்டிகள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா ரவுண்ட் ஆஃப் 32 அப்படின்னு சொல்லக்கூடிய நாக் அவுட் சுற்று இன்னிலிருந்து அதாவது June 28 July 3 வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நடக்க போற போட்டிகள் எல்லாமே வால்வா சாவா போட்டிகள் தான். ஜெயிச்சா அடுத்த கட்டம், தோத்தா வெளியே.
2: சரி, அப்ப ரவுண்ட் ஆஃப் 32 பாக்குறோம். இதே மாதிரி சந்தோஷமா ஃபுட்பால் பேசுறோம். இப்ப கிளம்புவோமா?
1: கிளம்புவோனே.
0: கிளம்புவோமே.
2: மழை பெய்யுது, மிளகா பஜ்ஜி சாப்பிடலாமா?
1: எனக்கும் சாப்பிடணும் போலதான் இருக்கு.
0: வாங்கி கொடுத்தா சாப்பிடலாம்.
2: வாங்கிடுவோம், இப்ப கிளம்பிடுவோம்.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: காற்றலையில் கால்பந்தாட்ட கொண்டாட்டத்தை கேட்டு ரசித்தோம். இனி செவியுறம் கவிப்பாட கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். கார்காலத்தில் அந்த ஆதவனை தன் வெம்மையை சற்று தணித்துக் கொள்கிறான். அக்கணமும் அவள் சினத்தால் அவனை வாட்டுகிறாள். அந்த வசந்த கால பறவையிடம் எத்தனை கனிவாய் உரைத்தாலும் இலக மறுக்கிறது. இருந்தும் காதல் மட்டும் நம்பிக்கையில் துடிக்கிறது.

இசை பூந்தேரில் ஒரு இன்னிசை பயணம். இது நம் கோடை பண்பலை 100.5. ஆலி அடித்து சென்றது அவனின் மணல் சிற்பத்தை மட்டுமே. மனதூவியத்தை யாராலும் தீண்ட இயலுமா? அவன் மனக்கோட்டையின் மகாராணியாய் கனவையும் நினைவையும் காலத்தையும் ஆள்கிறாள் அவள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னிசையால் இதயத்திற்கு இதம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடி பன்மலையின் 1.5. அவள் பாதம் தொட்டு அவன் உரிமையை பெற காத்திருக்கிறான். நினைவில் மட்டும் அல்லாமல் நிஜத்திலும் அவள் கரம் பற்றி கொண்டு காதல் கதை பேசிட, யாருமற்ற பாதையில் கைகோர்த்து நடந்திட, ஆசைதான் அந்த மன்னவனுக்கு இலக்கறியா பயணம் ஒன்றை அவளோடு நடக்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 12 சூரிய கிரகணம். மகாராணியை பற்றி விக்ரமன் விசாரித்த போது பொன்னன் கண்ணீர் விட்டான். அவர் உயிரோடு இருக்கிறார், ஆனால் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று சொல்லி அருகில் இருக்கும் மண்டபத்தில் சென்று பேசலாம் என்று கூறினான். இனி விக்ரமனும் பொன்னனும் மண்டபத்தை அடைந்த போது நன்றாக இருட்டுவிட்டது. இம்மாதிரி ஜன சஞ்சாரமில்லாத இடங்களில் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக அத்தகைய மண்டபங்களை அந்நாளில் கட்டியிருந்தார்கள். மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் அவருடைய கட்டளையினால் கட்டப்பட்டபடியால் அவற்றுக்கு மகேந்திர மண்டபங்கள் என்ற பெயரே வழங்கி வந்தது. மண்டபத்துக்கு வெளிப்புறம் இருந்த திண்ணையில் விக்ரமனை இருக்கச் செய்து பொன்னன் உள்ளே சென்று தான் அங்கு வைத்திருந்த உலர்ந்த துணிகளை எடுத்து வந்தான். விக்ரமன் அவற்றை உடுத்திக் கொண்டான். அந்த மழைக்கால இருட்டில் இனி வழி நடப்பது அசாத்தியமாதலால் அன்றிரவை அந்த மண்டபத்திலேயே கழிப்பது என்று இருவரும் சேர்ந்து தீர்மானித்தார்கள். பிறகு பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றிய பின்வரும் அதிசயமான வரலாற்றை கூறினான். விக்ரமன் தேசப்பிரஷ்ட தண்டனைக்கு உள்ளாகி கப்பல் ஏறி சென்ற பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்க்கை பெரும் பாரமாயிருந்தது. மீண்டும் தன் புதல்வனை ஒருமுறை காணலாம் என்ற ஆசையினாலும் நம்பிக்கையினாலுமே உயிரை சுமந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் முன்னர் கணவனுடனும் பின்னர் புதல்வனுடனும் வசித்திருந்த வசந்த மாளிகையில் தன்னந்தனியாக வசிப்பது அவளுக்கு நரக வேதனையாயிருந்தது. இச்சமயத்தில்தான் பார்த்திப மகாராஜாவின் தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகள் தமது தர்ம பத்தினியுடன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு உறையூருக்கு வந்தார். அவர்கள் வசந்த மாளிகைக்கு வந்து அருள்மொழி ராணியை பார்த்து தேறுதல் கூறினார்கள். அருள்மொழி அவர்களுடன் தானும் ஸ்தல யாத்திரை வருவதாகச் சொல்லவே அவளையும் அழைத்து கொண்டு பிரயாணம் கிளம்பினார்கள். காஞ்சி நகர் ஒன்று நீங்களாக தமிழகத்தில் உள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள். 2 வருஷ கால

0: ஸ்தலம் இவ்விதம் யாத்திரை செய்த பிறகு சென்ற வருஷம் தை மாதத்து அமாவாசையில் காவேரி சங்கமத்தில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு அவர்கள் பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். சென்ற வருஷம் தை அமாவாசையில் மகோதய புண்ணிய காலம் சேர்ந்தது. அதனுடன் அன்று சூரிய கிரகணம், சம்பூர்ண கிரகணம் பிடிப்பதாயும் இருந்தது. இந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு அன்று காவேரி சங்கமத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக நாடெங்கும் இருந்து ஜனங்கள் திரள் திரளாக வந்தார்கள். பொன்னனும் வள்ளியும் கூட உறையூரிலிருந்து நெடுநாள் பிரயாணம் செய்து காவேரி சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தனர். உறையூர் வாழ்க்கை அவர்களுக்கும் பிடிக்காமல் போயிருந்தபடியாலும் அருள்மொழி ராணியை ஒருவேளை சந்திக்கலாம் என்ற ஆசையினாலும் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆசையும் நிறைவேறியது. திருச்செங்காட்டாங்குடியிலேயே அருள்மொழி தேவியை அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். புண்ணிய தினத்தன்று காலையில் பரஞ்சோதி அடிகள் அவர்களுடைய பத்தினி திருவெண்காட்டு நங்கை, அருள்மொழி ராணி, பொன்னன், வள்ளி எல்லாருமாக காவேரி சங்கமத்துக்கு கிளம்பினார்கள். சங்கமத்தில் அன்று கற்பனை கடங்காத ஜனத்திரள் கூடியிருந்தது. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்துவிட்டார்களோ என்று தோன்றியது. ஜனசமுத்திரத்தை கண்ட உற்சாகத்தினால் ஜலசமுத்திரமும் பொங்கி கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினியர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் M. Kumaraswamy College of Engineering, Autonomous. Admissions open. Counseling code 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அந்திப்பொழுதினை இசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவனின் தீரா காதலையும் ஏக்கங்களையும் அந்த நிலவிடம் தான் பேச வேண்டியதா இருக்கிறது. தூரங்கள் எவ்வளவு நீண்டாலும் அன்பின் தேடல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். வெண்ணிலவிடம் வான் கொண்ட காதல் தீந்திடுமா என்ன?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிற்பங்களுக்கு உயிர்தான் உண்டோ? அந்த சிற்பம் அவன் இதய கோட்டையை அலங்கரிக்கிறது. நாளிகையெல்லாம் கடைக்கண் பார்வையில் அன்பெய்தி அவனை அனுதினமும் ஆட்கொள்கிறாள்.

0: இன்னிசை ராகங்களால் செவிவருடி இனிதை நிறைவுக்கு வருகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு.
1: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: விழுப்புரம் திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.
2: சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே.
1: தொண்டைநாடு பகுதியின் தேவார பாடல்களில் போற்றப்படும் 30வது கோயில் இதுவாகும். திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகியோரின் தேவார பாடல்களில் இக்கோயிலின் இறைவன் போற்றப்படுகிறார். சமஸ்கிருதத்தில் பக்ரா என்றால் ஒழுங்கான முறையில் அல்ல, மாறுபாடு என்று பொருள். எனவே இந்த கோவிலின் பல அம்சங்கள் வழக்கமான மரபுக்கு முரணாக உள்ளன. பொதுவாக காளி கோவில்கள் ஒரு கிராமத்தின் எல்லையில் அமைந்திருக்கும், ஏனெனில் அவள் ஒரு காவல் தெய்வம். இருப்பினும் இங்கே காளி கோவில் சிவன் கோவிலின் உள்ளே உள்ளது. கொடிக்கம்பம்

சற்றே வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பொதுவாக பிரதான கோபுரத்தின் கீழுள்ள நுழைவாயிலிருந்தே தெய்வத்தின் தரிசனம் பெறலாம். கோயிலின் முக்கிய அம்சங்களான ராஜகோபுரம், கொடிக்கம்பம், நந்தி ஆகியவை நேர்கோட்டில் அமையாமல் ஒன்று கொஞ்சம் தள்ளி அமைந்துள்ளன. காளி சந்நிதியின் மேற்கு பகுதியில் ஆத்மலிங்கம் அமைந்துள்ளது. இந்த லிங்கம் கோடை காலத்தில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். பருவமழை காலங்களில் நீர்முத்துக்கள் இந்த லிங்கத்தின் மீது தங்கியிருக்கும். அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். சந்திர மௌலீஸ்வரர் பகவான் சந்திரசேகர் பிரிசூடிய பெருமான் என்று போற்றப்படுகிறார். அன்னை அமிர்தாம்பிகை வடிவாம்பிகை என்று போற்றப்படுகிறார். அன்னை வக்ரகாளி புன்னகைக்கும் கருணையில்ல சாந்த ஸ்வரூபியாக இக்கோயிலில் அருள் பாலிக்கிறார்.

0: வரா.
1: பரதராஜ பெருமாள் வக்ராசுரன் என்ற அசுரனை அழித்தார். வக்ராசுரனின் சகோதரியான துன்முகியை வக்ரா காளி அழித்தார். காளி தாக்கிய போது துன்முகி கர்ப்பமாக இருந்தாள். விதிகளின்படி சிசுவின் குழந்தையை கொல்வது பாவம். எனவே வக்ரகாளி தன் வயிற்றில் இருந்து குழந்தையை வெளியே எடுத்து அதை தன் வலது காதில் மோதிரமாக அணிந்தாள். காளி வக்ராசுரனின் சகோதரியை அழித்ததால் அவள் வக்ரகாளியாக இந்த கோவிலில் தங்கினாள். அவள் கடும் கோபத்தில் இருந்தாள். ஆச்சாரிய ஸ்ரீ சங்கரர் தேவியின் இடது காலில் ஸ்ரீ சக்கரத்தை பொருத்தி அவளை ஆசுவாசப்படுத்தினார். காளி ராகு மற்றும் கேது ஆகிய நாக கிரகங்களின் தெய்வம் என்பதால் சந்நிதியை வலம் வரும்போது 4 சுற்றுகள் வளஞ்சுழியாகவும் 5 சுற்றுகள் இடஞ்சுழியாகவும் வளம் வர வேண்டும். அன்னை வக்ரகாளி அம்மனின் அருளால் இவ்விடம் புகழ் பெற்றது. இவ்விடம் வக்ரசாந்தி திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலில் அமைந்துள்ள வக்ரகாளியின் சிலை பிரமிக்க வைக்கிறது. தலையில் சுடர்விடும் சடைமுடி உள்ளது. மண்டை ஓடு கிரீடமாக உள்ளது. வலது காதில் உள்ள சிசுவே காதனியாகும். அவளுக்கு 8 கைகள் உள்ளன. வலது கைகளில் பாசம், சக்கரம், வாள், காட்டு விலங்கின் மண்டை ஓடு போன்ற ஆயுதங்கள் உள்ளன. பௌர்ணமி நாட்களில் நள்ளிரவு 12 மணிக்கும் அமாவாசை நாட்களில் நள்ளிரவு 12 மணிக்கும் வக்ரகாளி அம்மனுக்கு ஜோதி தரிசனம் செய்யப்படும் போது கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். கோபுர மண்டபத்தின் மேல் ஏற்றப்படும் ஒளியே ஜோதி தரிசனமாகும். இந்த தரிசனம் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் சிவன் திருக்கோவிலாக இருந்தாலும் வக்ரகாளியம்மன் இந்த சன்னதியில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். பக்தர்கள் மன அமைதிக்காகவும் பாதகமான கிரக விளைவுகளிலிருந்து விடுபடவும் செயல்களில் உள்ள தடைகள் நீங்கவும் முந்தைய பிறவியின் பாதகமான விளைவுகள் நீங்கவும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காகவும் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் முழுமையான தீர்வு காணவும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற இத்திருத்தலத்தில் வீச்சிருக்கும் சந்திர மௌலீஸ்வரரும் அன்னை வக்ரகாளியும் நம் அனைவரின் துயர் துடைத்து இன்பம் பெருக செய்யட்டும். இதுவரை விழுப்புரம் திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
2: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பரம்பரை குணம், பரம்பரை குணம் என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்கிற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சிலதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கற்று தான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்றபோது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்குது, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்தேன்னா எனக்கு பணம் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் வண்டி

0: வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசு அது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவுல வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்கன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்கிட்ட நாங்கள் இருந்தோம். அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை. நான் அங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது, விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் ஜமீன்தாரை பார்த்தோடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வேணாங்கிறீங்க. அவர் சொன்னார், இல்லை வேண்டாம், ஏன் யான்னு கேட்டார் இவர். இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க. அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இசையால் உங்கள் இதயங்களை வருட கோடி பண்பலை 100.5. இது கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
1: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
2: உயிர் உரங்கள் என்பவை நுண்ணுயிர்களை கொண்ட இயற்கை உரங்கள். அவை மண்ணின் வளத்தை அதிகரித்து தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்றவற்றை வழங்குகின்றன. இதனால் ரசாயன உரங்களின் தேவையை 25

0: 5% வரை குறைக்கலாம். ரைசோபியம், அசோடோஃபாக்டர், அசோஸ்பைரிலம், நீலப்பச்சை பாசி, பாஸ்போ பாக்டீரியா போன்றவை பொதுவான உயிர் உர வகைகளாகும். இவை பயிர் மகசூலை 20-30% அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கவும் உதவுகின்றன. இவ்வகை உயிர் உரங்களை பற்றி விளக்கம் அளிக்கிறார் அரியலூர் மாவட்டம் கிரிட் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் எஸ் அறிவுச்செல்வி அவர்கள்.
1: நம்ம வந்து தொடர்ந்து ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்திட்டே இருக்கிறதுனால நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ப்ளஸ் வந்து உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சாணுக்கள் இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ரசாயன உரங்களை போட்டு அழிச்சிட்டே வரோம். எப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டே வந்தோம்னா மண்ணில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பயிர் பண்ண முடியாத மண் வந்து ஃபுல்லாக வந்து மலட்டுத்தன்மை அடைஞ்சிரும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து போக்கணும்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கறத ஒரு வழி. இந்த இயற்கை விவசாயம் ஒரு அங்கமா இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உயிரி உரங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ஒரு பயிரோட வளர்ச்சி வந்து முழுமையா வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 தனிமங்கள் தேவைப்படுது. இந்த 16 தனிமங்கள் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து முழுமையா வந்து பயிருக்கு கிடைக்காது. அதனால நம்ம வந்து பயிருக்கு வந்து இந்த 16 தனிமங்களையும் கொடுக்கணும்னு சொல்றோம். அதுல வந்து முக்கியமா சொல்லப்படுற பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது மூணும் வந்து கண்டிப்பா வந்து பயிருக்கு இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மகசூல் வந்து கிடைக்கும். இந்த சத்துக்கள் பிளஸ் வந்து இது கூட நுண்ணூட்ட சத்துக்கள், சில பயிர்கள் வளர்றதுக்கு வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப முக்கியம். இப்போ எண்ணெய் வித்து பயிர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து சல்ஃபர் கண்டென்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நெல், தானிய பயிர்களுக்கு வந்து துத்தநாகம் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி சில பயிர்களுக்கு வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்களும் முக்கியமா தேவைப்படுது. இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து இயற்கை விவசாயத்துல கொடுக்கலான்னா இந்த உயிரி உரங்கள் மூலமா கொடுக்கலாம். நிறைய நுண்ணுயிரி உரங்களை வந்து நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில இருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து இந்த உயிரி உரங்கள் வந்து விலை மலிவாகவும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால விவசாயிகள் எல்லாருமே வாங்கி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம். இப்ப இதுல வந்து ஒவ்வொரு உயிரி உரங்களும் என்ன பயன் தருது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரூட்டச்சத்துல நைட்ரஜன் அதாவது தழைச்சத்தை தரக்கூடிய உயிரி உரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைசோபியம். இந்த ரைசோபியம்ங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா இனத்தை சேர்ந்த நுண்ணுயிரி. இதை வந்து நம்ம வந்து அவரை குடும்பத்தை சேர்ந்த பயிர்களோட வேர்களில் இருக்க அந்த வேர் முடிச்சுகளில் வந்து தழைச்சத்தை வந்து நிலைநிறுத்தி பயிருக்கு வந்து கிடைக்கிற வேலையை செய்து, அது மட்டும் இல்லாமல் தழைச்சத்தை நிலைநிறுத்துறதோடு இல்லாமல் பயிருக்கு தேவைப்படுற வளர்ச்சி ஊக்கிகளையும் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இதனால நமக்கு வந்து தழைச்சத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பயிருக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் வேர்களில் வேர் முடிச்சுகள் இருந்து கசியக்கூடிய அந்த அங்கக அமிலம் மூலமாக பயிரோட வளர்ச்சி ஊக்கியையும் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இந்த ரைசோபியம் உயிரி உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனைத்து பயிர் வகை பயிர்கள், துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி பயிர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரைசோபியம் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக அசோஸ்பைரிலம். இது வந்து பார்த்தீங்கன்னா தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். நம்மளோட வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 78% வந்து நைட்ரஜன் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பயிர்கள் எடுத்துக்க முடியாத நிலையில் இருக்கும். நம்ம அந்த அசோஸ்பைரிலம் நுண்ணுயிரியை மண்ணில் போடும்போது அந்த பாக்டீரியா என்ன செய்யும்னா காற்றில் இருக்க அந்த தழைச்சத்தை வந்து பயிருக்கு கிடைக்கிற மாதிரி மாற்றி தழைச்சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்குது. இந்த தழைச்சத்தை வந்து அசோஸ்பைரிலத்தை பயிருக்கு கொடுக்கறதுனால நமக்கு 20-40% வந்து தழைச்சத்து வந்து பயிருக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம வந்து தானிய பயிர்கள், நெல், மக்காச்சோளம், மற்ற மரப்பயிர்கள் எல்லா பயிருக்குமே நம்ம வந்து இந்த அசோஸ்பைரிலத்தை கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா அசிட்டோபாக்டர். இந்த அசிட்டோபாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து வாழ்ந்து தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது வந்து இந்த அசிட்டோபாக்டர் வந்து பாலிசாக்கரைடுகளை அதிக அளவில் வந்து வேர்களில் உற்பத்தி பண்ணி தழைச்சத்தை வந்து நிலைநிறுத்தி பயிருக்கு கொடுக்குது. இதை வந்து நம்ம வந்து கரும்பு பயிருக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசோலா. இது வந்து நம்ம வந்து தண்ணியில் வளரக்கூடிய பயிருக்கு வந்து நம்ம வந்து இந்த அசோலாவை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு பெரணி வகையை சார்ந்த ஒரு பாசின்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம வந்து பயிருக்கு பயன்படுத்தலாம்னா ரெண்டு வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே வந்து அசோலாவை வளர்த்து அதை கொண்டு போய் நம்ம நெல் வயலில் வந்து உழுறதுக்கு முன்னாடி தண்ணியை சேற்று உழுவங்க பண்ணுவாங்களே அப்போ வந்து வயலில் போட்டு அதை வந்து ஃபுல்லாக மடக்கி உழுது விட்டுட்டு பிறகு வந்து நம்ம வந்து

0: பயிர் செய்யணும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 4 டன் அளவு தேவைப்படும். இது அதிகமாக நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாதனால நம்ம மற்றொரு முறைக்கு போகிறது தான் நல்லது. இந்த முறையில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெல் நட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ அசோலா வந்து வயலில் வந்து நம்ம வந்து தூவி விட்டுறணும். அந்த அசோலா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வயல் ஃபுல்லாக வந்து படர்ந்து வந்துடும். படர்ந்து களையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து நம்ம அந்த 10 நாள் கழித்து அதில் ஒரு பாதியை வந்து நிலத்திலேயே வந்து களை எடுக்கும்போது உழுது விட்டுட்டோன்னா நமக்கு அந்த நெல்லுக்கு தேவையான தழைச்சத்தை வந்து கிரகித்து பயிருக்கு கொடுக்கும். இதே மாதிரி ஒரு 10 நாள் கழித்து பிறகு வந்து மீதம் இருக்க அசோலாவை வந்து நிலத்திலேயே போட்டு மடக்கி உழுது விட்டுட்டோன்னா நமக்கு வந்து நெல் பயிருக்கு வந்து அந்த தழைச்சத்தை வந்து இந்த அசோலாங்கிற நுண்ணுயிரி எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உயிரி உரங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மணிச்சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய உயிரி உரங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போ பாக்டீரியா. இந்த பாஸ்போ பாக்டீரியாங்கிறது ஒரு நுண்ணுயிரி. இந்த நுண்ணுயிரி என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து மண்ணில் போடுற மணிச்சத்துள்ள பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரசாயன மாற்றத்தால் மண்ணில் வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். நம்ம அந்த பாஸ்போ பாக்டீரியத்தை போடும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை வந்து கரைச்சி பயிருக்கு கொடுக்குற வேலையை செய்யுது. இதனால் மண்ணில் வந்து நம்ம வந்து இந்த பாஸ்போ பாக்டீரியா போடும்போது வேர்களோட வளர்ச்சிக்கும் ப்ளஸ் வந்து அந்த கதிர்கள் உருவாதிருக்கு. ஏன்னா அந்த பாஸ்பரஸ் சத்துனால தான் நமக்கு வந்து விளைச்சல், அதாவது மணிகள் உற்பத்தி, கதிர்கள் உற்பத்தி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பாஸ்பரஸ் தான் முக்கியம். இந்த பாஸ்போ பாக்டீரியா போடும்போது நமக்கு வந்து மகசூல் நிறைய கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது பயிருக்கு. இந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான பயிர்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தழைச்சத்துக்காக சொன்னாங்க இல்லையா, அசோஸ்பெரிலம், ரைசோபியம், அசிட்டோ பாக்டர், அது கூட நம்ம வந்து கலந்து வயலில் வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரெண்டுத்தையும் கலந்து போடும்போது, அசோபாசா போடும்போது பயிருக்கு வந்து தழைச்சத்தும் கிடைக்கும், மணிச்சத்தும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி செய்யலாம். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேம். இது வந்து ஒரு பூஞ்சாணம். இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட வயலில் போடும்போது வேர் மற்றும் வேரை சுற்றி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை வந்து இடம்பெயர செய்து பயிருக்கு வந்து கொடுக்கும். மற்ற இடத்துல இருக்க அந்த மணிச்சத்தையும் அந்த பாஸ்பரஸ் சத்தையும் கரைச்சி பயிருக்கு கொடுக்குற வேலையை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேரில் ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது கூட வேர்ப்புழுக்களில் நூற்புழுக்கள் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணதற்கும் நம்ம வந்து இந்த வேர் உட்பூசணத்தை பயன்படுத்தலாம். இந்த வேர் உட்பூசணை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள், மரப்பயிர்கள், தென்னை எல்லா பயிருக்குமே நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். ஒரு பையில் இருக்க நாற்றுகளுக்கோ இல்லை செடிகளுக்கோ வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் அளவில் நம்ம வந்து கொடுக்கணும். இதுவே வந்து வளர்ந்த மரங்களுக்கு வந்து 100 கிராம் அளவில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். நிலத்திலையும் வந்து நம்ம வந்து போட்டு வயலுக்கு வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து மணிச்சத்தை கரைச்சி குடிக்கக்கூடிய உயிரி உரங்கள்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை உயிர் உரங்களை பற்றி விளக்கம் அளித்தார் அரியலூர் மாவட்டம் கிரிட் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் எஸ் அறிவுச்செல்வி அவர்கள்.
2: இதனம் கோடி பண்பலை 100.5.

0: இதயம் மீட்டும் இசையில்
1: இனிமை சேர்க்கும் பாடல்களோடு
0: இரவின் குளுமையில்
1: இன்பம் நிறைக்க
0: நேயர்களின் எண்ண கருத்துக்களை வான வீதி எங்கும் வாசம் வீச வருகிறது
1: நமது கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு
1: லீமா அருண்,
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
1: இனிய வணக்கம் நேர்களே,
0: வாழ்த்துக்கள் நேர்களே.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா ராஜலட்சுமி. தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் ஜூன் மாதம் 17 புதன்கிழமை முதல் 23 செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் கட்செவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் பதிவு. இந்த மாதம் ஜூன் 17 புதன்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது விவசாய வானவிலாக மலர்ந்தது. மானாவாரி விவசாயத்தில் எந்த பருவகாலத்தில் எவ்வாறு பயிரிடலாம், எப்படி விதை நேர்த்தி செய்ய வேண்டும், பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல விளக்கங்களை கொடுத்து சென்றது சிறப்பு. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர் திருமுருகன் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் செல்வபாலா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் ஈரோடு மாவட்டம் சின்னையம்பாளையம் சரவணன்.
1: இனி ஜூன் மாதம் 17 புதன்கிழமை அன்று பிற்பகல் 2:30 வலம் வந்த வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை புஷ்பா அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவரது அனுபவங்களை பகிர்ந்து சென்றார். பண்பலையின் அறிவிப்பாளர் கேட்ட கேள்விகளுக்கு சிறிதும் தயங்காமல் பதில்களை கூறி சென்றார். நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்செவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன் மற்றும் தஞ்சாவூர் வியாகுளமேரி.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. 100.5.

இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தாங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், கார்த்திகா, யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 18 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவெளி நிகழ்ச்சியானது விசித்திரமான யோசனைகள் என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. நேயர்கள் தங்களின் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப தங்களின் மனதில் தோன்றும் விசித்திரமான யோசனைகளை விதவிதமாக கூறி சென்றனர். நிகழ்ச்சியானது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ள பட்டி அம்சா, நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: இனி ஜூன் மாதம் 18 வியாழனன்று பகல் 1 வளம் வந்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்பமான கடிதவழி விருப்ப காவிய பாடல்கள் ஒலித்து சென்றன. நிகழ்ச்சியை சுவைப்பட தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகளை கூறியுள்ளார்கள். தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் மணி மற்றும் திலகவதி இவர்களுக்காக காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் June 19 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது முகமூடி என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் முத்தான பல கருத்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்து சென்றனர். உண்மையாக இருப்பவர்களுக்கு முகமூடி தேவையில்லை, வாழ்க்கையில் முன்னேற நமக்கு முகமூடி அணியாதவர்களே தேவை என்பதை உணர்த்தியது அன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்ச பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் ஓடையக்காட்டூர் ராமசாமி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் மற்றும் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா.
1: இனி அன்றைய தினம் 19 வெள்ளிக்கிழமை அன்று 12:10 நாமக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பாய் அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது எங்கள் உள்ளங்களை கவர்ந்து இழுத்தது. இதயம் வருடைய இனிமையான பாடல்களை கேட்டு சுவைத்தோம். நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் கோடை பண்பலைக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வின்மதி அக்ஷரா.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொறி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நன்னிலம் நாராயணன், நிலானி மற்றும் வெண்பா.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் June 20 சனிக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தூரத்து சொந்தங்களின் பங்களிப்போடு மலர்ந்தது. நேர்கள் கேட்ட புத்துணர்வு பாடல்களை நிகழ்ச்சியில் இணைத்து நிகழ்ச்சியினை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் மதுரை மகேஸ்வரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார்.
1: இனி ஜூன் மாதம் 20 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் சாலை விபத்துகள் என்பது எதிர்பாராமல் நடக்கிறதா, விதிமீறல்களால் நடக்கிறதா என்ற கேள்விக்கான விடையை தேடியது. சாலை விபத்துகள் என்பது எதிர்பாராமல் நடந்தாலும் விதிமுறை மீறல்களால் தான் அதிக விபத்துகளும் உயிர் பலிகளும் ஏற்படுகின்றன. ஆதலால் வேகத்தை விட விவேகமே சிறந்தது என்ற சிறப்பான முடிவுரையுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்செவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் ஈரோடு சூரம்பட்டி வலசு இளங்கோ.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 80-56-57-15-54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாளம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் மகாலட்சுமி, சஞ்சய், கணேசன், தேவி, கீதா, சஹானா மற்றும் சாய்வர்சா.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது தேகம் காக்க யோகா என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. உலக யோகா தினத்தையொட்டி கல்வியாளர், பேச்சாளர், யோக கலை நிபுணர் சந்தியா கதிர் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு யோகா குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நிகழ்ச்சியோடு பதிவு செய்தார். நிகழ்ச்சியில் யோகா குறித்த எண்ணற்ற தகவல்கள் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை கேட்டு நாங்களும் பயன்பெற்றோம். நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர், கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் சரவணன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார்.
1: இனி ஜூன் மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர சவானம் நிகழ்ச்சியானது இடைக்கால பாடல்களை தந்து இதயம் மகிழ செய்தது. ஒவ்வொரு பாடலையும் கேட்டு சுவைத்தோம். நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் நமது கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், தேனி சிலமலை பிச்சைமணி மற்றும் புஷ்பம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.

பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ் மற்றும் மகேஸ்வரி இவர்களுக்காக கோகுலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 22 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானிவில் நிகழ்ச்சியானது அங்கீகாரம் என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. நேயர்கள் அனைவரும் சிறப்பான பல பதிவுகளை நிகழ்ச்சியில் கூறி சென்றனர். அங்கீகாரம் பெற்றவர்கள், பெற முயல்பவர்கள், அதை பெறுவதற்கு முன் விமர்சனங்களை சந்தித்தவர்கள் என பல தரப்பட்ட கருத்துக்களும் நிகழ்ச்சியில் அரங்கேறின. நிகழ்ச்சியானது நேயர்களின் எண்ண ஓட்டங்களை சிறப்பாக பதிவு செய்தது. நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பெரியசாமி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சூர்யா தேவி.
1: இனி ஜூன் மாதம் 22 திங்கட்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தின்றல் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் திரை அனுபவங்கள் பற்றிய தகவல்களுடன் அவர் நடித்த திரைப்பட பாடல்களும் இரவை அழகாக்கி சென்றன. நிகழ்ச்சியை கேட்டு மகிழச் செய்த மூத்த அறிவிப்பாளர் சலிமா ஷாஜகான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன் மற்றும் தேனி யசோதா.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 7 வந்த சுகமான காலை நிகழ்ச்சியில் ஒலித்த இதமான பாடல்கள் அனைத்தும் மனதை மயக்கி சென்றன. ஒவ்வொரு பாடலும் புத்துணர்வாய் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சண்மதி.
1: இனி ஜூன் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை அன்று முன்னிரவு 11 அரங்கேறிய இரவு சிறகு நிகழ்ச்சியில் தேனினும் இனிமையான பாடல்கள் உள்ளத்தை கவர்ந்து சென்றன. தித்திப்பான பாடல்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழச் செய்த அறிவிப்பாளர் வினோ ரஞ்சினி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் கீர்த்தனா மற்றும் மதுரை மகேஸ்வரி.
0: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஜூன் 17 புதன்கிழமை முதல் 23 செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் பழமையான கட்சவி இலக்கத்திற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம். வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்மேற்கு பருவக்காட்சி.

0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
1: விருதுநகர் மாவட்டம் குருமூர்த்தி நாயக்கன்பட்டி செந்தில் கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஜூன் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 10 ஒழித்த நினைவே சுகம் நிகழ்ச்சி குறித்த பதிவை தந்துள்ளார். அன்றைய தினம் நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களும் இரவின் வழியில் நிலவின் ஒளியில் கோடை பண்பலையின் இசை பல்லாக்கில் ஒரு இனிய உலாவாய் எங்கள் இதயங்களை தேனிசையால் நனைத்து சென்றன. நிலவின் அழகை போல எங்கள் உள்ளங்களை கவர்ந்தெழுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் லட்சுமி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என தன் கருத்தை கர்சவின் பக்கம் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் குருமூர்த்தி நாயக்கன்பட்டி செந்தில் கிருஷ்ணன் அவர்கள்.
0: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00 க்கு.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தாம். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை

காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். இரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து

பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள்
பல உண்டு.

ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பலமுறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது.

5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது.

நமது பாடல்கள் இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே,

நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்ப்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்து கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்கத் தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்லத் தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சி

0: உணர்ச்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இது கோடி பண்பலை நூறு.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: எல்லாத்திலும்
5: புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை.

0: முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவீசுகம். இன்றைய நினைவீசுகம் மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: நம் கோடை பண்பலை 100.5 கோடை தேன்றல் நிகழ்ச்சி இன்று கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. மலைகள் நிழலாய் நம்மை வழி நடத்த, தென்றல் மெதுவாய் கதைகள் சொல்ல, இயற்கையின் அமைதிக்குள் இன்னொரு அழகான அத்தியாயமாக நம்மை வரவேற்கிறது பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர். அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை மற்றும் உணர்வுகளை நம் கண்முன் கொண்டு வர இருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். இயற்கையும் வரலாறும் மக்களின் வாழ்வியலும் ஒன்றாக சொல்லும் இந்த பாரதி அண்ணா நகர் பற்றி மேலும் ஆழமாக அறிய அந்த மண்ணின் மைந்தர் நம்மோடு இணைகிறார்.
2: கொடை பண்பலை 100.5 ரொம்ப ஒரு அருமையான இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கொடை தென்றல் நிகழ்ச்சிக்காக கொடைக்கானல்ல இருந்து பெருமாள் மலை வரும், பெருமாள் மலையிலிருந்து பேத்துப்பாறை வரும், பேத்துப்பாறையிலிருந்து பாரதி அண்ணா நகருக்குள்ள வரும். ஏன் பாரதி அண்ணா நகரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை எழில் சூழ இருக்கக்கூடிய கொடைக்கானல்லையுமே ஒரு இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேத்துப்பாறை வரலாம். பேத்துப்பாறை எந்த வழியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிக்கு போற வழியில இருக்கு. அந்த வழி எப்படி வரணும், என்ன செய்யணும், இங்க வரணும்னு ஆசைப்படுறவங்க எந்த வழியா வரலாம், அதெல்லாம் பத்தி சொல்றதுக்காக நம்மிடையே காத்திருக்கிறாரு ஊர் தலைவர் மணிகண்டன் ஐயா. நமக்கு இப்ப தெளிவா எடுத்து சொல்ல காத்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா.
3: எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா பாரதி அண்ணா நகர்ல ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு. நல்ல பேர் வாய்ந்த ஃபால்ஸ், நல்ல ஃபால்ஸ், கெஸ்ட் எல்லாமே வருவாங்க போவாங்க.
2: எப்படி வரணும்னு சொல்லுங்களேன்.
3: பெருமாள் மலையில இருந்து பழனி ரோட் வழி வந்து அதுல இருந்து பேத்துப்பாறை, பேத்துப்பாறையில இருந்து கீழே கணேசபுரம் பாரதி அண்ணா நகர், அந்த வழியா வரணும். இதுல பிரிட்டிஷ் காலத்திலேயே உங்களுக்கு பழனிக்கு போறதுக்கு ரோடு ஒண்ணு இருக்கு, ஆனா இப்ப
2: எனக்கு
3: வயசு 50
2: இருக்கு.
3: நம்ம கிராம பக்கத்துல இருக்கு. இன்னொரு பால்ஸும் பக்கத்துல இருக்கு,
2: அதோட பேர் சொல்லாமா?
3: கம்பா பால்ஸ்.
2: ஐந்தருவிய நாங்க இங்க மனக்கண்கள்ல பாத்து ரசிக்கணும் அப்படின்னா அத பத்தி சொல்லுங்களேன், எப்படி இருக்கு அந்த ஐந்தருவின்னு?
3: ஐந்தருவினத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்க ரொம்ப இன்பமா இருக்கும், நல்லா இருக்கும். இறங்கி கீழே போய் பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் போல பாக்கலாம், நல்லா இருக்கும் பாக்கறது.
2: ஐந்தருவின்னு ஏன் பேர் வந்துச்சுங்க?
3: கணேசபுரம் இப்ப பேர் வச்சிருக்கோம். மொத வந்து அஞ்சு வீடுன்னு பேர் இருந்துச்சு, அதுக்கு பேர் அஞ்சே வீடு மட்டும்தான் அங்க இருந்துச்சு கிராமம். இப்ப வந்து ஊர் நிறைய இருச்சு, அதுக்கு பேர் தான் அஞ்சு வீடுன்னு இருக்காண்டி அஞ்சு வீட்டு அருவின்னு பேர் வச்சிருக்கோம்.
2: ஐந்து அருவி கிடையாது, ஐந்து வீடு அருவிங்களா? அது என்ன சொல்லுவீங்க?
3: ஐந்தருவி.
2: ஐந்தருவி. அஞ்சு வீடு இருந்துச்சு, அதுக்கு பக்கத்துல அருவி ஓடுனதுனால அந்த ஐந்து வீடையும் சேர்த்து ஐந்து அருவி அப்படின்னு மாத்திட்டீங்க அப்படின்னு பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு வராங்க இல்லையா, ஐந்தருவி பகுதியை பாக்குறதுக்கு
3: வர்றாங்க, எல்லா ஏரியாவிலிருந்து வராங்க.
2: இது வந்து ஒரு ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த பகுதிக்கு போறதுக்கு ஜீப் மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படிங்களா?
3: ஆஃப் ரோடுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பெருமாள் மலையிலிருந்து கணேசபுரம் பாரதி அண்ணா நகர் வந்து இதுல இருந்து நீங்க வில்பட்டி வழி இந்த வழி போய் கொடைக்கானல் போறதுக்கு வழி இருக்காது, ஆஃப் ரோடு அந்த வழிதான் போக முடியும்.
2: அதாவது ரெண்டு வழிகள்ல இந்த ஐந்தருவி பகுதிக்கு வரலாம். ஒண்ணு வந்து வில்பட்டி பஞ்சாயத்து வழியாவும் வரலாம், அல்லது பேத்துப்பாறை வழியாவும் வரலாம், அப்படி சொல்றீங்களா?
3: வரலாம் அந்த ரெண்டு பக்கம் போகலாம், ஆனா போர் வீல் மட்டும்தான் போக முடியும், சாதா கார்லாம் இப்போதைக்கு இந்த வழி போக முடியாது. வில்பட்டி வழி
2: ஜீப்ல போகலாம், அல்லது நம்ம பைக்ல போகலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதி போனதுக்கு அப்புறம் எதிர்ப்புறத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு பாறையில அமர்ந்து அந்த நீர் விழும் பகுதியையும் சேர்த்து நம்மளால பார்க்க முடியும். நல்லா அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவா எங்களுக்கு அழகுபட

0: சொல்றீங்க, நடந்து போறதுக்கு முடியுங்களா அந்த பகுதியில? இந்த பாசான்லாம் இருந்து வலிக்கெல்லாம் விடாதுங்களா?
1: இல்லை போகலாம், நீங்கள் போகலாம். அது வந்து பாறையாத்தி இருக்குது, அதனால ஒன்று இந்த ஃபுல்லாக போகலாம். ஆனால் மழை டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாறையில் போல பாசம் முடிச்சிடும், அந்த டைம் வலுக்கும், மற்ற டைம் வலுக்காது, போகலாம்.
0: இந்த சோலை பகுதியில் பார்த்தோம்னா ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அந்த காலத்தில் முருகன் வந்து அவருடைய பாதத்தை அந்த இடத்துல பதித்ததா சொல்லப்படுது. அவருடைய பாதம் கூட அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
1: நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாத்தி இருக்கும். அவர் வந்து அந்த முருகன் நடந்து போன பாதம் வந்து அதில் பதிஞ்சிருக்கும்.
0: கால் பாதம் தெரியும், விரல்களோட தெரியும் அப்படிங்களா?

0: பதித்ததா சொல்லப்படுது. அவருடைய பாதம் கூட அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க பாத்திருக்கீங்களா?
1: நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த இடத்த. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாத்தி இருக்கும். அவர் வந்து அந்த முருகன் நடந்து போன பாதம் வந்து அதில் பதிஞ்சிருக்கும்.
0: கால் பாதம் தெரியும், விரல்களோட தெரியும் அப்படிங்களா?
1: கால் பாதம் அந்த விரலோட அப்படி தெரியும். காலை மாற்றி மாற்றி வச்ச போன இடம்லாம் அப்படியே கால் பாதம் தெரியும்.
0: தெரியும். அந்த இடத்துக்கு போகணும்னா எப்படி போகிறது?
1: பாரதி அண்ணனிலிருந்து நேராக நீங்கள் அஞ்சு வீடு போனால் அஞ்சு வீட்டிலிருந்து அப்படி உள்ள போகணும், பாரஸ்ட்டுக்குள்ள போகணும்.
0: கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா தலங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்குது.
1: ஆமா, இடம் இந்த இடம் தான் எல்லாம் பாத்திருக்காங்க, கெஸ்ட் எல்லாம் பாத்திருக்காங்க, போவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க,
0: வருவாங்க. மரங்களை பற்றி மகேந்திரன் ஐயா சொன்னாரு, இங்க கடுக்கா மரம் கூட இருக்கிறத நாங்க பார்த்த மாதிரி இருக்கு. இருக்குங்களா? இங்க
1: கடுக்கா இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, வேங்க விதை இருக்கு, மத்த எல்லா பொருளுமே இங்க வந்து சோளதை காட்டு மரங்கதே இருக்கு, நிறைய அதிகமா இருக்கு. எல்லா விதைகளும் நம்மளுக்கு கிடைக்கும்.
0: இங்க என்ன கிளைமேட் இருக்குங்கய்யா? பொதுவா கொடைக்கானல் வரும்போது குளிர் இருக்கும் அதிகமா, ஏப்ரல் மேல வரும்போது கொஞ்சம் வெயில் இருக்கும். இங்க என்ன மாதிரி தட்பவெட்பநிலை இருக்கும்?
1: இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குளிர் இருக்காது, அதிகமா வெப்பம் இருக்காது, ஒரு நார்மலா நல்லா இருக்கும்.
2: சிறு இசை ஓய்விற்கு பிறகு மீண்டும் இந்த மண்ணின் அனுபவங்களோடு இணைவோம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல். இன்றைய நிகழ்ச்சி பாரதி அண்ணா நகர் பகுதி மக்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாரதி அண்ணா நகரின் பாதைகளையும் பழமையையும் பேசும் குரல் தற்போது நம்மோடு.
1: ஊர் தலைவரா இருக்கீங்க, இங்க என்னென்ன பணிகளை நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னு முதல்ல சொல்லிடுங்க.
2: நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா காளியம்மன், மாரியம்மன், பூதனாச்சி, விநாயகர் எல்லாத்தையுமே இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே சாமிகள்லாம் கிட்டத்தட்ட 40-50 வருஷமா இருந்துக்கு போறாங்க. எனக்கு இப்போ 51 வயசு ஆகுது. இப்போ நாங்கள் தான் எடுத்து எல்லாமே கோயில் எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் இப்போ இல்லை, மற்றது பூரா நாங்கள் தான் எடுத்து பண்ணிக்கிருக்கோம். இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் சாமி கும்பிட்டோம். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா காளியம்மன் சாட்டியிருக்கோம், சாமி கும்பிட போகிறோம். அடுத்து வந்து ஆரடிவிம்மன் ஒரு சாமி இருக்குது, வயலில் இருக்குது, புதுக்கோட்டை மகாராஜா எஸ்டேட்டில் இருக்குது. அதை வந்து நாங்கள் அடுத்த வாரம் அதை வந்து சாமி கும்பிடுவோம். ஊர் பொதுமக்கள் எல்லாமே வருவாங்க, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கும்பிடுவோம்.
1: ஊர் தலைவராக நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க?
2: நான் ஊர் தலைவராக வந்து இப்போ 2 மாதம் மாதிரி நான் இருக்கேன்.
1: மகிழ்ச்சிங்க, 2 மாதமாக வந்து ஊர் தலைவராக இருக்கிறீங்க. நிறைய நிறை குறைகள் பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, மக்கள் என்னெல்லாம் இங்கே தேவைன்றதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்திருக்குன்றத சொல்கிறாங்க.
2: கொடைக்கால் வந்து பால் சொல்றது பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம். ரோடு வசதி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க.
1: தகர வீடு போட்டிருக்கீங்க, சிமெண்ட் வீடு கட்டியிருக்கிறீங்க. இதை தவிர நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கோ போறதுக்கோ வந்து இங்க இருந்து சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்க என்ன செயல்படுத்தலாம், என்ன செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க?
2: கண்டிப்பா சொல்றாங்க, ஆனா செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரோடு போட்டு பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இப்போ வந்து முத கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பஸ் வருது, அப்பப்ப பஸ் வருது, அப்பப்ப பெருமமலை போறாங்க, கொடையாளம் போறாங்க. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவையுள்ள பொருட்களை கொடைக்கானல், பெருமமலை எல்லா பக்கமும் வாங்கிட்டு வராங்க. இப்ப எங்களுக்கு நல்ல
1: மகிழ்ச்சிங்க. ஒவ்வொருத்தருக்குமே நிலம் இருக்குங்களா இங்க இருக்கிறவங்களுக்கு?
2: இல்ல, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கு. மத்தவங்க எல்லாம் கூலி வேலைக்கு தான் போறாங்க. லேடிஸ் பாத்தீங்கன்னா 400 ரூபா சம்பளம், ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா 600-700 ரூபா சம்பளம். அதை வச்சுட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு கொடுப்பாங்க.
1: தோட்ட வேலைன்னும் போது தோட்டத்துல என்னென்னலாம் போட்டிருப்பாங்க?
2: பீன்ஸ், அவரை, சவிச்சவு, காப்பி, மிளகு, இதெல்லாம் பொருளுமே இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு.
1: இங்க வன விலங்குகள் அதிகமா வருங்களா? என்னென்ன விலங்குகள் வரும்?
2: எங்கள் பாரதியார் கிராமத்து பார்த்தீங்கன்னா யானை அப்பப்போ ஊருக்குள்ளேயே வந்துடும், காட்டு மாடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தை இருக்குது, குரங்கு வந்து வீட்டு வீட்டுக்கு குரங்கு ஃபுல்லாகவே குரங்கு வந்துடுது. இப்போ ஊரை சுற்றி எல்லாமே மிருகங்கதே இப்போ அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு.
1: எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கிறீங்க? தெரியுமா உங்களுக்கு அதான் சத்தம் தெரியுமா, அந்த தடம் தெரியுமா, நீங்கள் இது முன்னாடி தெரிஞ்சுக்குவீங்களா?
2: நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் யானை வரும். யானை வந்துச்சுன்னா உங்களுக்கு மாறாம இதெல்லாம் ஓடிக்கிறத பார்த்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். நைட்டு நேரத்தில் நாங்கள் வெளியே போக முடியாது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், அவங்களும் ஃபாரஸ்ட்லேருந்து வந்து லைட்டு போட்டுருக்காங்க, சோலர்லாம் போட்டு கொடுத்தாங்க. போட்டாலும் கூட யானை எல்லாத்தையும் உடச்சி விட்டுருது. குரங்கு பிடிக்கிறதுக்குலாம் இப்போ வலையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பிடிச்சி கொண்டு போய் வெளியே வர்றதுக்கு வச்சிருக்காங்க.
1: பாதுகாப்பும் இருக்கு, நீங்களும் வந்து கண்டறிஞ்சுக்கிறீங்க இப்படி தான் வருது, அப்போ இந்த நேரம் நம்ம வெளியில் வரக்கூடாது அப்படின்னு கண்டறிஞ்சிட்டு யுக்தியோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு அழகான மலை கிராமம். இப்போ நம்ம ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சுத்தியுமே மலைப்பகுதி தெரியுது. அந்த மலைப்பகுதியில் மேலே அழகாக மேகங்கள் இறங்கிக்கிட்டே இருக்கு, அதாவது வானம் ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது பாரதி அண்ணா நகரில். இனி அடுத்து ஒவ்வொருத்தரையா நம்ம சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள பெருமாள் மலை பகுதியில் பேத்துப்பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாரதி அண்ணா நகர் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடத்துல நம்ம அமர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. ஐயா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க, குடும்ப அங்கத்தினரை பற்றி சொல்லுங்க.
2: எனக்கு பிடிச்ச பாடல்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு போடுங்க. என் பேர் மணிகண்டன், என் மனைவி பேர் ராஜேஸ்வரி, எங்க அப்பா பேர் காந்தி, அம்மா பேர் சரஸ்வதி, அண்ணன் பேர் அன்பு, அக்கா பேர் ராணி, தங்கச்சி பேர் அமுதா, மருமையின் பேரு கருணா, மக பேரு கவிதா, மயம் பேரு கார்த்திக், பேரம் பேரு கவினேஷ்.
1: குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்லிட்டீங்க, யாருமே விடல, எல்லாருமே எங்களோட பேரை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அனைவருமே. ஐயா, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா.
2: ரொம்ப நன்றி. கோடைப்பண்பலை இந்த கிராமத்திற்கு வந்து நீங்க பேட்டி அளித்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிராமத்துக்கு வணக்கம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

மரங்களின் இசையோடும் மலைக்காற்றின் குளிரோடும் தொடர்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தென்றல். பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகரின் அழகை அங்கே வளர்ந்து வரும் குழந்தைகளின் வார்த்தைகளில் கேட்கும் தருணம் இது. பாரதி அண்ணா நகர் சிறார்களின் இனிய குரல்கள் இப்போது நம்மோடு இணைய காத்திருக்கின்றன.

0: வணக்கம் நேர்களே. இப்ப சாப்பிடுறதுக்காக ஒரு குட்டி பாப்பா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பாப்பா நம்மள்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசாசையா ஓடி வந்திருக்காங்க. அந்த பாப்பாட்ட பேசிடலாம். வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் வெண்ணிலா.
0: வெண்ணிலா, நிலா மாதிரியே உங்களுடைய முகம் அழகா ஜொலிக்குது. என்ன படிக்கிறீங்கம்மா?
1: எழுகாச்சி.
0: எங்க படிக்கிறீங்க?
1: பெரியகுளத்துல.
0: பெரியகுளத்துல. பெரியகுளத்துல யார் வீட்டுலமா தங்கிருக்கீங்க?
1: எங்க அக்கா வீட்டுல.
0: அக்கா வீட்டுல. அக்கா பேர் என்ன?
1: லட்சுமி.
0: லட்சுமி. அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் எது பிடிச்சிருக்கு?
1: அதுதான் பிடிச்சிருக்கு.
0: ஏன் இங்க பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல இங்க?
1: ஆமா,
0: டிவி இல்ல அதனாலயா? ஓடி பிடிச்சி விளையாட ஆள் இல்லையா? ஏன் பிடிக்கல இங்க?
1: எனக்கு இந்த ஊர் பிடிக்க மாட்டேங்குது.
0: ஐயோ, இந்த ஊர் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சரி, அங்க ஏன் பிடிச்சிருக்கு?
1: அங்க எங்க அக்கா எல்லாம் என்ன பாமா பாத்துக்குவாங்க. தீனி எல்லாம் கொடுப்பாங்க, காசெல்லாம் கொடுத்து விடுவாங்க, ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பி விடுவாங்க, பொட்டெல்லாம் வச்சிருவாங்க, தலையெல்லாம் செய்வாங்க.
0: அழகா கியூட்டா பேசுறாங்கல்ல, அங்க என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு. ஏன் இங்கேயும் தலை சீவி அழகா தானே இருக்கீங்க?
1: இங்க எங்க அம்மா பிடிக்காது.
0: அம்மா திட்டே இருக்காங்களா? வேலை செய்ய சொல்றாங்களாமா? என்ன வேலை செய்ய சொல்றாங்க?
1: தண்ணி தைக்க சொல்றாங்க, வீடு வசக்கிட்ட சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்க.
0: எவ்வளவு வேலை பிள்ளைகிட்ட வாங்குறாங்க பாருங்க. அதனால அம்மானாலே நமக்கு கொஞ்சம் கசப்பாதான் தெரியுது இப்போதைக்கு பாக்குறதுக்கு. அக்கா வந்து ஒரு வேலையும் வாங்குறது இல்ல. அக்கா என்னம்மா பண்றாங்க?
1: அக்கா ஆரம்பிச்சுட்டு இருக்கு.
0: ஆனா உங்கள்ட்ட எந்த வேலையும் வாங்குறது இல்ல. எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி போறீங்களாமா? என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க படிச்சுட்டு?
1: காலேஜ் போகணும்.
0: காலேஜுக்கு போகணும். காலேஜ் முடிச்சது என்ன வேலைக்கு போலாம்?
1: ஊசி போட. டாக்டர்
0: ஆகி ஊசி போட போறேன். அம்மாவுக்கு தான் முத ஊசி அப்படியா? ஏன்? இல்லையா, எந்த பொருளுமே தூக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கை காலெல்லாம் ஸ்ட்ரென்த் எப்படி வர்றது? சமைப்பீங்களா நீங்க?
1: சமைக்க மாட்டேன்.
0: ஏதாவது சமைக்க தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியாது.
0: தோசை ஊத்துறது, தோராக்குறது அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? தெரியுமா? எப்படி சோறு வைப்பீங்க?
1: அரிசி போட்டு காய வச்சு அப்படியே சமைப்போம்.
0: அரிசி போட்டு காய வச்சு சமைச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஒலை வைக்கணும்ல. ஒலை வைக்கிறதுனா எப்படி? பானையில நல்லா தண்ணி நிரப்பீங்களா? எப்படி நிரப்பீங்க?
1: தண்ணி வரும்போது அப்படியே நிறைச்சிட்டு அப்படியே புடிச்சிட்டு அப்படியே ஒத்திய போட்டுட்டு அப்படியே உலைய வச்சுட்டு அப்படியே அரிசியை கழுவி அப்படியே போட்டு.
0: உப்பு எதுவும் போடுவீங்களா சாதத்துக்கு?
1: ஆமா.
0: அரிசிக்கு உப்பு போட்டுட்டு வெந்துருச்சான் எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: அப்படியே இப்படி பிசைஞ்சு பாக்குறது.
0: பிசைஞ்சு பார்த்தா அமுங்கி வரணுமா? அமுங்கிடுச்சுன்னா சாதம் வெந்துருச்சு. இப்படி வடிப்பீங்களா? அப்படியே புடிச்சு கவுத்தி அப்படியே மெதுவா வடிச்சோம் அப்படின்னா கஞ்சி தண்ணி தனியா வந்துரும், சாதம் ரெடி ஆயிருச்சு. இப்ப குழம்பு வைக்கணும். என்ன குழம்பு வைக்கலாம்?
1: சட்னி.
0: என்ன சட்னி வைக்கலாம்?
1: தேங்காய் சட்னி.
0: தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. எப்படி தேங்காய் சட்னி வைக்கிறது?
1: அது அரைச்சு அப்படியே கட்டணும். தேங்காய் சட்னி
0: ரெடி ஆயிடுச்சு. வெண்ணிலா அழகா இப்ப நமக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சாதம் வச்சாச்சு, தேங்காய் சட்னி வச்சாச்சு. அழகா சாப்பாடு பரிமாறிட்டீங்கம்மா. பாரதி நகர்ல அம்மன் கோவிலுக்கு அருகில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். வெண்ணிலா நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரொம்ப அழகா கியூட்டா பேசுறீங்க. இப்ப நாங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல நிறைய கோழிகளா இருக்கு. எத்தனை கோழி இருக்கு?
1: நிறைய கோழி.
0: நிறைய கோழி இருக்கு. சேவல் இருக்கா, கோழி மட்டும் இருக்கா?
1: சேவலும் கோழியும்.
0: ஓகே. அது முட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்குதா?
1: ஆமா.
0: எங்கன போடுவோம்
1: தெரியல, ஆனா
0: போடும்
1: எங்க வீட்டுக்குள்ள போடும்.
0: ஒரு சில நேரம் வீட்டுக்குள்ள போட்டுரும். அது அடை காக்க வைக்கவாங்களா வீட்டுல?
1: ஆமா.
0: அடை காத்து கோழி குஞ்செல்லாம் நீங்க கையில எடுத்து தூக்கி இருக்கீங்களா? ரொம்ப கியூட்டா அழகா பேசிருக்கீங்க பாப்பா. உங்களுக்கு நன்றி.
1: வணக்கம்.
0: டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. எதிர்காலத்துல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கோடை பண்பலை 100.5. ஒரு குட்டி பாப்பா நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: வாசுகி.
0: வாசுகின்னு யார் பேர் வச்சா உங்களுக்கு?
1: ஏன்
0: வச்சீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? கேக்கலையா? வள்ளுவரினுடைய துணைவியார் பெயர் வாசுகின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? திருவள்ளுவர் யாரு?
1: சொல்லுங்க.
0: அழகா சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்கம்மா. அக்காவுக்கு தங்கச்சி சொல்லி கொடுக்க போறாங்க, நம்ம கேட்க போறோம். சொல்லுமா. கற்க
1: கக்க
0: கசடர
1: கசடர
0: கற்பவை
1: கற்பவை
2: கற்றபின்
1: கற்பின்
2: நிக்க
1: நிக்க
2: அதற்கு
1: அதற்கு
2: தக
1: தக.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: சாம்பார்க்கா.
0: இப்ப நான் வரும்போது பார்த்தேன், இந்த தாண்டி விளையாடுவாங்கல்ல கோடெல்லாம்.

0: போட்டு நொண்டி அடிச்சு விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி கோடு போட்டிருந்தீங்க, அது யார் விளையாண்டதுமா? நீங்க தான் விளையாண்டீங்களா? எப்படி விளையாடுவீங்க? தவி தவி போவீங்க. எப்படி அவுட்டுன்னு கண்டுபிடிப்பீங்க? கோட்ல மிதிச்சுட்டா அவுட்டு. இன்னும் நீங்க அந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறீங்க, இதெல்லாம் இங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு. நிறைய குட்டீஸ் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறாங்க. பாப்பா என்ன படிக்கிறீங்க? ஏழாம் கிளாஸ் போக போற. பாப்பா இவ்வளவு வெக்கத்தோட பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. சரிமா, நன்றி. அப்பா அம்மா பேர் சொல்லிடுங்க.
1: அம்மா பேரு சாப்பு, அப்பா பேரு மாரிமுத்து.
0: நீங்க மட்டும்தானா வீட்டுல?
1: தங்கச்சி இருக்கு, எங்க அக்கா இருக்காங்க.
0: தங்கச்சி வெண்ணிலாவா? வெண்ணிலா, வெண்ணிலா தான் சொல்லி கொடுத்தது. அப்புறம் அக்கா பேரு
1: மண்டலட்சுமி.
0: மண்டலட்சுமி என்ன படிக்கிறாங்க?
1: கல்யாணம் முடிச்சிட்டாங்க.
0: ஓகே, எந்த ஊர்ல?
1: பெரிய குளத்துல.
0: அதான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க பாப்பா நீங்க எல்லாருமே. சரி.

இயற்கை தன் கரங்களை விரிக்கும் பாரதி அண்ணா நகர் பகுதியிலிருந்து இனிமையாய் தொடர்கிறது கோடை பன்மலை 100.5 இன்றைய கோடை தென்றல். மூங்கில் மரங்கள் காற்றோடு இசைப்பாட, அருவிகள் இயற்கையின் குளிர்ச்சியை பொழிய, பழங்குடி மக்களின் வழிபாட்டு தெய்வமாக பூதனாச்சி அம்மன் கோவில் அமைந்திருக்கும் மலைவாசல் பகுதியாக விளங்குகிறது பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர். அந்த இயற்கை

0: அழகு பற்றியும் அதை தொடர்ந்து நம்மை ஒளிப்பதிவிற்கு அழைத்து சென்ற பழங்குடி மக்களுடைய தலைவர் என்று கூறும் முருகன் அவர்களையும் சந்திப்போம்.
1: கொடை பண்பலை 100.5 பாரதி அண்ணாநகர் பகுதியில இருக்கக்கூடிய பூதநாச்சியம்மன் கோவில்ல நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம். இங்க நம்மள சுத்தி பாத்தீங்க அப்படின்னா சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்மள சுத்தி இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே கொடை பண்பலையில பேசணும்ன்ற ஆர்வத்தோட இருக்கிறாங்க. அவங்க ஊரினுடைய சிறப்பை பத்தி சொல்லணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிலுடைய வளாகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிக்கக்கூடிய பகுதி வந்து மண் தரையாக இருக்குது. இந்த கோவிலுக்கு அருகிலேயே சிறிய சிறிய வீடுகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வீடுகளினுடைய அமைப்பெல்லாம் தகர வீடுகளாக இருக்குது. கற்களால கட்டப்பட்ட வீடுகளும் இருக்கு. அதே நேரத்துல நம்ம தகரத்தினாலையும் அடிக்கப்பட்ட வீடுகளாகவும் இருக்கிறத பாக்குறோம். சுத்தியுமே தகரம் இருக்கு. மேற்கூரையாகவும் கூட தகரம் போட்டு வீடு கட்டி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வீடுகளுக்கு மத்தியில நம்ம இருந்து பேசுறதுக்காக காத்திருக்கிறோம். இங்க பாரதி அண்ணாநகர் ஒளிப்பதிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னதுமே முருகன் ஒரு ஐயா வந்து எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து நாங்க வச்சிருக்கிறோம், வாங்க ஒளிப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐயா கிட்டதான் நம்ம இப்ப பேச போறோம். முருகன் ஐயா வணக்கம்.
2: வணக்கம். என் பேர் வந்து மூவே முருகன். பாரதி அண்ணாநகர் வில்பட்டி ஊராட்சியில் இருக்கிற கிராமம்.
1: என்னமா இருக்கீங்க நீங்க?
2: பழங்குடி மக்களுக்கான தலைவராக இருக்கேன். அங்கே ஒரு 8 வருஷமா இங்கே இருக்கேன். நான் வந்து ஒரு 17 வருஷமா பழங்குடி மக்கள்ல அவங்களுடைய அடிப்படை வசதிகளை அரசிடமிருந்து கேட்டு பெற்று கொடுப்பதை என்னுடைய வேலையாக வந்து செஞ்சுட்டு இருக்கேன். 2006 வன உரிமை சட்டத்தின்படி வன உரிமை குழு தலைவராக இருக்கேன். நாங்கள்
1: என்ன அந்த குழுல இருந்து செய்வீங்கய்யா?
2: அதாவது வன சார்ந்து வாழ்பவர்களுக்கான அந்த வன உரிமைகள் பெறுவதற்கு, அதாவது வன நிலம், அப்புறம் சிறுவன மகசூல், இது போன்றதை பெற்றுத்தருவது அரசிலிருந்து, அந்த சட்டப்படி நம்ம பெற்றுத்தருவதற்கான வேலைகள் செய்வோம்.
1: சரிங்க. இப்ப என்னென்ன வனம் சார்ந்த உரிமைகளை பெற்று தந்திருக்கிறீங்க உங்களுடைய கிராம மக்களுக்காக?
2: இப்ப அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து அந்த 2006 வன உரிமை சட்டத்துக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. மனுக்கள் வாங்குவது, அதை வந்து கரெக்டான முறையில செய்வது அப்படின்ற வேலைகள் போயிட்டு இருக்கு.
1: நீங்க பழங்குடி மக்களுக்காக வேணுங்கிற வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தனையுமே பெற்று தரேன்னு சொன்னீங்க இல்லையா? என்னென்ன இங்க வேணுங்கிறத நீங்க ஏற்பாடுகள் பண்ணி தந்திருக்கீங்க அரசிடம் பெற்று?
2: இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்படை வசதிகளான ஒன்று வந்து குடியிருப்பு வீடுகள் பெற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து சிமெண்ட் சாலை, அதே மாதிரி குடிநீர் வசதி வந்து வனத்துறை மூலமா, வனத்துறை இங்க வந்து நமக்கு பழங்குடி மக்களுக்கு இந்த கிராமத்துல முழு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க மூலமா ஒரு 3 கிலோமீட்டர்ல இருந்து குடி தண்ணீர் கொண்டு வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெருவிளக்கு, சோலார் மின் விளக்கு வந்து இரவு நேரங்களில் யானைகள் போய் வர்றதுனால அந்த சோலார் விளக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே கூட இருக்கு. எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கோம்.
1: நம்ம கோவிலுக்கு அருகில் அமர்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பூதநாச்சி அம்மன் கோவிலே இங்கே எப்படி நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரியும் அமைத்திருக்கிறாங்க, ஒரு மரத்தடியில் இருக்கிற மாதிரியும் அமைச்சிருக்கிறாங்க. மரத்தடியில் இருக்கக்கூடிய பூதநாச்சி அம்மன் கோவிலுக்கு அருகில் அமர்ந்து நாம இப்போ பேசிட்டு இருக்கிறோம் முருகன் ஐயா கிட்ட. அங்கே அமர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது சோலார் அமைத்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு 3 சோலார் இங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மின் வசதிக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னங்கய்யா? உணவுக்கு என்ன செய்றாங்க? ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா எங்க போய் வாங்கிட்டு வராங்க? அதை பத்தி சொல்லுங்க.
2: அதாவது வந்து பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் என்பது வனம் சார்ந்து வாழ்வாதான். வனத்தில் இருக்கிற சிறுவன மகசூல் சொல்லக்கூடிய ஈச்சம், அருக்கடுக்கா, தேன், நெல்லிக்காய் போன்ற விஷயங்களை வனத்துக்குள்ள இருந்து எடுத்து அதை வெளியில வந்து விற்பனை செய்து அதை வச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற விஷயம். இப்ப இந்த பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து தடைபட்டிருக்கு. அதை பெறுவதற்கான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் அந்த தேன் எடுக்கிறது, கடுக்காய் எடுக்கிறதான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து தற்காலிகமா வந்து விவசாய தோட்டங்களை விவசாய வேலைகள் செய்வது, கூலி வேலைகள் செய்வதுதான் தொடர்ந்து அதைதான் வேலையாவே இருக்கு
1: செஞ்சிட்டு. இப்ப பாரதி அண்ணா நகர்ல எவ்வளவு பழங்குடியின மக்கள் இருக்காங்க
2: பார்த்தீங்கன்னா? ஒரு 48 குடும்பம்லேருந்து 50 குடும்பம் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 110 பேர்லேருந்து 120 பேர் இருக்காங்க. குழந்தைகளோடு சேர்த்துனா ஒரு 150 பேர்.
0: ஒரு சிறிய இசை ஓய்விற்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 உயிரெழுத்து.
2: உயிரெழுத்து
3: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
1: நேயர்களே, அழகான நம் மனதில்
2: ஆழமான ஓர் இடத்தில்
1: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
2: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
1: இதய ராகங்களை
2: நீங்களும் அரங்கேற்றலாம்.
1: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
2: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: காற்று. நிலவு.
1: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: இசை.
2: இசை பாடு நீ இளந்த நன்றலே.
0: மழை.
3: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
4: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

உங்கள் மனதை வருடி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றல். நாம் ஒலிப்பதிவிற்காக கொடைக்கானல் முதன்மை சாலையிலிருந்து கீழே இறங்கியதும் நம்மை வரவேற்றது எழில்மிகு செண்பகனூர். அங்கிருந்து வளைந்து நெடிந்து

0: செல்லும் பாதைகளில் தொடர்ந்தோம். வெண்முத்துக்கள் போல் கொட்டும் பேரழகு மிக்க வெள்ளி நீர்வீழ்ச்சி நம் கண்களை கொள்ளையடித்தது. பின் பழனி பிரிவை சந்தித்து அடர் மரங்களுக்கிடையே கீழே இறங்கி பேத்துப்பாறை பிரிவை வந்தடைந்தோம். பின் காட்டின் நறுமணத்தை சுவாசித்தவாறே சென்று எழில் மிகு பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கிராமத்தை வந்தடைந்தோம். இரு பெரும் ஆளுமைகள் வாழ்ந்த நினைவுகளை தாங்கி நிற்கிறது கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பாரதி அண்ணா நகர்.
1: எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, என்ன வரைக்கும் படிச்சிருக்காங்க?
2: இப்ப படிச்சுட்டு இருக்காங்க, பாதி பேர் படிச்சிருக்காங்க, பாதி பேர் ஒரு சிலர் வந்து காலேஜ் முடிச்சிருக்காங்க. அது ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். இது எல்லாம் 10th படிச்சிருக்காங்க, 12, 8, 7, 6 சின்ன இப்படியே வந்து படிச்சுட்டு இருக்காங்க.
1: குழந்தைகள் போய் படிக்கிறதுக்கு போறாங்க.
2: இங்க வந்து இந்த கிராமத்துல வந்து 5th வரைக்கும் இருக்கு. அதை தாண்டா இங்கிருந்து நமக்கு பெருமாள் மலை 8 கிலோமீட்டர் இவ்வளவு தூரத்துக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சுதான் நம்ம போய் படிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இல்லைன்னா ஹாஸ்டல்ல வெளியில போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க
1: வேண்டிய அந்த பகுதிகளையும் போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அதை தாண்டி போகணும்னாலும் போயிட்டு வராங்க.
2: வந்து அவங்களோட அடிப்படை வசதிகள் தான் நமக்கு முக்கியமா இருக்கு. அவங்களோட அடிப்படை வசதிகள் வீடு வாங்குவது, ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ வீட்டுமனை பட்டா இது போன்ற இதுகளை வாங்குவது தான் நம்மளோட பிரதான வேலையே. அதுவாக
1: இப்ப நாங்க பாக்கும்போது நீங்க மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கிறீங்க, மத்தவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்களா?
2: ஆமா, வாரத்துல வந்து ஒரு 5 தொடங்க கூலி வேலைகளுக்கு போயிருவாங்க. அப்பதான் அதை வச்சுட்டு அவங்கள வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. அதனால எல்லாமே கூலிக்கு.
1: வேற என்ன வேலைகள் செய்வாங்க தோட்டத்துக்குள்ள போய் வேலை செய்யறதை தவிர?
2: வேற என்னன்னா வனத்துக்குள்ள சென்று ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, வனத்துக்குள்ள சென்று தேன் எடுக்கிறது. இப்ப தேன் சீசன் தான், தேன் எடுக்க போவாங்க. அப்புறம் கடுக்காய் காய் வந்து எடுக்கிற நேரங்களில் கடுக்காய் சீசனில் கடுக்காய் எடுக்க போவாங்க, நெல்லிக்காய் எடுக்க போவாங்க. இது மாதிரி இப்போ பாசம் கல்பாசின்னு சொல்லக்கூடிய பாசம்
1: பிரியாணி
2: இதுன்னு சொல்லுவாங்க, அதை எடுக்க போவாங்க.
1: இதெல்லாம் எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
2: சந்தைப்படுத்துறதுன்னா வெளியிலேருந்து நம்மகிட்ட இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிற வியாபாரிகள் இருப்பாங்க.
1: இவ்வளோ நல்லா தெளிவாக பேசுகிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் ஒரு 5th தான் படிச்சிருக்கேன்.
1: 5th படிச்சிருக்கீங்க, அனுபவ அறிவுங்கிறது உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் உயரணுன்றதுக்காக நிறைய முயற்சிகளை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க.
2: நான் வந்து இந்த கிராமம் மட்டும் இல்ல, பக்கத்தில் ஒரு கிராமம் முல்பட்டி பஞ்சாயத்துல 2 பழங்குடி கிராமங்கள் இருக்கு. ஒன்று பாரதி அண்ணா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் வந்து பூதனாச்சி கோயில்னு தான் சொல்லுவாங்க ஆரம்ப காலங்களில், இப்பதான் பாரதி அண்ணா நகர். அதுக்கு பக்கத்துல ஜெய ஜெய நகர்னு சொல்லி பள்ளங்கி கோம்பையில இருக்கு, அந்த கிராமம் தான். நான் பிறந்ததுல இங்க, வளர்ந்தது அங்க. இப்போ இந்த கிராமத்துக்கு வந்த பிறகு என் குழந்தைகளை படிக்க வைக்கணுமா, அங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இங்கிருந்து என்னோட குழந்தைகளை படிக்க வச்சுட்டு.
1: கோம்பை காடு இருக்கிற இடத்தை விட இந்த கிராமம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதுனால பள்ளி வசதி இங்க கிடைக்கும்ன்றதுனால இங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன படிக்கிறாங்க?
2: என்னோட குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு பொண்ணு வந்து 11th படிக்கும் போது, ஒரு பொண்ணு வந்து 10th படிக்கும் போது.
1: என்ன படிக்க வைக்கலாம்னு ஆசைப்படுறீங்க?
2: என்னோட ஆசையை விட என் குழந்தைகளோட ஆசை என்னன்னா, ஒன்னு IAS படிக்கணும், ஒன்னு IPS படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட விருப்பம் எப்படி அப்படி படிக்கணும்.
1: நல்லா படிக்க வைங்க. அவங்களுடைய கனவுகளை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறீங்க, கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நம்பலாம். இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது இன்னும் அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இங்க இருக்கிற மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், நிறைய ஒற்றுமையை கத்துக்கணும் முதல்ல. அதே மாதிரி வந்து வெளி உலகம் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை கத்துக்கணும். அதே மாதிரி செய்திகள் அதிகமா பார்க்கணும். வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை செய்தி மூலியமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. செய்திகள் அதிகமா
1: அப்படியே ஒரே இடத்துக்குள்ளேயே இருந்துராம தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதுக்கு என்ன செய்யறீங்க நீங்க? இப்படி எல்லாம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா?
2: அதிகப்படியா அப்படித்தான் சொல்லுவேன், பசங்களுக்கு நிறைய சொல்லுவேன். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கேன், அதிகமா வந்து டிவி எடுத்துக்கிட்டாலே நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அந்த நேரத்தில் சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் நேரம் செய்தி பாருங்க, உலக நடப்புகள் என்னது செய்தியில தான் நம்ம கத்துக்கிற முடியும் தெரியும் அப்படின்ற விஷயங்கள்லாம்.
1: நிறைய மகளிர் திட்டங்கள் இருக்கு, மகளிர் குழுக்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து இணையணும் அப்படின்லாம் சொல்லி தருவீங்களா?
2: சொல்லி கொடு.
1: மகிழ்ச்சிங்கய்யா உங்களை சந்திச்சது. கோடை பண்பலை 100.5 நீங்க வரவேற்று நாங்க இங்க வந்து ஒளிப்பதிவு செய்யறதுக்காக உங்களுடைய மக்களை நீங்க ஒன்றிணைத்து வைத்திருந்திருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு பண்பலை சார்பா நன்றியை தெரிவிக்கிறோம்.
2: கோடை பண்பலை 100.5 ஒளிபரப்பு செய்ததற்கு நன்றி.

0: மலையும் மண்ணும் கதைகள் சொல்லும் பாரதி அண்ணா நகரின் இதயத்திலிருந்து இதமாக வீசுகிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கோடை தென்றல். சிறார்களின் சிரிப்பும் அவர்களின் கனவுகளும் இந்த பயணத்திற்கு ஒரு அழகான நிறம் சேர்த்தது. இப்போது வாழ்க்கையின் சுவடுகளை சொல்ல பாரதி நகரின் பெண்மணி நம்மோடு இணைகிறார்.
1: அடுத்து நம்ம பேச போறது அந்த குழந்தையை தூங்க வச்சுட்டு

0: கோடை பண்பலையில பேசணும்னு வந்திருக்கிறாங்க பாரதி அண்ணா நகர் பகுதியில இருந்து. உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் நிதியா மேம்.
0: என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
1: பிளஸ் டூ முடிச்சது.
0: எங்க படிச்சீங்க?
1: மதுரையில முடிச்சேன்.
0: மதுரையில படிச்சீங்க. மதுரையில படிக்கும் போது உங்களுடைய பகுதியை அடிக்கடி நினைச்சுக்குவீங்களா, இதெல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு? என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க பாரதி அண்ணா நகர்ல?
1: கூலிங்கா இருக்கும், அங்க ஹீட்டா இருக்கும். இங்க இருக்கிறத விட அங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசுவாங்க. நான் வந்து டென்த் வரையும் திருமாமலையில ஸ்கூல்ல படிச்சேன். அங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கும். மதுரையில வந்து ஸ்கூல் பெருங்குடியில படிச்சேன். அங்க வந்து கேர்ள்ஸ் மட்டும்தான் இருப்போம். அப்ப கேர்ள்ஸ் கூட வந்து நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இங்க வந்து நம்ம பசங்களை வந்து வாடா போடணும்ல, அங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளவே நம்ம வாடா போடான்னு பேச அங்க வந்து நல்லா பேசுவாங்க. என்னடா பண்ற இப்படிதான் இருக்க அப்படின்னு
0: பேச. மலரும் நினைவுகள் உங்ககிட்ட அப்படியே வந்துட்டு போகுது. எப்பமா திருமணம் ஆச்சு?
1: 2020.
0: திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை குழந்தைகள்?
1: ரெண்டு.
0: வீட்டுக்காரர் என்னமா பண்ண?
1: கூலி வேலை.
0: கூலி வேலை. நீங்க வீட்டுல இருக்கீங்க. குழந்தைங்க பேர் சொல்லலாமா?
1: தம்பி பேர் வந்து சுசீலன், பாப்பா பேர் சுசிலக்ஷியா. தம்பி வந்து எல்கேஜி படிக்கிறாங்க.
0: எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க?
1: லிட்டில் ஃப்ளவர் பாண்டிச்சேரி.
0: பெருமாமலையில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அவங்க வந்து போலீஸ் ஆகணும்னு இருக்காங்க. தம்பி சுசீலன்
0: எல்கேஜிலயே அவர் எய்ம் செட் பண்ணிட்டாரு, நான் போலீஸா தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த திரும்ப

0: படிக்கும் போது வந்து நான் அங்கங்க போகும்போது ஜாலியா இருப்பேன். வீட்டுக்கு வந்தேன்னா நான் பாட்டுக்கு வீட்லயே இருப்பேன். எங்கேயாவது வேலைக்கு போனோம்னா கூட கூப்பிட்டு போயிருவாங்க. எனக்கு வந்து அங்க இருந்து ஃப்ரீடம் வேற, இங்க இருந்து ஃப்ரீடம் வேற.
1: இப்ப நீங்க குடும்ப தலைவி, அப்ப வந்து ஃப்ரீ பேர்டு. குடும்ப தலைவிக்கு நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு, அந்த பொறுப்பை எடுத்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. மாமனார் மாமியார் அவங்க எல்லாரும் உங்களோட இருக்காங்களா?
0: இருக்காங்க.
1: அவங்களோட நீங்க இருந்துட்டு அவங்களையும் பராமரிச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்க. சரி, நீங்க அந்த காலத்துல அப்பா அம்மா கூட இருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகள் பத்தி சொல்லிருப்பாங்களே, எங்க அப்பா இப்படி இருந்தாங்க, நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம், அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகம் இருக்கா?
0: அப்ப வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா அம்மா எல்லாமே அங்க புதுக்கோட்டை தொண்டைமான் மகாராஜ் எஸ்டேட்ல அங்க இருந்தாங்கமே. தெருவுனா என்னன்னு தெரியாது, இங்க காட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க, அப்ப என்னன்னு தெரியாது. ஹாஸ்டல்ல என்ன விட்டுருந்தாங்க, இப்ப சிஎஸ்சில இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும் போது வந்து அவ்வளோக்கெல்லாம் இங்க சொந்தக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. லீவுக்கு வந்தேன்னா வீட்லயே அங்கேயே இருந்துக்குவேன். எப்பயாவது ஒரு ஞாயிற்றுக்கு முன்னாலு இப்படிதான் சங்கம் வைப்பாங்கல்ல அம்மாங்களுக்கு, அப்ப சங்கத்துக்கு மட்டும் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து மாமா வீட்டு வச்சுட்டு அந்த சாயங்காலம் போகும்போது கூப்பிட்டு போயிருவாங்க. இப்ப யாருக்கூடயும் பேசிக்கவே மாட்டேன். இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆகவும் தான் ஊருக்குள்ள வந்து நான் எல்லாத்திலயும் பேசி பழகினேன். என்னை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, நான் இப்படியா பேசுவேன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு. நான் ஒரு கிராம சபா தலைவரா இப்ப வந்து பாரதிய அண்ணா நகருக்கு வந்து பழங்குடி மக்களுக்கு இருக்கு.
1: எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இல்லையா? டென்த் முடிச்சிட்டாலுமே விஓஓ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். டுவெல்த் முடிச்சிருக்கீங்க, விஓஓக்கு படிங்க. கிராம சபா தலைவரா இருக்கீங்க, நீங்க எதிர்காலத்துல கிராம அலுவலராக கூட நீங்க வரலாம் இல்லையா? அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்க. வீட்டுல இருக்கிறவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
0: கணவர் பேர் வந்து சக்திவேல், மாமனார் பேர் சந்திரன், மாமியார் பேரு பூபதி, அம்மா பேர் வசந்தி, அண்ணன் பேரு முருகன், அண்ணி பேரு வளர்மதி, இன்னொரு அண்ணன் பேரு பிரபு, மருமாங்க ரெண்டு பேரு விசால் விசாந்த்,
1: அப்பா பேரு
0: ஐயனார்.
1: சரி, அப்பா அம்மா என்ன வேலை பார்த்தாங்க?
0: நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா அம்மா வந்து நெல் தோட்டம் போட்டாங்க வயல்ல. அதுக்கப்புறம் உழவு எல்லாம் போடுவாங்க. அப்ப வந்து உழவு நெல்லாம் நட்டாங்க. இப்ப வந்து காலங்கள் மாற மாற அதெல்லாம் மாறிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காட்டு வேலைக்கு போறது, மத்தவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போறது, அதே மாதிரி எங்க பழங்குடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்தந்த சீசன் டைம்ல வந்து மிளகு நெல்லிக்காய் தேன் இதெல்லாம் எடுத்து விற்பாங்க.
1: கோடை எஃப்எம் கேப்பீங்களா?
0: காட்டுக்குள்ள இருக்கும் போது அப்பா ரேடியோ போவாங்க. அப்ப எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேட்டு
1: ரேடியோ கேப்பீங்க. ரேடியோல பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா?
0: ஆசைப்பட்டிருக்கேன் பேசணும் அப்படின்னு.
1: இப்ப கோடை பண்பலையும் உங்களை தேடி வந்து பேசுது, எப்படி இருக்கு?
0: ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: பாதி பேர் டுவெல்த் வரையும் படிச்சிருக்காங்க, டென்த் வரையும் படிச்சிருக்காங்க. பாய்ஸ் அண்ட் ராபர்ட் அப்படி இருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்க மட்டும் காலேஜ் முடிச்சிருக்காங்க. இன்னொரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு. நீ திரும்பி கரஸ்ல போட்டு படிச்சுட்டு இருக்கு ஒரு பாப்பா.
1: சோ இந்த கிராமத்தை பார்க்கும் போது இன்னும் என்ன முன்னேற்றம் இருக்கணும் மக்கள் மத்தியில அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: மக்கள் மத்தியில வந்து எல்லாரும் வந்து முன்மாதிரியே இருக்கணும். நமக்கு தேவையானது வந்து நம்ம எதிர்த்து நின்று கேட்கணும். நம்மளே வந்து யாரும் தாழ்த்தி பார்க்க கூடாது. முதர்ந்த மாதிரியே இப்ப இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: முன்னேற்றம் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்கு. நமக்குள்ளயும் முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கறது உங்க மக்களை பார்க்கும் போது நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க. என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நல்லா படிக்கிறாங்க. அப்ப எல்லாம் வந்து டிராப் அவுட்னால எல்லாம் சின்ன சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப அந்த காலத்துல விட இப்ப இந்த காலத்துல வந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட ஏஜ் அந்த 18 இப்படி வரும்போது தான் மேரேஜ் பண்றாங்க. முதலாம் 15 வயசுல இப்படி எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க.
1: குழந்தை திருமணம் தவிர்க்கப்பட்டிருக்குது, விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை சொல்லுங்க.
0: மறக்க முடியாத அனுபவம் பாத்தீங்கன்னா எங்க பழிச்சியம்மன் கும்பிடும் போது எல்லாம் ஒன்னு கூடி ஜாலியா இருப்பாங்க. அது
1: நாங்க இருக்கிற இடம் எந்த இடம் சொல்லாமா?
0: கொடைக்கானல இருந்து பெருமாமலைக்கு வரணும், பெருமாமலையிலிருந்து பேத்துப்பாறை, பேத்துப்பாறையிலிருந்து பாரதி அண்ணா நகர்,
1: வத்தலகுண்டுல இருந்து வரணும்,
0: வத்தலகுண்டுல இருந்து பெருமாமலை, பெருமாமலையிலிருந்து பேத்துப்பாறை, பேத்துப்பாறையிலிருந்து பாரதி அண்ணா நகர்,
1: பழனியிலிருந்து வரணும்,
0: பழனியிலிருந்து சவரிக்காடு, சவரிக்காடுலிருந்து கடமன்றாவ், கடமன்றாவிலிருந்து கோம்பிக்காடு, கோம்பிக்காட்டுல அடுத்து மேல்பள்ளம், பல்லங்கி, பியல் செட்டு, அப்புறம் உப்புப்பாறை, வெள்ளப்பாறைங்கிறது பேத்துப்பாறை பிரிவு, பேத்துப்பாறை, பாரதிய அண்ணா நகர்.
1: பழனியிலிருந்து வந்தோம் அப்படின்னா நேரா பேத்துப்பாறைக்கு வந்துடணும். பேத்துப்பாறையிலிருந்து அப்படியே பாரதி அண்ணா நகருக்கு வந்துடலாம். ஒரு அழகான இயற்கை சூழல் நிறைந்த சோலை காட்டுக்குள்ள நம்ம இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மலைப்பகுதி இருக்கு, மலைப்பகுதிக்கு நடுவுல நீங்க இருக்கிறீங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒரு அன்னையை அரவணைச்சிருக்கிற மாதிரி இல்லையா?
0: சுத்தியும் மரங்கள், நல்ல செடிகள், இயற்கையை வந்து நாங்க சுவாசிக்கிறோம். அதனால
1: ஒரு அன்னையுடைய கைக்குள்ள மடியில நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமா.
1: உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் நிறைவேற கோடை பண்பலை 100.5 உங்களை வாழ்த்துது.
0: தேங்க்யூ.
2: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியின் இன்றைய பயணத்தில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களை சந்தித்தோம். அவர்களின் எளிமையான வாழ்க்கை மண்ணோடு

கலந்த விவசாயம் மற்றும் உழைப்பு என மனம் திறந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பயணம் மீண்டும் தென்றலாய் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. பாரதி அண்ணா நகர் மக்களை சந்தித்து விடைபெறுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். ஒளிப்பதிவில் உதவி செந்தமிழ் செல்வி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். நன்றி நேயர்களே.

0: கடிகாரம் மெல்ல இரவை தொட்டு கொண்டிருக்கும் நேரம். நகரத்தின் சத்தங்கள் ஒவ்வொன்றாக தூங்கி போக மனது மட்டும் விழித்திருக்கும் அழகான தருணம். இந்த இரவு அலைகளில் உங்கள் சோர்வுகளை மெதுவாக இறக்கி இனிய இசையை விருப்ப கானங்களாக தர கோடி பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். மதுரை மாவட்ட அறிமுக நேயர்கள் வரலாம் 24, 24, 24 மற்ற அனைத்து நேயர்களும் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நாதஸ்வரமும் எழுசியும் கலந்த கவிப்பாடும் கோடை பண்பலை 100.5 அன்பான சுவரிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கமா, மாலை வணக்கமா, இரவு வணக்கமா?
1: என்ன
0: பாடல் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நீண்ட நாளாக்கள் ஆச்சு உங்களோட உரையாடி. இந்த தருணங்களுக்காக நன்றி.
0: ரொம்ப நன்றி, உங்க கூட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கே பாக்கியராஜைய மறக்க முடியாது. ப்ரொடியூசர், டைரக்டர், கதையாசிரியர், இப்படி பல பேரில எடுத்து திரையுலகத்துக்கு தந்த பெரிய ஒரு சிற்பி, கலை சிற்பி தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, திரையுலக ஜாம்பவான்கள்ல இவரும் ஒருவர். அதை அவரோட நினைவாக ஒரு பாடல் ஒன்று சோரி. புதிய வார்போல் திரைப்படத்துல மலேசிய வாசன் அண்ட் ஜானகம் பாடிய அந்த வான் மேகங்களை அந்த வாழ மதுரைக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு மதுரைக்கு, காற்றின் வழியே கேட்டு ரசிங்க.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஹலோ மேடம், நான் மதுரையில இருந்து அண்ணாநகர்ல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? இரவு வணக்கம் சொல்லுங்க.
1: பாட்ஷால இருந்து ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்தாச்சு, பேசலாம்.
1: இனிப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்கான பாடல் இதோ நம் கோடி பண்பலை 100.5.

0: நேரம் இரவு 10:19. இது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இணைப்பில் வரும் நேயர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் ஆனைக்குளம் சுந்தரி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இது பாக்கியராஜ் படத்துல இருந்து என்ன பாட்டுனாலும் சரி.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: நேரம் இரவு 10:23, கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சுமதி
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: விடியும் வரை காற்று படத்துல
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க, வணக்கம். இனிப்பில் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.

இது தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வணக்கம். இனிப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்கான பாடல் இதோ நம் கோடி பண்பலை 100.5.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் செத்தூர் கிராமத்தில்.
0: ஹலோ.
1: உரையப்பா
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கே பாக்யராஜன் படமான முந்தானை முடிச்சில் சின்னஞ்சிறு கிளி
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் நன்றிங்க.

0: இது நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: செல்வம், செல்வம் கள்ளிக்குடி காயற்கிட செல்வம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: 105 பாட்டு வேணும். கோடை பண்பலை 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்கய்யா. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: சரியம்மா, ரொம்ப நன்றி.

நேரமிரவு 10:47 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்தாச்சு பேசலாம். வணக்கம், இனிப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்கான பாடல் இதோ நம் கோடி பண்பலை 100.5.

0: நினைவி சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் இளையராஜன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சின்ன வீடு படத்துல வெள்ளமான
0: பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

ஆகாயத்தை அலங்கரிக்கும் விண்மீன்கள், மெல்லிய ஒளியோடு தென்றல் இனிதாய் வீசும் சப்தங்களை துறந்த இரவின் மடியில் இனிய இசை தாளாட்டாய். இது கோடை பண்பலை நுறுப்பொலி ஐந்தல் இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் வினோ. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

இரவு இதமாக, உறக்கம் சுகமாக, நாளைய பொழுது நலமாக அமையட்டும் என்று வாழ்த்தி நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. நன்றி நேயர்களே.

நமது கொடைப்பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு கேட்கலாம் வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேனர்ஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை, அதில் வேளாண் தகவல் இடம்பெறும். 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் செடிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:40 கேட்கலாம் பிருத்வி விமென்ஸ் இனவேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், நாளை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் செடிகள் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸின் மனதோடு ராகம். 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், நாளை புத்தகம் நேசிப்போம் வாசிப்போம். நேரலையில் பங்கேற்கிறார்கள் வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா தலைவர் இரா ராஜ்குமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் MS அருண்குமார் அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11

0: அரண்மனைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாளை ஊட்டி சாரிங் கிராஸ் பேருந்து நிறுத்தம் உழவர் சந்தை அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. 12:20 கேட்கலாம் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள். 2:30 சிறப்பு வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நாமக்கல் மாவட்டம் ஜெயஸ்ரீ அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. 4 அருப்புக்கோட்டை பாண்டியராஜ் அவர்களின் தெரிவில். 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:10 கேட்கலாம் பந்தாடும் பந்தாட்டம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீசன் சித்திர செவ்வானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். அதில் 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் செடிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 கேட்கலாம் பண்ணையும் பசுமையும். 4 காபி சாகுபடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் போடிநாயக்கனூர் காபி வாரியத்தின் துணை இயக்குனர் முனைவர் கே தங்கராஜ் அவர்கள். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 கேட்கலாம் இளமை பேசுகிறது. 4 சொல்லுக்குள் சொல் ககபோ விளையாட்டுகளுடன். 8:50 கேட்கலாம் சேவை செய்திகள். 9:00 கொடை தென்றல். 10:00 கேட்கலாம் நினைவே சுகம். 4 தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாமும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1092.

0: காணாமல் கண்ணால் சிறக்கணித்து பார்க்கின்ற இவளது பார்வை காமத்தில் சரிபாதி அன்று, அதைவிடப் பெரியது. குறள் எண் 1092 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது.
0: காணாமல் கண்ணால் சிறக்கணித்து பார்க்கின்ற இவளது பார்வை காமத்தில் சரிபாதி அன்று, அதைவிடப் பெரியது. குறள் எண் 1092 அதிகாரம் குறிப்பறிதல்.
2: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இணைதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்களுக்காக 101.2 MHz மற்றும் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz கேட்டு மகிழலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.

இசையால் இனிமை பொங்க வரவேற்கிறோம் நேயர்களே. இனிய நாள் அனைத்து வகையான அற்புதங்களையும் அள்ளி வரட்டும். வாழ்த்துக்களோடு இணைகிறது 100.5 MHz

கொடைக்கானல். இன்று சகவருடம் 1948, ஆஷாட 8, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், ஆணித்திங்கள் 15, 2026 ஜூன் 29, திங்கட்கிழமை, நேரம் காலை 4:56 நிமிடம்.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. தெளிந்த நீரோடையாய் நம் சிந்தனை சுவர் பளிச்சிடும் காலை. அதில் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை விதைப்போம். அதற்கு துணையாக இப்போது இறைவனை அழைப்போம். தெய்வீகம் கமழ தொடங்குகிறது அருள் மாலை.

இறைநாமம் ஓங்கி ஒலிக்கும் காலை நேரம் இணைந்திருக்கிறோம். அருள் மாலை நேரம் காலை 5 மணி 11 நிமிடம்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தது. நல்லதை மட்டும் சிந்திப்போம், பேசுவோம். கிருபானந்த வாரியார் அவர்கள்.

இனிய பௌர்ணமி நாளில் இணைந்திருக்கிறோம். அருள் மாலை. இயற்கைக்கு எப்போதும் மதிப்பு கொடுங்கள். நீதி நியாயத்தை வாழ்வில் பின்பற்றுங்கள். அப்போது வாழ்வில் வளமும் நலமும் நிறைந்து இருக்கும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி.

நேரம் காலை 5:30 நிமிடம். இணைந்திருக்கிறோம் அருள் மாலை. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நினைத்து போற்றுவோர் மனதில் இறைவன் வாழ்கிறான். வள்ளலார் அவர்கள்.